சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி, இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வையே.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை

0: பத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
1: வானிலை அறிக்கை, மின் தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

தெய்வம் எங்கே இருக்கிறது? தெய்வம் எங்கே

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பெயர் முகமது அபுல் ஹசன் ஷாதலி. நான் சேலம் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியில் 5ஆம் ஆண்டு படித்து வருகிறேன். நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சிறிய ஒரு பாடல் பாடுகிறேன். அதன் பெயர் கண்ணான கண்ணே.

கண்ணவே, கண்ணே கண்மணியே, முத்து மஹமூதே, அகிலத்தை ஒளியாக்கும் ஒளி தீபமே. கண்ணே கண்மணியே, முத்து மஹமூதே, அகிலத்தை ஒளியாக்கும் ஒளி தீபமே.

என் இதய துடிப்பொழியாய் உதிக்கின்றவும் நாமம் அன்பேவும் காதில் அது கேட்கின்றதா, தீராத பாவம் அதை தடுக்கின்றதா, பாவம் என்ன பாவம் பணி

ஓடும் திருநபியின் திருக்காதலை நாம் ஏந்தினால் இனி என்னுள் இருந்தால் உமை காண முடியாது என்றே என் கண் இரண்டும் சொல்கின்றதே. இனி என்னுள் இருந்தால் உமை காண முடியாது என்றே என் கண் இரண்டும் சொல்கின்றதே. ஓயாமல் கண்ணீராய் வடிகின்றதே. எனதுயிரை வடித்து கவி பாடி முடித்தே.

0: பாடவே.
1: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: முயற்சி செய் உன்னால் முடியும் வரை. இன்னைக்கு சனிக்கிழமை, வாரத்துடைய கடைசி நாளுக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். இந்த ஒரு நாள் மட்டும் போயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு சண்டே நல்லா வீட்டில் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறோம், அப்படி இல்லைனா வெளியே எங்கேயாவது போறோம் அப்படிங்கிறலாம் நிறைய பேர் பிளான் பண்ணிருப்பீங்க. அதனால இந்த நாள் உங்க எல்லாத்துக்குமே செமையா சூப்பரா ஜாலியா அது நேரத்தில் ஸ்பீடா போயிடணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன். நான் உங்க சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாற்றுறதுக்காக சத்யா நான் பல தகவல்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சொல்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரியில் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதுக்காக எவ்வளவு தடைகள் வந்தாலும் சரிங்க, முயற்சி செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். முயற்சி மட்டும் நிறுத்தவே கூடாது. முதல் முயற்சியில் தோல்வி வரலாம், இரண்டாவது முயற்சியிலையும் தோல்வி வரலாம். அதுக்காக நம்மளால் முடியாது அப்படின்லாம் முடிவு பண்ணிடக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி நம்மளை பார்த்து முடியாதுன்னு சொல்கிறவங்க தான் நாளைக்கு நம்ம வெற்றியை பார்த்து பாராட்ட போகிறாங்க. நம்ம முயற்சி பண்ணுற ஒவ்வொரு முறையும் சரி, ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக்கிறோம், ஒவ்வொரு தோல்வியுமே நமக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குது. அது இன்னும் கொஞ்சம் நம்மளை வலிமையாக்குது. ஸோ அதனால் எந்த ஒரு தோல்வியுமே வந்துட்டு தோல்வியாக பார்க்காம ஒரு அனுபவமாக பார்த்து அடுத்த முயற்சியில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பாசிட்டிவ் என்ன?
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்றைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதால் நிகழ்வது என்ன? பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதால் நிகழ்வது என்ன அப்படிங்கிறதான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலாக 9787070108 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமையும் சொல்லப்படும். ஸோ மறக்காம போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9787070108 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலாக மறக்காம பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸ்மே வெயிட்டிங்ல இருக்குது. அதுக்கு முன்னாடி உங்களுக்காக முதல் பாடலாவை ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வழியோட

0: 7.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஜப்பானிய உளவியலாளர் ஆல்பர்ட் அட்லர் அவருடைய சிந்தனைகளை அடிப்படையாக வச்சு இச்சிரோ கிஷ்மி அவர்கள் எழுதின ஒரு புத்தகம் தான் விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகம் ஆங்கிலத்தில் த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்னைக்கு நம்மள எல்லாருமே மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு பயத்திலேயே நம்ம வந்து வாழ்ந்துட்டுருப்போம். எல்லாரும் நம்மளை வந்து பாராட்டணும், எல்லாருக்கும் நம்ம நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து நினைப்போம். ஆனால் எல்லாருக்கும் பிடிச்சவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே கஷ்டப்படுத்திக்கிட்டும் இருப்போம். ஐயோயோ, அவர் நம்மளை தப்பாக நினச்சிருப்பார், ஐயோ அவர் நம்மளை பற்றி இன்றைக்கி என்ன நினைச்சிருப்பாரு தெரியலையே அப்படின்ற ஒரு மன உளைச்சல்லையே நம்ம வந்து நம்மளுடைய நாட்களை வந்து கடந்து வருவோம். ஸோ இந்த ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க இந்த ஒரு புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அதாவது விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையை பார்க்குற பார்வையே மாறிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது இண்டிபெண்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது, ஆனால் உண்மையான சுதந்திரம் அப்படின்றது மற்றவர்கள் நம்மளை எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற அந்த கவலையிலேருந்து வெளியே வர்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட ஆத்தர் வந்து சொல்கிறார். மற்றவர்கள் நம்மளை வெறுத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற அந்த துணிச்சல் நமக்கு வந்து வரணும். அதாவது அவங்க என்ன தப்பா நினைச்சா என்ன ஆயிரப்போகுது, அவங்க தப்பாவே நினைச்சுக்கிட்டுமே அப்படின்ற ஒரு மனநிலை, அப்படின்ற ஒரு துணிச்சல் வேணும். த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட எழுத்தாளர் ஆழமா இந்த புத்தகத்துல வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இந்த புத்தகம் பேசுற இன்னும் சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, பணிப்பிரிவினை, செப்பரேஷன் ஆஃப் டாஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளுடைய வேலை என்ன, நம்மளுடைய கடமை என்ன, ஸோ அதை மட்டும் நம்ம வந்து செய்யணும். இப்போ ஏதாவது நம்ம வந்து ஒரு புது முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா கூட யோசிப்போம், ஐயோ இதை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ஸோ அதனால் இதை நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வேலையை, நம்ம கடமையை நம்ம வந்து செய்யணும். மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளாரே நம்ம வந்து போகவே கூடாது. இந்த ஒரு புத்தகத்தில் ரொம்ப ஆழமான ஒரு விஷயமா வந்து இருக்குது. கட்டாயமாக இந்த ஒரு புத்தகத்தை யார் படிக்கணும் அப்படின்னா, மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை வந்து படித்தாங்க அப்படின்னா உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எல்லாருமே இந்த ஒரு புத்தகத்தை வந்து படிக்கலாம். விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல், த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்பட்றா, நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டாக பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில் நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சியை டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதில் நம்ம கலந்துக்கிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்தில் நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மளை மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் கூட கலந்துக்கிட்டு விளையாடலாம்.
4: அப்படியா விஷயம்? சரி, இனிமேல் நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் உள்ள கலந்துக்கிட்டு நிறைய விளையாட போகிறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியாக மாற்றுமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
6: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
7: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இப்போ நம்ம சமையல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சமையலில் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் இருக்கும், என்ன அப்படின்னா தேங்காய். இந்த தேங்காயில் வந்துட்டு ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குதாங்க. முக்கியமாக வந்துட்டு தேங்காயில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்து உடலுக்கு ஆற்றலை கொடுக்க ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. அதே மாதிரி தேங்காயில் இருக்கக்கூடிய நார் சத்து ரொம்பவே வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிரிப்பானம் சீராக நடைபெறவும் குடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் வந்துட்டு ரொம்பவே உதவியாக இருக்குது. அதே மாதிரி தேங்காயில் நிறைவுற்றிருக்கக்கூடிய அந்த கொழுப்பு அதிகமாக இருக்குது. இதனால் அளவோடு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிகமாக சாப்பிட்டா கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இதய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கிறது ஒரு விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தேங்காயில் மாங்கனீசு தாமிரம் போன்ற தாதுக்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த இது வந்துட்டு உடலுடைய இயல்பான செயல்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. அதே மாதிரி தேங்காயை துவையல், சட்னி, பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையில் உணவில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இது வந்து உணவுக்கு சுவைக்கு சேர்க்கும் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு தேங்காய் வந்துட்டு பயங்கரமான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிறதா இருந்தாலுமே நிறைவுற்ற கொழுப்பு

அதிகமாக இருக்கிறதுனால அளவோடு சேர்த்துக்கிறது நல்லது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்த நம்முடைய சிலத்தில் மற்ற காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 28 ரூபாய், உருளைக்கிழங்கு 50 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 78 ரூபாய், பெரிய வெங்காயம் 65 ரூபாய், பச்சை மிளகாய் 50 ரூபாய், கத்திரிக்காய் 35 ரூபாய், பச்சை கத்திரிக்காய் 35 ரூபாய், வெண்டைக்காய் 38 ரூபாய், முருங்கைக்காய் 55 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சுரக்காய் 28 ரூபாய், புடலங்காய் 35 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 35 ரூபாய், பாகற்காய் 45 ரூபாய், நாட்டு பாகற்காய் 50 ரூபாய், முள்ளங்கி 60 ரூபாய், பீன்ஸ் 28 ரூபாய், பச்சை பீன்ஸ் 80 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 90 ரூபாய், அவரைக்காய் 70 ரூபாய், கேரட் 50 ரூபாய், பழங்களில் புவன் வாழை 60 ரூபாய், தேன் வாழை 60 ரூபாய், ரஸ்தாளி 70 ரூபாய், செவ்வாழை 80 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், கொய்யா 60 ரூபாய், சப்போட்டா 50 ரூபாய், இஞ்சி 200 ரூபாய், கீரைகள் கட்டொன்றுக்கு 24 ரூபாயிலிருந்து 28 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு விலை நிலவரத்தை அம்மாப்பேட்டை உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது வாண்டட் வைட் சாங் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டேன் ஜெய் பண்ணுங்க 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: இந்து தமிழ் திசை மற்றும் கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் இணைந்து நடத்தும்
1: வரையும் விரல்கள் வளரும் கனவுகள் மாபெரும் ஓவிய போட்டி
0: 1000 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர்.
1: 1 முதல் 4 வகுப்பு வரை மை பியூட்டிஃபுல் கார்டன் என்ற தலைப்பிலும்,
0: 5 முதல் 8 வகுப்பு வரை சேவ் வாட்டர் சேவ் லைஃப் என்ற தலைப்பிலும்,
1: 9 முதல் 12 வகுப்பு வரை ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் ஃபியூச்சர் என்ற தலைப்பிலும் ஓவிய போட்டி நடைபெறுகிறது.
0: நடைபெறும் நாள் அக்டோபர் 10, 2026 சனிக்கிழமை காலை 8:30 முதல் மதியம் 1:30 வரை.
1: நடைபெறும் இடம் சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல், சோனா கேம்பஸ், ஜங்ஷன் மெயின் ரோடு, சேலம்.
0: தொடர்புக்கு 9566664633.
1: அனைவரும் வாரி, அனுமதி இலவசம்.
2: அப்பா அப்பா,
3: கையல் என்ன ஆச்சு? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
2: ஒண்ணும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட்டு. அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்ல ஏன் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு? அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
3: என்னமா உரல்ல தண்ணி தேங்கினா என்ன ஆக போகுது?
2: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு, இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
3: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
2: ஆமாப்பா, அதுதான் சரி.
4: சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து டெங்கு காய்ச்சல் மாதிரியான நோயிடமிருந்து பாதுகாப்பாக இருப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: இப்போ ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் வட்டார ஒருங்கிணைப்பாளர் பணிக்காக இப்போ வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றின ஒரு அப்படி தாங்க வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. தூத்துக்குடி மாவட்டத்தில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் காலியாக இருக்கக்கூடிய 22 வட்டார ஒருங்கிணைப்பாளர் பணியிடங்களுக்கு இப்போ அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான கல்வி தகுதி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் இளங்கலை பட்டம் முடிச்சிருந்தா போதும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான வயது வரம்பு 18 வயசுலேருந்து 35 வயசு இருக்கக்கூடியவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கான தேர்ச்சி முறை நேர்முக தேர்வு, அதாவது டைரக்ட் இன்டர்வியூ மூலமாக மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை நீங்கள் தபால் மூலமாக தான் வந்துட்டு விண்ணப்பிக்கணும். விண்ணப்ப கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை, ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த வெப்சைட் எந்த நீங்கள் அட்ரஸ் கொண்டு நீங்கள் தபால் பண்ணணும் அப்படின்னா, திட்ட இயக்குனர் மாவட்ட இயக்க மேலாண்மை அலகு 2 தளம் மாவட்ட கலெக்டர் அலுவலகம் கோரம்பள்ளம் தூத்துக்குடி 628-101 அப்படிங்கிற இந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு நீங்கள் விண்ணப்பம் செய்யணும் தபால் மூலமாக அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 16/10/2026 வர 16 தான் கடைசி நாள். அன்னைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். எந்த வெப்சைட்டில் அப்படின்னா, தூத்துக்குடி டாட் என்ஐசி டாட் இன் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் தாராளமாக வந்துட்டு உங்களுடைய ஃபார்ம் டவுன்லோட் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்துட்டு இந்த வேலை பற்றின கூடுதல் தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படி நினச்சிங்கனாலும் நீங்கள் போய்ட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து இந்த ஒரு ஜாப் அப்டேட் கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்ககிட்ட சொல்லி மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லிடுங்க. இளங்கலை பட்டம் முடிச்சிருந்தால் போதும். 18 வயசுலேருந்து 35 இருக்கு வயசு இருக்கக்கூடியவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். இடம்பெறும் இப்போ அடுத்ததான் உங்களுக்கு அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன ரமேஷ், வந்ததுல இருந்து ரொம்ப டென்ஷனாவே இருக்க. உன்னுள்ள மச்சான், நேத்து சொந்தக்காரன் வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு தெரியாத ஒரு ஊருக்கு போயிட்டேன். வலிக்கலன்னு ஒருத்தங்கிட்ட வலிக்கேட்டா என்ன படாத பாட்டு படுத்தி அலைய விட்டுட்டாங்க. இதுக்கா மச்சான் ஃபீல் பண்ற? இப்ப பாரு என்ன ஃபீல் பண்ணுவ? நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கவா?
2: என்ன கேள்வி?
1: வலி காட்டுற காய் எது?
2: என்ன காய்?
1: இது கூட தெரியாதா? பீட்ரூட்.
2: எப்படா

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றிய நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்படின்னா, கோயம்புத்தூரில் பராமரிப்பு பணிகளான காரணத்தினால சில ரயில்களுடைய சேவையில் இப்போ மாற்றம் செய்யப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கோவை ரயில்வே சந்திப்பில் பராமரிப்பு பணிகளான காரணத்தினால அந்த வழியாக இயக்கப்படக்கூடிய சில ரயில்களுடைய சேவையில் இப்போ மாற்றம் செய்யப்பட்டிருக்குது. அதுபடி கேரள மாநிலம் ஷோரனூர் சந்திப்பில் காலையில் 8:20 புறப்படக்கூடிய ஷோரனூர் டு கோவை பயணிகள் ரயில் வர 13-17 ஆகிய தேதிகளில் போத்தனூர் சந்திப்பில் நிறுத்தப்படும் அப்படின்னும், கோவை சந்திப்புக்கு வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நாட்களில் மறுமார்க்க ரயில் வந்துட்டு சாயங்காலம் 4:38 போத்தனூரில் இருந்து புறப்படும் அப்படின்னும், அதே நாட்களில் மேட்டுப்பாளையத்தில் மதியம் 1:05 புறப்படக்கூடிய போத்தனூர் மெமு ரயில் வந்துட்டு கோவையில் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி போத்தனூர் வராது, மறுமார்க்க ரயில் மதியம் 3:45 கோவையில் இருந்து புறப்படும், மேட்டுப்பாளையத்தில் காலையில் 10:55 புறப்படக்கூடிய மேட்டுப்பாளையம் டு கோவை மெமு ரயில் வர 14-15 ஆகிய தேதிகளில் கோவை வடக்கு ஸ்டேஷன் வரைக்கும் மட்டும் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கிருந்து கோவைக்கு போகாது அப்படின்னும், மறுமார்க்கத்தில் காலையில் 11:50 புறப்படக்கூடிய ரயில் அதே நாட்களில் காலையில் 11:57 கோயம்புத்தூர் வடக்கு ஸ்டேஷனில் இருந்து புறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்தது நம்மளுடைய சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,815 ரூபாயாகவும், தங்கம் பவுன் ஒன்றுக்கு 110,520 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியுடைய விலை கிராம் ஒன்றுக்கு 235 ரூபாயாகவும், வெள்ளியுடைய விலை பார் ஒன்றுக்கு 235,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் முட்டையுடைய விலை இப்போது 5.40 காசுகள் அப்படி மாதிரி தான் விற்பனை ஆகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது, தங்கம் விலை மற்றும் வெள்ளியுடைய விலை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது அடுத்ததாக உங்களுக்காக வந்துட்டு இன்னொரு சூப்பரான அப்டேட்மே வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஜெகதீஷுடைய அடி கல்லியே சாங் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: நம் ஊரில் விளையும் சிறு தானியங்களையே அதிகம் விளைவிப்போம். அத்தானியங்களையே அன்றாட உணவாக எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ வந்துட்டு நம்முடைய தமிழகத்தில் வெப்பமானது அதிகரிக்கும் அப்படி மாதிரி சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கர்நாடகா தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களுடைய ஒரு பகுதியில் தென்மேற்கு பருவமழை இப்போது விலக ஸ்டார்ட் ஆரம்பிச்சிருக்குது. பிற பகுதிகளில் அடுத்த சில நாட்களில் பருவமழை விலகிவிடும் எதிர்பார்க்கப்படுவதும் இருக்குது. அதன் விளைவாக கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் இன்னைக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னும், திண்டுக்கல், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்னைக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் வர 13ஆம் தேதி வரைக்குமே அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே கூடுதலாக பதிவாகக்கூடும் அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இப்போ நம்மளுடைய தமிழகத்தில் வெப்பநிலையானது கொஞ்சமாக வந்துட்டு அதிகரிக்கும் அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நினைக்கிறேன். அதே நேரத்தில் நம்ம சேலத்துக்கு இன்றைக்கி மழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. காலையிலேயே பார்க்குறோம் சூரியன் பிரைட்டான ஒரு 8 தான் கொடுக்காரு, பயங்கரமாட்டு வெயில் அடிச்சுட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது இன்றைக்கி நாள் அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக உங்களுக்காக இன்றைக்கான சேலம் மேட்டூர் அணையோட நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 65.80 அடியாகவும் நீரிருப்பு 29.19 TMC இருக்குது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 1029 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 15000 கனஅடியாகவும் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து வெறும் 1029 கனஅடி அப்படி மாதிரி மட்டும்தான் இருக்குது. அந்த நேரத்தில் நீர் திறப்பு 15000 கனஅடியாக இருக்குது. இப்போ வந்துட்டு நீர் வரத்து ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் நீர் திறப்பு ரொம்பவும் அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் நீர்மட்டம் மற்றும் நீரிருப்பு அடுத்தடுத்து குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது, இன்னும் கொஞ்சம் குறைய போகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நினைக்கிறேன். இப்போ அடுத்தது உங்களுக்காக ஜாருமுள்ளின் பிஎஸ்பியோட காம்போவில் எம்மா சாங் தான் வந்துட்டுருக்குது. அதுக்கப்புறமா உங்களுக்காக இன்னொரு சூப்பரான அப்டேட்மே வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாட்டை கேட்டு வந்துருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: இப்போ பயிர் காப்பீடு செய்யறதுக்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்குது அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. இது பத்தின ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்கிறதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே இப்போ வெயிட்டிங்கில் இருக்குது. அதில் இப்போ முதலாவதாக என்ன அப்டேட் சொல்ல போகிறேன் அப்படின்னா, பயிர் காப்பீடு செய்வதற்காக இப்போ அழைப்பு விடுக்கப்பட்டிருக்குது அப்படிமாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பிரதமர் பயிர் காப்பீடு திட்டத்தில் மக்காச்சோளம் ஏக்கருக்கு பிரீமியம் தொகை 491 ரூபாய், பருத்தி 691 ரூபாய், நெல் 580 ரூபாய், மக்காச்சோளம் பருத்தி பயிர்களுக்கு அக்டோபர் 31ஆம் தேதி வரைக்குமே, நெல் பயிருக்கு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்குமே பிரீமியம் தொகை செலுத்தி பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு விவசாயிகள் உரிய ஆவணங்களோட பக்கத்தில் இருக்கக்கூடிய தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், புது சேவை மையங்கள் மூலமாக தொகையை செலுத்த வேண்டும் அப்படின்னும், அதே மாதிரி இது பற்றின விவரங்கள் கூடுதலாக தேவைப்படுது அப்படின்னா வேளாண் விரிவாக்க மையம் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கவல்லி வேளாண் உதவி இயக்குனர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவல் தொடர்ந்து அடுத்து நம்முடைய சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, மாமாங்கம் வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், குகை ஜங்ஷன், சீலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியா பட்டினம், இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே வந்துட்டு டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, இல்லை இந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியவோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி கிளம்பி போயிடுங்க, ஆஃபீஸ் டைமுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி கிளம்பி போயிடுங்க. அதே மாதிரி முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க, காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க. ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. முக்கியமாக டிராஃபிக் ரூல்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணி போங்க, ஏன்னா நம்ம சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்ததாக இன்றைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, என்ன அப்படின்னா, பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்ளும் போது நிகழ்வது என்ன, பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்ளும் போது நிகழும் மாற்றம் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலாக நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களோட பேரும் உரிமை சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. இப்போது அடுத்தது உங்களுக்காக சைக்கோ கண்மணி அப்படிங்கிற சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. ஹவா பதிவஸுடைய பாட்டு கேட்டு ஜெய பண்ணுங்கள். ஸோ எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

விஜயதசமியை முன்னிட்டு ப்ரீ கேஜி, எல்கேஜி அண்ட் யுகேஜி வகுப்புகளுக்கு சோனா வள்ளியப்பா பப்ளிக் பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மேலும் 2027-28 கல்வியாண்டிற்கான கிரேட் 1 முதல் கிரேட் 9 வரையிலான வகுப்புகளுக்கு முன்பதிவு அக்டோபர் 20 விஜயதசமி நாளில் துவங்குகிறது. உங்கள் குழந்தையின் சிறந்த எதிர்காலத்திற்கு உடனே தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்திடுங்கள். தொடர்புக்கு 9442592160.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அவருடைய நினைவுகளை வந்து இன்னைக்கு சுமந்துகிட்டு அந்த சாலை வந்து செரி ரோடுன்னு இருக்கிறது பெருமையா இருக்கு. அவர் வந்து உண்மையிலே இந்த ஒரு புகழுக்கும் இந்த ஒரு நிலை நிற்கக்கூடிய அந்த பெயருக்கும் அவர் வந்து என்னைக்குமே பாத்திரமானவர், இன்னைக்கும் போற்றப்பட வேண்டியவர். அவருடைய கருத்துக்கள், அவருடைய எண்ணங்கள், இந்த வனங்களை பாதுகாக்கிறதுக்கான அவருடைய ஒரு அக்கறை, அது மேல இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு நேசம், அதெல்லாம் சிறப்பாவே இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த முன்னாள் சேலம் ஃபாரஸ்ட் ஆபீசர், டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர் சுகீர்தராஜ் கோயில் பிள்ளை அப்படின்றவர் அவரை பத்தி புகழ்ந்து என்கிட்ட பேசினார். இதெல்லாம் வந்து இன்னைக்கும் நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக இதெல்லாம் நினைச்சு பாக்குறேன். ஏன்னா இவங்க வந்து ஒரு ஆட்சியாளர்களா மட்டும் இங்க வராம இந்த விஷயங்களை எல்லாம் பாதுகாக்கணும்ன்ற ஒரு பொறுப்பு அவங்ககிட்ட வந்தோடனே அவங்க வந்து அதை சிறப்பா செஞ்சு நமக்கு ஒரு முன்மாதிரியான பாதையை அவங்க வகுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதைதான் நம்ம இன்னைக்கும் நினைக்கணும். அவர் பேர்ல அந்த செரி ரோடு இன்னைக்கு இருக்குது. ஆனா சில காலங்களுக்கு முன்பு அது வந்து சேரராஜன் சாலை அப்படின்ற மாதிரி அது பெயர் மாற்றம் செய்யப்பட்டாலும் கெசட்ல வந்து செரி ரோடுன்னு தான் இருக்கு. அந்த பெயர் வந்து நிலைக்கணும் தான் நாங்க வந்து சேலம் வரலாற்று சங்கத்துல வந்து நினைக்கிறோம். சேலம் மாவட்டத்துக்கும் நீதித்துறைக்கும் வனத்துறைக்கும் அவர் செஞ்ச சேவைகளுடைய நினைவாகத்தான் இந்த சாலை அவருடைய பெயரில் அழைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பணிகள் வந்து நமக்கு வந்து ஒரு முன்மாதிரியா இருக்குது. அதனால அவருடைய பெயர் வந்து செரி ரோடு அப்படின்றதுல அவருடைய பெயர் நிலைக்கிறத நாங்க ரொம்பவே விரும்புறோம். அந்த சாலையின் பெயர் செரி ரோடாகவே இருக்க வேண்டும் என்றும் அவருடைய சேவைகளையும் அவருடைய கருத்துக்களையும் அவருடைய அந்த நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்தில் செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள்,

0: அவைகளின் சான்றாக அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
2: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சுடவா சுடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு மாற்றம் தாங்க வந்திருக்குது. என்ன மாற்றம் அப்படின்னா, இப்போ கோயம்புத்தூர் பராமரிப்பு பணியாளர் காலத்தில் கோயம்புத்தூரில் ரயில் சேவையில் வந்துட்டு மாற்றம் செய்யப்பட்டிருக்குது அப்படிமாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அது பற்றின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. வர 13ஆம் தேதி இயக்கப்படக்கூடிய செகந்திராபாத் டு திருவனந்தபுரம் சபரி எக்ஸ்பிரஸ் ரயில் மறுநாள் கோயம்புத்தூருக்கு பதிலாக இருகூர் டு போத்தனூர் வழியாக இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 14ஆம் தேதி காலையில் 9:10 போத்தனூர் போகும். அதே மாதிரி சென்னை எழும்பூர் டு மங்களூர் சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் ரயில் 14ஆம் தேதி மேற்கண்ட அதே தடத்தில் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 14 காலை 9:45 போத்தனூர் நின்று போகும் அப்படி மாதிரிலாம் வந்துட்டு தெரிவிச்சிருக்கப்பட்டது. வர 12ஆம் தேதி இயக்கப்படக்கூடிய தன்பாத் டு போத்தனூர் எக்ஸ்பிரஸ் ரயில் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலுமே வந்துட்டு நாளைக்கு இயக்கப்படும் அப்படின்னும், திப்ருகர் டு கன்னியாகுமரி விவேக் எக்ஸ்பிரஸ் ரயிலும் மேற்குறிப்பிட்ட இரு நாட்கள்லையுமே அதே தடத்தில் இயக்கப்படும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விவேக் எக்ஸ்பிரஸ் காலையில் 10:47 போத்தனூரில் நின்று போகும் அப்படிங்கிற மாதிரியும் சேலம் ரயில்வே கோட்டை நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு கோயம்புத்தூரில் பராமரிப்பு பணியாளர் காரணத்தினால ஒரு சில ரயில்கள் வந்துட்டு மாற்றுப்பாதையில் இயக்கப்பட இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததாக நாளைக்கு இன்றைக்கி வந்துட்டு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா தினேஷ் அவர்கள் வந்துட்டு அயோத்தியாப்பட்டினம் பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். Wish you many more happy returns of the day, Dinesh. உங்களுக்கு இன்னைக்கு நாள் மாதிரியே எல்லா நாளுமே செம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் நிறைய வந்துகிட்டே இருக்கணும். என்ன விஷயங்களை அச்சீவ் பண்ணி நினச்சிக்கிறோம் அந்த விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது அடுத்து உங்களுக்காக ப்ளீஸ் உடைய தன்னானே நானே சாங் தான் வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய Top 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போது அடுத்தது உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: இந்து தமிழ் திசை மற்றும் கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் இணைந்து நடத்தும்
1: வரையும் விரல்கள் வளரும் கனவுகள் மாபெரும் ஓவிய போட்டி
0: 1000 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர்.
1: 1 முதல் 4 வகுப்பு வரை மை பியூட்டிஃபுல் கார்டன் என்ற தலைப்பிலும்,
0: 5 முதல் 8 வகுப்பு வரை சேவ் வாட்டர் சேவ் லைஃப் என்ற தலைப்பிலும்,
1: 9 முதல் 12 வகுப்பு வரை ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் ஃபியூச்சர் என்ற தலைப்பிலும் ஓவிய போட்டி நடைபெறுகிறது.
0: நடைபெறும் நாள் அக்டோபர் 10, 2026 சனிக்கிழமை காலை 8:30 முதல் மதியம் 1:30 வரை.
1: நடைபெறும் இடம் சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல், சோனா கேம்பஸ், ஜங்ஷன் மெயின் ரோடு, சேலம்.
0: தொடர்புக்கு 9566664633.
1: அனைவரும் வாரி, அனுமதி இலவசம்.
2: அப்பா அப்பா,
3: கையல் என்ன ஆச்சு? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
2: ஒண்ணும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட். அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்ல ஏன் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு? அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
3: என்னமா உரல்ல தண்ணி தேங்கனா என்ன ஆக போகுது?
2: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
3: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
2: ஆமாப்பா, அதுதான் சரி.
4: சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து டெங்கு காய்ச்சல் மாதிரியான நோயிடமிருந்து பாதுகாப்பாக இருப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டம் கிளவரப்பள்ளி அணை இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு இப்போது நீர்வரத்து சரிவடைய ஆரம்பிச்சிருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கிளவரப்பள்ளி அணைக்கு நேற்று முன்தினம் 512 கனஅடி நீர்வரத்து இருந்துட்டு வந்துச்சு. இந்த நிலையில் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லாததுனால நேற்று காலையில் அணைக்கு நீர்வரத்து 310 கனஅடியாக குறைஞ்சிருக்குது. அணையுடைய மொத்த உயரமான 44.28 அடியில் 42.48 அடிக்கு நீர் இருப்போ இப்போ இருந்த நிலையில் தென்பெண்ணை ஆற்றில் 290 கனஅடியும் வலது இடது கால்வாயில் பாசனத்திற்காக 84 கனஅடியும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 374 கனஅடி நீர் வந்துட்டு திறக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இப்போது கிளவரப்பள்ளி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து இப்போது சரிவடைய ஆரம்பிச்சிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேலம் மெட்ரோ அணையுடைய நீர்மட்ட நிலவரமே விட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. காரணம், நீர் வரத்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பார்க்கலாம் இது வரைக்கும் இப்படி இருக்குது, இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ இதே மாதிரி நம்ம சேலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊருக்குமே ஒவ்வொரு சிறப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஒரு ஊரில் ஏரி குளங்கள் அதிகமாக இருக்கும், ஒரு ஊரில் வரலாறு மிக்க ஒரு பழமையான ஒரு கோயில்கள் இருக்கும், அப்படிலாம் வந்துட்டு நிறைய வரலாறுகள் இருக்கும், நிறைய ஹிஸ்ட்ரி வந்துட்டு போயிட்டே இருக்கும், தலைமுறை கடந்து போயிட்டே இருக்கும். அந்த ஊருடைய சிறப்புகள் எடுத்து பார்த்தோம்னா, ஸோ இது மாதிரியான அந்த ஊர் பற்றின சிறப்புகள், அந்த ஊருடைய முக்கியமான சிறப்பு அம்சங்கள், அப்புறமா அந்த ஊரில் முக்கியமான கொண்டாடக்கூடிய பண்டிகைகள், அந்த ஊர் மக்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, அந்த ஊர் மக்கள் என்னென்ன தொழிலெலாம் போயிட்டுருக்காங்க, அங்கே முக்கியமாக வந்துட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படி மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காமல் நம்ம சோனாஎஃப்எம் 107.8 ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் 12 மணிலேருந்து 1 மணிக்குள் உருவாக்கக்கூடிய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சி கேளுங்க சத்யா என் கூட. உங்களுக்காக ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஊரை வந்துட்டு சுற்றியும் உலா போயிட்டு

இந்த ஊர் பத்தின நிறைய விஷயங்கள் வந்து சேர்த்துட்டு இருக்கேன். ஸோ மறக்காம கேளுங்க. ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிலிருந்து 1 மணிலும் சத்யா என் கூட. இப்போ அடுத்ததா இன்னைக்கான 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, விபத்தில்லா பயணத்திற்கு தேவை சாலை வசதிகளா ஓட்டுநர்களின் பொறுப்பான பயணமா? விபத்தில்லா பயணத்திற்கு தேவை சாலை வசதிகளா ஓட்டுநர்களின் பொறுப்பான பயணமா அப்படிங்கிறதா இன்னைக்கான 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில். இப்போ அடுத்தது ஹேவ் அக்பர்தாஸ் ஒரு சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன ரமேஷ், வந்ததுல இருந்து ரொம்ப டென்ஷனாவே இருக்க?
2: உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது நம்மளை அமைச்சுட்டி நிகழ்ச்சியில் உங்களுக்காக சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்படி

அப்படின்னா இன்னைக்கு வந்துட்டு ரேஷன் கடைகள், அந்த ரேஷன் கடைகளை வாங்கக்கூடிய பொருட்கள் மீதான குறைகள் ஏதாவது புகார்கள் இருக்குது அப்படின்னா இன்னைக்கு வந்துட்டு சிறப்பு முகாம் நடக்க போகுது, அதில் நீங்கள் வந்துட்டு தெரிவிக்கலாம் அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாலுகா அலுவலகங்களில் பொது விநியோக திட்ட குறைதீர் முகாம் இன்னைக்கு நடக்க இருக்குது. இதில் நுகர்வோர் ரேஷன் கார்டில் பெயர் சேர்க்க, நீக்க, முகவரி மாற்ற, புது ரேஷன் கார்டு கேட்க, நகல் அட்டை கோருவது தொடர்பான மனுக்களை வழங்கலாம் அப்படின்னும், மொபைல் எண் பதிவு, மொபைல் எண் மாற்றம் செய்வதற்கான மனுக்களும் வழங்கி தீர்வு பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர ரேஷன் கடை செயல்பாடு, அத்தியாவசிய பொருட்களுடைய தரம் குறித்த புகார்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையுமே தெரிவிக்கலாம் அப்படின்னும், தனியார் சந்தையில் விற்கப்படக்கூடிய பொருட்கள் சேவைகள் தொடர்பான குறைபாடுகள் குறித்த புகார்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னும், இந்த வாய்ப்பை மக்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னும் மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஏஎஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு ரேஷன் கடைகளுக்கான குறைதீர் கூட்ட முகாம் மட்டும் நடக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது ரேஷன் கடை சம்பந்தமான, ரேஷன் பொருட்கள் சம்பந்தமான குறைகள் இல்லை புகார்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் சொல்லி நீங்கள் வந்துட்டு நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது அடுத்ததாக நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா மாரிமுத்து அவர்கள் வந்துட்டு காளிப்பட்டி பகுதியிலிருந்து அவருடைய பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோன எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே மாரிமுத்து. நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம்ம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு நாள் மாதிரி எல்லா நாளுமே செம்ம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணணும். அதே மாதிரி எல்லா நாளுமே நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கான நாள் மாதிரி நீங்கள் எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னென்ன அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணணும்னு நினச்சிக்கோ, அந்த அச்சீவ்மெண்ட்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கா வந்து பர்த்டே விசஸோ இல்லை வெட்டிங் ஆனிவர்சரோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சோன எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உருவாக்கக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட நிலை என்னான 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட நீ யாருந்து யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க அப்படின்னு தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டால் போதும், நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். இப்போ அடுத்தது உங்களுக்காக சூப்பரான ஒரு பாடத்தை வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வனொலியோட.

0: வண்ண உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: வாகை சூடவா.
4: வாகை சூடவா.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, விபத்தில்லா பயணத்திற்கு தேவை சாலை வசதிகளா ஓட்டுநர்களின் பொறுப்பான பயணமா. விபத்தில்லா பயணத்திற்கு தேவை சாலை வசதிகளா ஓட்டுநர்களின் பொறுப்பான பயணமா அப்படிங்கிறது தான் இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787 0107 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதே மாதிரி நம்ம நிலை என்னான 9787 0107 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
7: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
6: எஸ், இன்னைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்ளும் போது நிகழும் மாற்றம் என்ன, பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்ளும் போது நிகழும் மாற்றம் என்ன அப்படிங்கிறதான் வந்துட்டு இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் பகல் இரவு மாற்றம். இந்த கேள்விக்கான பதில் யாராவது சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆதவனண்ணா திருப்பூர் முரணூர்லேருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், ருக்மணி பாட்டி தாத்தக்கா பட்டியிலிருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாட்டப்பட்டியிலிருந்தும், ஸ்ரீஜாக்கா தாத்தக்கா பட்டியிலிருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியிலிருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலிருந்தும், ஜாடிமுருகன் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், ராணி அக்கா தருமபுரியிலிருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியிலிருந்துமே இந்த கேள்விக்கான பதில் சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தினேஷ், ஜோஸ்வா, சுபாஷ், மாரிமுத்து, தனேஷ் இவங்களுமே இந்த கேள்விக்கான பதில் சரியாக சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்று நிகழ்ச்சி கேளுங்க. அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787 0107 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலாக மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமை சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். பதிலாக மறக்காம பதிவு பண்ணுங்க. இப்போ அடுத்ததா நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடுபடுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து நினைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பண்ணர்களை மண்டே மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: நேயர்கள் எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ஜாலியான காலை வணக்கம். ஸோ மணியோ 9 சனிக்கிழமை கரெக்டாக ஸ்ரீஹரணி 9:00 வாகை சுடவா நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசுறதுக்கு ஜாலியாக விளையாடுறதுக்கு வரும் இல்லையா, அதே மாதிரி இன்றைக்குமே நான் வந்துட்டேன். ஸோ கேட்டுட்ருக்கீங்க, ஸோ நான் எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் ஸ்ரீஹரணி. ஸோ இன்றைக்கி என்ன கேம் நேயர்களோட நம்ம விளையாட போகிறோம் அப்படின்றத சொல்கிறதுக்கு நானுமே ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இன்றைக்கி உங்களுக்காக ஒரு புது வகையான கேம் வந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன கேம் அப்படின்னா நடிச்சு காட்டுங்க அப்படின்ற கேம் தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட விளையாட போகிறேன். ஸோ இந்த கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் என்னென்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு 10-15 தொழில்கள் வச்சிருக்கேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு எது அப்படின்றத நான் சொல்லுவேன். இப்போ உதாரணத்துக்கு போலீஸ் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்னா அந்த போலீஸ்காரர் எப்படி நடந்துப்பாரோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு சின்ன ஆக்ஷன்லாம் என்கிட்ட பண்ணி காட்டணும். என்னப்பா லைசன்ஸ் இருக்கா, என்னப்பா ஹெல்மெட்லாம் போட வர உனக்கு ஃபைன் தான் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து என்கிட்ட நடிச்சு காட்டணும். ஸோ அதான் நடிச்சு காட்டு அப்படிங்கிற இந்த விளையாட்டு தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் விளையாட போகிறேன். ஸோ இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக முதல் நேராக நம்ம கூட ஒருத்தர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுலாம். வணக்கம்.
2: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்துல இருந்து பேசுறேங்க.
1: மாணிக்கம் அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேங்க.
1: ஓகே, சூப்பர் சூப்பர் அண்ணா. அண்ணா இன்னைக்கு என்ன விளையாட்டுன்னு
2: தெரியுமா? தெரியுங்க, நடிச்சு காட்டணும் சொல்றேன்.
1: விளையாண்டுலாமா?
2: சரிங்க.
1: ஓகே, உங்களுக்கான தொழில் என்ன அப்படின்னா
2: போஸ்ட்மேன். ஸ்டார் போஸ்ட் வந்திருக்கு உங்களுக்கு.
1: நன்றி. ஓகே, ஸோ மாணிக்கம் அண்ணா மங்களபுரத்துலேருந்து நமக்கு ஒரு போஸ்ட் அமிச்சு சூப்பராக இந்த கேம் இன்னைக்கு விளையாண்டாரு. ஓகே மக்களே, ஸோ நீங்களும் இதே மாதிரி என் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787-707-108 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட இந்த நடிச்சு காட்டுங்க அப்படின்ற விளையாட்டை விளையாடலாம். ஸோ இப்போ பேக் டு பேக்கில் 2 இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இதே மாதிரி இன்னும் நிறைய நேயர்களோட ஜாலியாக விளையாடலாம்.

விஜயதசமியை முன்னிட்டு ப்ரீ கேஜி, எல்கேஜி அண்ட் யுகேஜி வகுப்புகளுக்கு சோனா வல்லியப்பா பப்ளிக் பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மேலும் 2027-28 கல்வியாண்டிற்கான கிரேட் 1 முதல் கிரேட் 9 வரையிலான வகுப்புகளுக்கு முன்பதிவு அக்டோபர் 20 விஜயதசமி நாளில் துவங்குகிறது. உங்கள் குழந்தையின் சிறந்த எதிர்காலத்திற்கு உடனே தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்திடுங்கள். தொடர்புக்கு 9442592160.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஜப்பானிய உளவியலாளர் ஆல்பர்ட் அட்லர் அவருடைய சிந்தனைகளை அடிப்படையாக வச்சு இச்சிரோ கிஷ்மி அவர்கள் எழுதின ஒரு புத்தகம் தான் விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகம் ஆங்கிலத்தில் த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்னைக்கு நம்மள எல்லாருமே மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு பயத்திலேயே நம்ம வந்து வாழ்ந்துட்டுருப்போம். எல்லாரும் நம்மளை வந்து பாராட்டணும், எல்லாருக்கும் நம்ம நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து நினைப்போம். ஆனால் எல்லாருக்கும் பிடிச்சவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே கஷ்டப்படுத்திக்கிட்டும் இருப்போம். ஐயோயோ, அவர் நம்மளை தப்பாக நினச்சிருப்பாரு, ஐயோயோ அவர் நம்மளை பற்றி இன்னைக்கு என்ன நினச்சிருப்பாரோ தெரியலையே அப்படின்ற ஒரு மன உளைச்சல்லையே நம்ம வந்து நம்மளுடைய நாட்களை வந்து கடந்து வருவோம். ஸோ இந்த ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க இந்த ஒரு புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அதாவது விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையை பார்க்குற பார்வையே மாறிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது இண்டிபெண்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது, ஆனால் உண்மையான சுதந்திரம் அப்படின்றது மற்றவர்கள் நம்மளை எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற அந்த கவலையிலிருந்து வெளியே வர்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட ஆத்தர் வந்து சொல்கிறாரு. மற்றவர்கள் நம்மளை வெறுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த துணிச்சல் நமக்கு வந்து வரணும். அதாவது அவங்க என்ன தப்பா நினைச்சா என்ன ஆயிர போகுது, அவங்க தப்பாவே நினைச்சுக்கிட்டுமே அப்படின்ற ஒரு மனநிலை, அப்படின்ற ஒரு துணிச்சல் வேணும். த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட எழுத்தாளர் ஆழமா இந்த புத்தகத்துல வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இந்த புத்தகம் பேசுற இன்னும் சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, பணிப்பிரிவினை, செப்பரேஷன் ஆஃப் டாஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளுடைய வேலை என்ன, நம்மளுடைய கடமை என்ன, ஸோ அதை மட்டும் நம்ம வந்து செய்யணும். இப்போ ஏதாவது நம்ம வந்து ஒரு புது முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா கூட யோசிப்போம், ஐயோ இதை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ஸோ அதனால் இதை நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வேலையை, நம்ம கடமையை

0: யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
2: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாயம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வாகை சூடவா. எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட ஜாலியாக பேசிட்டே விளையாடிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீஹரணி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடிச்சு காட்டுங்க அப்படிங்கிற இந்த ஒரு விளையாட்டை தான் இன்னைக்கு நம்ம விளையாடிட்டு இருக்கோம். ஸோ இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இன்னொரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாண்டுலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சோனா பண்பலையின் இனிய தொகுப்பாளர் ஸ்ரீஹரணி அவர்களுக்கு காலை வணக்கம். நேயர்களுக்கும் சேர்த்து திருப்பூர் மாவட்டம் மூலராதவன். நல்லா இருக்கிறீங்களா கருணி?
0: அருமையா அருமையா இருக்கேன்னா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: உங்களை மாதிரி அருமையாக இருக்கிறேன்.
0: சூப்பர் சூப்பர். நான் ஆனா இன்னைக்கு என்ன விளையாட்டுன்னு தெரியுமா?
1: நீங்க சொல்லுவீங்க, அந்த கேரக்டர் மாதிரி நான் நடிச்சு காட்டணும்.
0: அதே அதே நான் உங்களுக்கான ஒரு ரோலை நான் கொடுத்துட்டா
1: கொடுங்க.
0: மருத்துவர்னா
1: எப்பா நோயாளிகிட்டு சொல்றேன். இப்ப நான் சொல்ற நேரத்துக்கு கரெக்டா ஃபாலோ பண்ணி நீங்க டாக்டர் இருக்கலாம். அமைதியா சொல்றேன், காலையில மத்தியானம் நைட்டு இந்த மாதிரி மாத்திரையெல்லாம் சரியா புரிசருக்கு சாப்பிட்டுக்கணும். பிரஷர் ஏறக்கூடாதுங்கிறது புரிஞ்சுங்க. இந்த சுகரும் குறிப்பிட்ட அளவுக்கு மேல போகக்கூடாது. இதெல்லாம் நான் சொல்லி பயப்படுத்த மாட்டேன். டாக்டர் இருக்கனால நேரத்துக்கு நீங்களே சாப்பிட்டுக்கோ. எதையும் ஒழுங்கா அவருதான் நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு மாத்திரமா வந்து சாப்பிடுங்க.
0: டாக்டர் டைமே கிடைக்க மாட்டேங்குது, என்ன பண்றது டாக்டர்? டைமே கிடைக்க மாட்டேங்குது, என்ன டாக்டர் பண்றது?
1: டைமுங்கள்ல கிடைக்காதுன்னு சொல்லக்கூடாது. உடம்ப பாதுகாத்துக்கணும், உடல்ல பாதுகாத்துக்கணும்னா அந்த நேரத்தை வாட்ச் பார்த்தா வந்து முழுகி எல்லாம் கரெக்டா இருந்துக்கணும். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். உடம்புக்கு பார்த்து அப்படின்னா அது செய்யுங்க.
0: ஓகே ஓகே டாக்டர், இனிமே நான் கரெக்டா சாப்பிட்றேன்.
1: கரெக்டா சாப்பிடுங்க, உடம்ப பாதுகாத்து நல்லபடியா இருக்கிற நாளையில உடம்ப பாதுகாத்துட்டு சத்தான உணவு சாப்பிட்டு நல்லா இருங்க.
0: ஓகே, நன்றி நன்றிண்ணா.
1: போதுமா?
0: சூப்பர் சூப்பரா நினைச்சிட்டீங்க.
1: சரி வச்சிருங்க.
0: நன்றிண்ணா.
1: சரி சரி.
0: ஓகே, இன்னைக்கு திருப்பூர் மூலனூர்லேருந்து ஆதவனண்ணா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி நம்ம கூட ரொம்ப சூப்பராக இந்த ஒரு நடிச்சு காட்டுங்க அப்படிங்கிற விளையாட்டை வந்து விளையாண்டுருந்தாரு. ஸோ உண்மையிலே அந்த கேரக்டராகவே மாறிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதே மாதிரி நீங்களும் என் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட விளையாடலாம். இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய நேயர்களோட அடுத்தடுத்து விளையாடலாம்.

0: நான் ஏதோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன், நீ இதெல்லாம் நமக்குள்ளே செட் ஆகுமா?
1: அதெல்லாம் ஆகும்.

0: அப்பா அப்பா
1: கயல், என்ன ஆச்சு? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
0: ஒன்னும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட்டு. அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்ல ஏன் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு? அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
1: என்னமா உரல்ல தண்ணி தேங்கினா என்ன ஆக போகுது?
0: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
1: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
0: ஆமாப்பா, அதுதான் சரி.
2: சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து டெங்கு காய்ச்சல் மாதிரியான நோயிடமிருந்து பாதுகாப்பாக இருப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: கோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் ஸ்ரீஹர்னி. ஸோ இன்னைக்கு நம்ம நடிச்சு காட்டுங்க அப்படின்ற இந்த ஒரு விளையாட்டு தான் விளையாடிட்டு இருக்கோம். இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இன்னொரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாண்டுலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் ருக்மணி அம்மா தாதகப்பட்டியிலிருந்து பேசுறேன்.
0: ருக்மணி பாட்டி, சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க பாட்டி?
1: இன்னைக்கு சனிக்கிழமையா?
0: என்ன குடுக்கலாம், ஈஸியா குடுக்கட்டா இல்ல கஷ்டமா குடுக்கட்டா பாட்டி?
1: கஷ்டமானதே குடுமா.
0: ஓகே, டீச்சர் பாட்டி?
1: கஷ்டமானதே குடுக்க ஈஸியா எடுத்துக்கறேன்.
0: சரி டீச்சர். டீச்சர்,
1: சரி டீச்சர், நானே பேசணுமா?
0: ஆமா பாட்டி, ஸ்டார்ட் பண்ணுங்க.
1: ஹலோ ஸ்டூடண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் வந்துட்டீங்களா? டைமுக்கு வந்துட்டீங்களா? என்ன இன்னைக்கு ஹோம்ஒர்க் எல்லாரும் செஞ்சிட்டீங்களா? எடுங்க ஹோம்ஒர்க்கு, பிளேட் எடுங்க. அது எல்லாரும் எடுப்பாங்க, எடுத்துட்டு யாராவது எழுதிட்டு வந்தீங்க யாரா அப்படி? நானே எழுதிட்டேன், அந்த பையன் எழுதலைங்க. அதான் எழுதாதவங்க எல்லாம் எழுதுங்க, எழுதிருக்கா? எழுதாதவங்க ஏன் எழுதிட்டு வரல?

0: நீங்க வந்து அப்படியே வர்றது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் சொல்லுவாங்க.
1: சூப்பர் சூப்பர் பாட்டி, அப்படியே அந்த கிளாஸ் ரூம்க்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு.
0: சரியா சரி,
1: ஓகே, நன்றி பாட்டி, சூப்பரா இருந்துச்சு.
0: நன்றி நன்றி நன்றிமா.
1: ஓகே, இன்னைக்கு தாதகா பாட்டிலிருந்து ருக்மணி பாட்டி நம்ம கூட ஃபோன் பண்ணி ரொம்ப சூப்பராக அருமையாக விளையாண்டாங்க. ஸோ அடுத்தடுத்து பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வந்துருங்க. இன்னும் நிறைய நேர்களோட அடுத்தடுத்து நிகழ்ச்சியில் விளையாடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன ரமேஷ், வந்ததுல இருந்து ரொம்ப டென்ஷனாவே இருக்க. உன்னெல்லாம் மச்சான், நேத்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு தெரியாத ஒரு ஊருக்கு போயிட்டேன். வலிக்க கலன்னு ஒருத்தங்கிட்ட வலிக்கேட்டா என்ன படாத பாடு படுத்தி அலைய விட்டுட்டாங்க. இதுக்கா மச்சா ஃபீல் பண்ற? இப்ப பாரு என்ன ஃபீல் பண்ணுவ? நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கவா?
2: என்ன கேள்வி?
1: வலிக்காட்டுற காய் எது?
2: என்ன காய்?
1: இது கூட தெரியாதா? பீட்ரூட்.
2: எப

0: நாட்டிய பிரியர்களா நீங்க?
1: அப்போ ரெடியா இருங்க.
0: நமது சேலத்தில் இனிய வேல்முருகன் டான்ஸ் அப்படிங்கிற இந்த தலைப்புல
1: மாபெரும் பரதநாட்டிய வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் நடக்க போகுது.
0: நடைபெறும் நாள் ஜனவரி 30, 2027 சனிக்கிழமை.
1: நடைபெறும் இடம் கைலாஸ் மான்சரோவர் சிபிஎஸ்இ சைனிக் ஸ்கூல், சேலம்.
0: ரேடியோ பார்ட்னராக சோனா எஃப்எம் 107.8.
1: முன்பதிவிற்கு 9962727804.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா,
3: வாகை சூடவா.
0: வணக்கம்.
4: சமுதாய வானொலியுடன்
0: எப்படி இருக்கீங்க?
4: அருமையா இருக்கேன், அற்புதமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அங்குள்ள அனைவரும்
0: எல்லாருமே அருமையா சூப்பரா இருக்காங்கக்கா.
4: மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சிங்க
0: அக்கா. இன்னைக்கு என்ன விளையாட்டுன்னு தெரியுமா?
4: நடிச்சு காட்டுங்க.
0: அதே அதே நடிச்சிடலாமா? ஓகேக்கா. உங்களுக்கான அந்த தொழில் என்ன அப்படின்னா ஷெஃப்.
4: புரியல.
0: ஷெஃப், சமையல் கலைஞர்.
4: சமையல் கலைஞர். அங்கிட்டு பாத்தீங்கன்னா நல்ல தக்காளி சாப்பாடு, பிரியாணி எல்லாம் நிறைய நாள் அப்படியே நானு தக்காளி சாப்பாடு ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லா செய்வேன். அதுக்கு நல்லா கிரேவி ஏதாவது செஞ்சு வச்சு
0: நல்லா சமைப்பேன். ஓகே, நன்றி நன்றி ஷெஃப். இன்னைக்கு நீங்க சூப்பரா நடிச்சு காட்டுனீங்க.
4: ஆமாங்க ஸ்ரீகரணி, சாப்பாடு தான் நம்ம ரொம்ப முக்கியம் மனசுக்கு.
0: கண்டிப்பா கண்டிப்பாக்கா.
4: அதனால இங்க பாருங்க, வீட்டு சமையல் ரொம்ப ரொம்ப முக்கியம். வீட்டுல நம்ம ஒரு சாப்பாடு வச்சு ரசம் வச்சு ஒரு தொட்டுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கலாம். என்ன எப்படி சொல்றது, அப்புறம் கூட போய் வீட்டு சாப்பிட்டுக்கலாம். வீட்டு சாப்பாடு செம்மையா இருக்கும். ஒரு தயிர் இருந்தா கூட பால் சுட்டு ஏதாவது ஒரு அப்பளம் பொரிச்சுக்கலாம், இல்ல ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டு ஒரு ஊறுகாய் கூட சாப்பிட்டுக்கலாம்.
0: கண்டிப்பா கண்டிப்பாக்கா.
4: இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுக்கலாம் நம்ம. ஏன்னா வெளியில போயிட்டு காசு செலவு பண்ணிட்டு சாப்பிடறத விட்டுட்டு நம்ம வீட்லயே கொஞ்சம் இருக்கிறத வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம் நல்லா.
0: ஓகே ஓகேக்கா.
4: நன்றி ஸ்ரீகரணி.
0: நன்றி.
4: நிகழ்ச்சி அருமையா போயிட்டு உங்களுக்கு பாராட்டும் வாழ்த்துக்கிறோம்.
0: நன்றி நன்றிக்கா.
4: பாய் பாய்.
0: ஓகே, இன்னைக்கு கலைச்செல்வி அக்கா அவங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு கேரக்டர்ல கேரக்டராகவே மாறி நான் ஷெஃப் அப்படின்னு செம்மையா நடிச்சு காட்டினாங்க. ஸோ நீங்களும் என் கூட இதே மாதிரி விளையாடணும்னு நினைச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட விளையாடலாம். இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஆகாஷோட என் மனசில் அப்படின்ற பாடலும், மார்ட்டின் காட்டேஜரோட சைனா மேடு காதல் இல்லை அப்படிங்கிற பாடலும் வந்துக்கிட்டே இருக்குது. பாட்டை கேட்டு வந்துருங்க. தொடர்ந்து இன்னும் நிறைய நேயர்களோட நிகழ்ச்சியில் விளையாடலாம்.

0: பாரம்பரியம் மிக்க நம்ம ஊரு உணவுகள் நம் உடலின் பலத்தை ஊக்கப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வாகை சூடவா. எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டே ஜாலியா விளையாடிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீஹரணி. சோ இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடிச்சு காட்டுங்க அப்படிங்கிற இந்த ஒரு விளையாட்டு தான் விளையாடிட்டு இருக்கோம். நான் வந்து ஒரு தொழில் உங்ககிட்ட சொல்லுவேன். இப்ப உதாரணத்துக்கு பால்காரர் அப்படின்னு நான் சொன்னா, நீங்க வந்து அந்த கேரக்டராகவே மாறி எனக்கு வந்து நடிச்சு காட்டணும். மா பால் வந்து ஒரு கப்பு தான் இருக்கு, இன்னைக்கு கம்மியா வாங்கிக்கிறீங்களா, இன்னைக்கு பாருமா 25 ரூபா ஒரு கப்பு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அந்த கேரக்டரோட வாய்ஸ் எல்லாம் பேசி எனக்கு வந்து நடிச்சு காட்டணும். இந்த விளையாட்டு தான் இன்னைக்கு நம்ம விளையாடிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கூட நீங்களும் விளையாடணும் நினைச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. சோனா எஃப்எம் ஓட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க என் கூட விளையாடலாம். இப்ப பேசிட்டே இருக்கும்போது நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிட்டாங்க, அவங்க கூட விளையாண்டலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ
0: ஹலோ வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். உங்க பேரு, எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் கோரமேட்ல இருந்து கால் பண்ணிருக்கேன். என்னோட பேர் வந்து மாலதி.
0: மாலதி அக்கா எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க ஸ்ரீஹரணி?
0: நானுமே சூப்பரா இருக்கேன்க்கா. அக்கா இன்னைக்கு என்ன விளையாட்டுன்னு தெரியுமா?
1: விருப்பத்துக்கேற்ப
0: நம்ம வந்து மாத்திக்கலாம். நீங்க வந்து டாக்டர்க்கா?
1: டாக்டர். ஓகே, இப்போ நீங்க வந்து பேஷண்டா இருக்கீங்களா? நான் டாக்டரா இருக்கேன்.
0: ஆமா ஆமாக்கா.
1: ஓகே ஓகே, வாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு?
0: டாக்டர், ரெண்டு நாளா த்ரோட் இன்ஃபெக்ஷனா இருக்கு, கொஞ்சம் லைட்டா ஃபீவரா இருக்கு.
1: அப்படியா? கடையில ஏதாவது வெளியில வாங்கி சாப்பிட்டீங்களா? அந்த மாதிரி கூலிங்கா ஏதாவது சாப்பிட்டீங்களா?
0: ஜூஸ் தான் குடிச்சேன்.
1: ஓகே, ஃப்ரெஷ் ஜூஸா இல்ல பாட்டில் ஐட்டமா?
0: இல்ல, ஃப்ரெஷ் ஜூஸ் தான் குடிச்சேன்.
1: ஓகே, ஐஸ் போட்டு குடிச்சிருப்பீங்க, அதனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும்.
0: ஓகே டாக்டர், என்ன பண்றது டாக்டர்?
1: ஓகே, நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு டேப்லெட் ஆர் இன்ஜெக்ஷன் ஏதாவது நான் உங்களுக்கு போட்டு வரேன், சரிங்களா?
0: டாக்டர் இன்ஜெக்ஷன் மட்டும்

0: ஆனா மாத்திரை மருந்து மட்டும் கொடுத்துருங்க.
1: குழந்தை மாதிரி இன்ஜெக்ஷன் வேண்டாங்கறீங்களே?
0: இல்ல எனக்கு ஊசினா கொஞ்சம் பயம்.
1: ஓகே ஓகே ஸ்ரீஹரிணி, அப்போ நான் வந்து உங்களுக்கு டேப்லெட்டே வந்து கொடுத்துறேன். டேப்லெட் இல்லைன்னா சிரப்பு கொடுத்துறேன், நீங்க சாப்பிடுங்க சரிங்களா?
0: ஓகே ஓகே, தேங்க்யூ டாக்டர்.
1: ஓகே, மறக்காம ஃபீஸ் கொடுத்துட்டு போயிருங்க.
0: ஹலோ, சிக்னல் கட்டு, பாய். ஓகே, மாலதி அக்கா ரொம்ப சூப்பரா விளையாண்டீங்க, நன்றி. ஓகே, இன்னைக்கு நம்ம கூட மாலதி அக்கா அருமையா விளையாண்டாங்க. ஓகே மக்களே, ஸோ நீங்களும் என் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா அடுத்த ஒரு மணி நேரம் ரெடியாக இருக்குது. ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707078. இப்போ பேக் டு பேக்கில் பாட்டை தொடர்ந்து அடுத்து இன்னும் நிறைய நேர்களோட இந்த ஒரு கேமை விளையாடலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வாகை சூடவா. எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் ஸ்ரீஹர்னி. ஸோ ஒரு மணி நேரம் ரொம்ப சூப்பராகவும் ஜாலியாகவும் நடிச்சு காட்டுங்க அப்படின்ற இந்த ஒரு விளையாட்டுக்குள் வச்சு நம்ம வந்து ரொம்ப சூப்பராக விளாண்டோம். ஸோ அடுத்த ஒரு மணி நேரம் உங்களுக்காக ரெடியாக இருக்கு. இந்த ஒரு மணி நேரமும் நடிச்சு காட்டுங்க அப்படின்ற விளையாட்டை சீரும் சிறப்புமா விளையாண்டுலாம். அதில் இன்னைக்கு முதல் நேரம் ஒருத்தர் இணைஞ்சிருக்காரு. இந்த ஒரு 10 மணிக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காரு, அவர் கூட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்ப்பா, நான் வேலூர் மாவட்டம் கற்படையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சந்திரசேகரனா, எப்படி இருக்கீங்க?
1: நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன்ப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானுமே ரொம்ப சூப்பரா ஜாலியா அருமையா இருக்கேன்.
1: சூப்பர். என்ன பிளான் வச்சிருக்கீங்க நாளைக்கு?
0: சோ நாளைக்கு என்ன பிளான்னா கோவிலுக்கு போலாம் அப்படினு பிளான்னா.
1: தெரியுமா?
0: என்ன விளையாட்டுனா நடிச்சு காட்டுங்க அப்படின்னு ஒரு விளையாட்டு. ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷன் கொடுத்துருவேன், அந்த ப்ரொஃபஷன்ல நீங்க அப்படியே அந்த கேரக்டரை உள்வாங்கி அந்த கேரக்டராகவே மாறி நீங்க நடிச்சு காட்டணும்னா.
1: ஓகே
0: ஓகே. உங்களுக்கான ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னா பால்காரர்.
1: ஓகே. கான்வர்சேஷன் மாதிரியா இல்லைன்னா?
0: கான்வர்சேஷன் தானா?
1: ஓகேம்மா. பாலு பாலுமா? பாலு.
0: அண்ணா நில்லுங்க நில்லுங்க, கிளம்பிடாதீங்க. எனக்கு ஒரு கப்.
1: ஆமாப்பா, ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா அரசாங்கம் எல்லாத்துக்குமே விலை ஏற்றி இருக்கிறாங்க. அரிசி விலை ஏறி போச்சு, வெங்காயம் விலை ஏறி போச்சு. இப்ப நாங்களும் ஒரு கால் காசு பார்த்தா தானே, எவ்வளவு நாளே போட்டு இதுல பண்ணிட்டு.
0: உங்ககிட்டதான் டெய்லி வாங்குறோம், ஒரு 2 ரூபாய் கம்மி பண்ணிக்க கூடாதா?
1: இல்லப்பா, எனக்கு கிடைக்கிறதே 3 ரூபாய். அந்த 3 ரூபாயில உனக்கு விட்டு கொடுத்தேன் அப்படின்னா நான் லாபம் பார்க்க முடியாது. நான் தெளிவா சொல்றேன், எனக்கு இது ரொம்ப கட்டாயம், அதனால நீ கொஞ்சம் அடுத்த இதுல இருந்து சேர்த்து காசு கொடுத்துருப்பா.
0: சரி புரிஞ்சுக்கிறேன், உங்களோட இது புரிஞ்சுக்கணும்ல.
1: சரி, ரொம்ப சந்தோஷம்.
0: ஓகே, நன்றி நன்றி. நான் சூப்பரா நடிச்சீங்க.
1: தேங்க்யூ தேங்க்யூப்பா. இந்த டே வந்து உங்களுக்கும் சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் டே வாமேட்டம்.
0: ஓகே நன்றிண்ணா,
1: பாய்ப்பா.
0: ஓகே, இன்னைக்கு நம்ம கூட சந்திரசேகரண்ணா காட்பாடியில இருந்து கால் பண்ணி ரொம்ப சூப்பரா விளையாண்டாரு. ஸோ அந்த ஒரு கேரக்டருக்குள்ளேயே அவரும் போயிட்டாரு, ரொம்ப அருமையா விளையாண்டிருந்தாரு. ஓகே மக்களே, ஸோ நீங்களும் என் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707078. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட விளையாடலாம். இப்போ பேக் டு பேக்கில் 2 இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வந்துருங்க. தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

விஜயதசமியை முன்னிட்டு ப்ரீ கேஜி எல்கேஜி அண்ட் யூகேஜி வகுப்புகளுக்கு சோனா வல்லியப்பா பப்ளிக் பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மேலும் 2027-28 கல்வியாண்டிற்கான கிரேட் 1 முதல் கிரேட் 9 வரையிலான வகுப்புகளுக்கு முன்பதிவு அக்டோபர் 20 விஜயதசமி நாளில் துவங்குகிறது. உங்கள் குழந்தையின் சிறந்த எதிர்காலத்திற்கு உடனே தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்திடுங்கள். தொடர்புக்கு 9442592160.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அவருடைய நினைவுகளை வந்து இன்னைக்கு சுமந்துகிட்டு அந்த சாலை வந்து செரி ரோடுன்னு இருக்கிறது பெருமையா இருக்கு. அவர் வந்து உண்மையிலே இந்த ஒரு புகழுக்கும் இந்த ஒரு நிலை நிற்கக்கூடிய அந்த பெயருக்கும் அவர் வந்து என்னைக்குமே பாத்திரமானவர், இன்னைக்கும் போற்றப்பட வேண்டியவர். அவருடைய கருத்துக்கள், அவருடைய எண்ணங்கள், இந்த வனங்களை பாதுகாக்கிறதுக்கான அவருடைய ஒரு அக்கறை, அது மேல இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு நேசம், அதெல்லாம் சிறப்பாவே இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த முன்னாள் சேலம் ஃபாரஸ்ட் ஆபீசர், டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர் சுகீர்தராஜ் கோயில் பிள்ளை அப்படின்றவர் அவரை பத்தி புகழ்ந்து என்கிட்ட பேசினார். இதெல்லாம் வந்து இன்னைக்கும் நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக இதெல்லாம் நினைச்சு பாக்குறேன். ஏன்னா இவங்க வந்து ஒரு ஆட்சியாளர்களா மட்டும் இங்க வராம இந்த விஷயங்களை எல்லாம் பாதுகாக்கணும்ன்ற ஒரு பொறுப்பு அவங்ககிட்ட வந்தோடனே அவங்க வந்து அதை சிறப்பா செஞ்சு நமக்கு ஒரு முன்மாதிரியான பாதையை அவங்க வகுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதைதான் நம்ம இன்னைக்கும் நினைக்கணும். அவர் பேர்ல அந்த செரி ரோடு இன்னைக்கு இருக்குது. ஆனா சில காலங்களுக்கு முன்பு அது வந்து சேரராஜன் சாலை அப்படின்ற மாதிரி அது பெயர் மாற்றம் செய்யப்பட்டாலும் கெசட்ல வந்து செரி ரோடுன்னு தான் இருக்கு. அந்த பெயர் வந்து நிலைக்கணும் தான் நாங்க வந்து சேலம் வரலாற்று சங்கத்துல வந்து நினைக்கிறோம். சேலம் மாவட்டத்துக்கும் நீதித்துறைக்கும் வனத்துறைக்கும் அவர் செஞ்ச சேவைகளுடைய நினைவாகத்தான் இந்த சாலை அவருடைய பெயர்ல அழைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பணிகள் வந்து நமக்கு வந்து ஒரு முன்மாதிரியா இருக்குது. அதனால அவருடைய பெயர் வந்து செரி ரோடு அப்படின்றதுல அவருடைய பெயர் நிலைக்கிறத நாங்க ரொம்பவே விரும்புறோம். அந்த சாலையின் பெயர் செரி ரோடாகவே இருக்க வேண்டும் என்றும் அவருடைய சேவைகளையும் அவருடைய கருத்துக்களையும் அவருடைய அந்த நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்துல செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
2: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் ஸ்ரீஹரணி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடிட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடிச்சு காட்டுங்க அப்படின்ற இந்த ஒரு விளையாட்டு தான் இன்னைக்கு நம்ம விளையாடிட்டுருக்கோம். ஸோ இந்த விளையாட்டு வந்து இன்னைக்கு நம்ம கூட நிறைய நேயர்கள் கால் பண்ணி விளையாண்டாங்க. ஸோ அவங்கள மாதிரியே நீங்களும் என் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட இந்த விளையாட்டை விளையாடலாம். அண்டு இப்போ வந்து இந்த விளையாட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நான் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். ஸோ நான் வந்து ஒரு தொழில் உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ உதாரணத்துக்கு போலீஸ் அப்படின்னு நான் சொன்னேன்னா, இல்லை இந்த மீன் பிடிக்கிறவங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா, நீங்கள் வந்து அந்த ஒரு தொழிலில் எப்படி பேசிக்குவாங்க, எப்படி அவங்க வந்து நடந்துப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் என்கிட்ட நடித்து காட்டணும். ஸோ நானும் உங்கள் கூட சேர்ந்து நடிப்பேன். இப்போ வந்து மீன் பிடிக்கிறவங்க அப்படின்னு நீங்கள் நான் வந்து சொன்னேன்னா, நீங்கள் வந்து ஏமா மீன்லாம் இப்போ தான் கடல்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்தோம், உங்களுக்கு எத்தனை கிலோ வேணும் அப்படின்னு. நான் நமக்கு வந்து ஒரு 4 கிலோ போடுங்கண்ணா, விலையெல்லாம் குறைச்சி போடுங்க அப்படின்னு. என்னம்மா விலையெல்லாம் குறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சொல்லணும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஒரு விளையாட்டு வந்து இன்றைக்கி நம்ம விளையாடிட்டு இருந்தோம். ஸோ நீங்களும் என் கூட இதே மாதிரி விளையாடணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட விளையாடலாம். இப்போ பேக் டு பேக்கில் 2 இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
1: நாங்க நாலு பேரும் ஏவிபி இன்ஜினியர் எக்ஸ்னு ஒரு காம்படிஷன் ஆரம்பிச்சது. இந்த கோடிங் தெரியாதவங்க கூட இந்த ஏ மாடல் யூஸ் பண்ணி அவங்க வந்து பண்ணலாம்.
2: எங்க டீம் எல்லாருமே சேர்ந்து நாங்க இதுல ஒரு வருட காலமா இந்த ப்ராஜெக்ட்ல நாங்க ஒர்க் பண்ணிருக்கோம்.
1: புரோட்டோடைப் வந்து நாங்க பூனேக்கு எடுத்து போறப்ப இட் வாஸ் 350 கிலோ. கம்ப்ளீட்டா எங்க கிளாஸ்மேட்ஸ் 30 பேர் வந்தாங்க.
0: நாளை மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை சேலத்தில் இருந்து டோக்கியோ சென்று மிட்சுபிஷி நடத்திய MECA 2026 பங்கு பெற்று வெற்றி பெற்ற சோனா தொழில்நுட்ப கல்லூரியின் மின்னியல் மற்றும் மின்னணுவியல் பொறியியல் பயிலும் மாணவர்களின் சிறப்பு நிகழ்ச்சி.

0: அப்பா அப்பா
1: கயல், என்னாச்சு? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
0: ஒண்ணும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட். அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்ல ஏன் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு? அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
1: என்னமா உரல்ல தண்ணி தேங்கினா என்ன ஆக போகுது?
0: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு, இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
1: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
0: ஆமாப்பா, அதுதான் சரி.
2: சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து டெங்கு காய்ச்சல் மாதிரியான நோயிடமிருந்து பாதுகாப்பாக இருப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன் நான் ஸ்ரீஹரணி. இன்னைக்கு நடிச்சு காட்டுங்க அப்படின்ற விளையாட்டு தான் விளையாடிட்டு இருக்கோம். சோ தொடர்ச்சியா நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாண்டுலாம். ஹலோ, வணக்கம். ராஜேஷ் கண்ணா, வணக்கம். நான் சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஜாலிதான், ஹாப்பி தான். ஓகே, நான் இன்னைக்கு என்ன விளையாட்டுன்னு தெரியுமா? எங்க இருந்து வந்திருக்கு சார்?
1: உங்க சன் கிட்ட இருந்து மணி ஆர்டர் வந்திருக்கு.
0: ஓகே ஓகே சார். சார் கையில் தெங்க போடணும்.
1: மேடம் இந்த என்வலப்ல போடுங்க.
0: ஓகே, நன்றி சார்.
1: தேங்க்யூ தேங்க்யூ.
0: ஓகே, நான் சூப்பரா நடிச்சு காட்டுனீங்க, நன்றிண்ணா.
1: வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி.
0: நன்றிண்ணா.
1: நன்றி நன்றி நன்றி.
0: ஓகே, ராஜேஷ் கண்ணா நாட்டாமங்கலத்துல இருந்து இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப அருமையா விளையாண்டாரு. ஓகே மக்களே, ஸோ நீங்களும் என் கூட இதே மாதிரி விளையாடணும்னு நினச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட விளையாடலாம். இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. சாந்தகுமாரோட உயிரிலே கலந்தவள் அப்படிங்கிற பாடலும், அடுத்ததாக வெண்குளியே அப்படின்ற மார்ட்டின் காட்டேஜரோட இன்னொரு பாடலும் வந்துக்கிட்டே இருக்குது. பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன கேள்வி?
2: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: பரதநாட்டிய பிரியர்களா நீங்க?
1: அப்போ ரெடியா இருங்க.
0: நமது சேலத்தில் இனிய வேல்முருகன் டான்ஸ் அப்படிங்கிற இந்த தலைப்புல
1: மாபெரும் பரதநாட்டிய வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் நடக்க போகுது.
0: நடைபெறும் நாள் ஜனவரி 30, 2027 சனிக்கிழமை.
1: நடைபெறும் இடம் கைலாஸ் மான்சரோவர் CBSE சைனிக் ஸ்கூல், சேலம்.
0: ரேடியோ பார்ட்னராக சோனா FM 107.8.
1: முன்பதிவிற்கு 9962727804.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா,
3: வாகை சூடவா.
0: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன் நான் ஸ்ரீஹரிணி. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து நடிச்சு காட்டுங்க அப்படிங்கிற இந்த விளையாட்டை தான் விளையாடிட்டு இருந்தோம். ஸோ நான் வந்து ஒரு ரோல் கொடுப்பேன், ஒரு தொழில் வந்து கொடுப்பேன் உங்களுக்கு. அதில் வந்து நீங்கள் அதே மாதிரி கேரக்டராக மாறி நீங்கள் வந்து நடிச்சு காட்டணும். ஸோ இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாண்டுலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம். ஹலோ. சரி, கால் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் என் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க? சோனா FM-ஓட நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட விளையாடலாம். சோனா FM-ஓட நம்பர் 9787707078. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட விளையாடலாம். இன்றைக்கி நம்ம கூட நேயர் இணைஞ்சிட்டாங்க, விளையாண்டுலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
0: சந்தியா பாப்பா, எப்படி இருக்கீங்க?
4: என்ன
0: தெரியுமா பாப்பா?
4: என்ன
0: கேம்னா நான் வந்து ஒரு ப்ரொஃபஷன் சொல்லுவேன், நீங்க அதுல இருக்க மாதிரியே நடிச்சு காட்டணும். இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு போலீஸ் அப்படின்னு சொன்னா, என்னப்பா ஹெல்மெட் எல்லாம் போட மாட்டியா, லைசன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அந்த மாதிரியே நடிச்சு காட்டணும், அந்த கேரக்டராகவே நடிச்சு காட்டணும். ஓகேவா? உங்களுக்கான ப்ரொஃபஷன் வந்து டீச்சர். ஓகே, கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சந்தியா பாப்பா கட் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, நீங்களும் என் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரி ஃபோன் பண்ணுங்கள், 9787707078. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட விளையாடலாம். இப்போ பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: உணவுகளை உண்டு துன்பப்படுவதை தவிர்த்து நம் ஊரில் விளைந்த தானியங்களையும் பழங்களையும் உண்போம், இன்பமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோன எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சியிலிருந்து ஜாலியாக பேசிட்டே விளையாடிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீஹர்னி. ஸோ இன்னைக்கு நான் இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மறுபடியும் இன்னொரு வாகை சுடவா நிகழ்ச்சியில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டுருந்தோம் அப்படின்னா நடிச்சு காட்டுங்க அப்படின்ற இந்த ஒரு கேம் தான் விளையாண்டுருந்தோம் இல்லையா. ஸோ நிறைய நேர்கள் நம்ம கூட கால் பண்ணி ரொம்ப சூப்பராகவும் அருமையாகவும் விளையாண்டாங்க. யார் யாரெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு மாணிக்கம்மண்ணா மங்களபுரத்துலேருந்து, அடுத்ததாக திருப்பூர் மூலனூர்லேருந்து ஆதவனா, அதுக்கப்புறம் அப்புறமேட்டு ருக்மணி பாட்டி தாதகாப்பட்டியிலிருந்து, அடுத்ததாக கலைச்செல்வி அக்கா நம்ம கூட விளையாண்டுருந்தாங்க, அடுத்ததாக மாலத்தி அக்கா நம்ம கூட கோரிமேட்லேருந்து விளையாண்டுருந்தாங்க, அதுக்கப்புறமா ராஜேஷ் கண்ணா அண்ணா, அதுக்கப்புறமா சந்தியா பாப்பா அண்ணா விளையாடாமல் கட் பண்ணிட்டாங்க. சரி ஓகே. காட்பாடியிலேருந்து சந்திரசேகர் அண்ணாவும் நம்ம கூட இன்னைக்கு நிகழ்ச்சியில் ரொம்பவே சூப்பராக அருமையாக விளையாண்டுருந்தாங்க. ஸோ எல்லா நேயர்களுக்குமே பாராட்டும் வாழ்த்துக்களும் சொல்லிடலாம். ஓகே மக்களே, ஸோ நான் இப்போ இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இப்போ நான் கிளம்பிட்டு திருப்பி இன்னைக்கு சாயங்காலம் 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு வாகை சுடுவா நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான இதே மாதிரி தரமான கேமோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் ஸ்ரீஹர்னி. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி, டாடா பாபா நேர்களே.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். காலகட்டத்துல விலைவாசி அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் அதிகமாவே தான் இருக்கு. இதனால இல்லத்தரசிகள் கலக்கம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இத வந்து ரேஷன் கடைகள்ல விற்பனை செஞ்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தமிழகத்துல அத்தியாவசிய மளிகை பொருட்களோட விலை வந்து கடும் உயர்வுனால பண்டிகை கால செலவை எதிர்கொள்ள முடியாம இல்லத்தரசிகள் கொஞ்சம் அச்சம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 20% வரைக்கும் உயர்ந்திருக்கு. தமிழகத்துல மக்கள் அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி, சமையல் எண்ணெய், பூண்டு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களோட விலை கடந்த 2 மாதங்கள்ல 20% வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. அடுத்தடுத்து பண்டிகை காலங்கள் நெருங்கி வரக்கூடிய வேளையில இந்த விலை உயர்வு நடுத்தரம் மற்றும் ஏழை குடும்பங்களோட மாதாந்திர பட்ஜெட்டை பெருசா பாதிக்குது அப்படின்னு சொல்லலாம். 300 தொட்ட மிளகாய், சமையல்ல காரத்துக்கு முக்கியமா சேர்க்கக்கூடிய மிளகாய் வற்றலோட விலை கடந்த சில வாரங்களாவே ஏறுமுகமாவே இருக்கு. கடந்த மாசம் சந்தையில 1 கிலோ 220 ரூபாய்க்கு விற்கப்பட்ட மிளகாய் வற்றல் இப்ப தரத்துக்கு ஏத்த மாதிரி 270 ரூபாயிலிருந்து 300 ரூபாய்க்கு மேல விற்று மக்களை அதிர வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி குழம்பு தூள் அரைக்க பயன்படக்கூடிய தனியாவோட விலையும் கிலோ 150 ரூபாயிலிருந்து உயர்ந்து இப்ப 220 ரூபாயா அதிகரிச்சிருக்கு. 2 மடங்கு உயர்ந்த பூண்டு விலை அப்படின்னு சொல்லும் போது மளிகை பொருட்கள்லயே மிக கடுமையான விலை உயர்வை சந்திச்சிருக்கிறது பூண்டு தாங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் கிலோ 150 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்த பூண்டோட விலை இப்ப பாத்தீங்க அப்படின்னா 280 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்படுது. அந்தந்த ரகத்துக்கு ஏத்த மாதிரி பூண்டோட விலை மிக குறுகிய காலத்துல 2 மடங்கு அதிகரிச்சிருக்கு. நடுத்தர குடும்பத்துக்கு இல்லத்தரசிகள் கடும் அதிர்ச்சியிலையும் வேதனையிலையும் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பாமாயில் விலைன்னு சொல்லும் போது இதே மாதிரி ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய சமையல் எண்ணெய்கள்ல விலையும் தொடர்ந்து உயர்ந்து வருது. சந்தையில லிட்டர் 150 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த பாமாயில் தற்பொழுது லிட்டர் 185 ரூபாயா அதிகரிச்சிருக்கு. அடுத்தது வெல்லம் விலை. பண்டிகை காலங்கள்ல இனிப்புகள் செய்ய இல்லத்தரசிகள் அதிகமா வாங்கக்கூடிய வெல்லத்தின் விலை கடந்த மாதம் வரைக்கும் 1 கிலோ ₹50க்கு விற்கப்பட்ட நிலையில தற்பொழுது 100 ரூபாயா உயர்ந்து ரெட்டிப்பாகி இருக்கு. இதே மாதிரி கடந்த மாதம் கிலோ 700 ரூபாய்க்கு விற்கப்பட்ட முந்திரி பருப்பு இப்ப 950 ரூபாயாகவும் முன்னாடி 250 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பாதாம் பருப்பு இப்ப கிலோ 1200 ரூபாயாவும் தடாலடியா உயர்ந்து இல்லத்தரசிகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆறுதல் தரக்கூடிய சர்க்கரை விலை. மற்ற அனைத்து இனிப்பு பொருட்களோட விலையும் ஏறிக்கிட்டே போகிற வேலையில சர்க்கரை விலை மட்டும் சரிவை சந்திச்சிருக்கு. வெளி சந்தையில கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் 70 ரூபாய் வரைக்கும் எகிரி இருந்த சர்க்கரையோட விலை இப்ப குறைந்து கிலோ 60 ரூபாயா குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறதுக்கு கவலை அளிக்குதுங்க அரிசி விலை. ஏழை எளிய மக்களோட அன்றாட உணவான அரிசியோட விலையும் கிலோவுக்கு 8 ரூபாயிலிருந்து 15 ரூபாய் வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. இந்த நிலைமை இப்படியே போச்சு அப்படின்னா பட்ஜெட் வந்து எங்கேயோ போயிரும் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா. ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாய்

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஜப்பானிய உளவியலாளர் ஆல்பர்ட் அட்லர் அவருடைய சிந்தனைகளை அடிப்படையாக வச்சு இச்சிரோ கிஷ்மி அவர்கள் எழுதின ஒரு புத்தகம் தான் விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகம் ஆங்கிலத்தில் த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்னைக்கு நம்மள எல்லாருமே மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு பயத்திலேயே நம்ம வந்து வாழ்ந்துட்டுருப்போம். எல்லாரும் நம்மளை வந்து பாராட்டணும், எல்லாருக்கும் நம்ம நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து நினைப்போம். ஆனால் எல்லாருக்கும் பிடிச்சவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே கஷ்டப்படுத்திக்கிட்டும் இருப்போம். ஐயோயோ, அவர் நம்மளை தப்பாக நினச்சிருப்பாரு, ஐயோ அவர் நம்மளை பற்றி இன்றைக்கி என்ன நினச்சிருப்பார் தெரியலையே அப்படின்ற ஒரு மன உளைச்சல்லையே நம்ம வந்து நம்மளுடைய நாட்களை வந்து கடந்து வருவோம். ஸோ இந்த ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க இந்த ஒரு புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அதாவது விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையை பார்க்குற பார்வையே மாறிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது இண்டிபெண்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது, ஆனால் உண்மையான சுதந்திரம் அப்படின்றது மற்றவர்கள் நம்மளை எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற அந்த கவலையிலிருந்து வெளியே வர்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட ஆத்தர் வந்து சொல்கிறாரு. மற்றவர்கள் நம்மளை வெறுத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற அந்த துணிச்சல் நமக்கு வந்து வரணும். அதாவது அவங்க என்ன தப்பா நினைச்சா என்ன ஆயிர போகுது, அவங்க தப்பாவே நினைச்சுக்கிட்டுமே அப்படின்ற ஒரு மனநிலை, அப்படின்ற ஒரு துணிச்சல் வேணும். த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட எழுத்தாளர் ஆழமா இந்த புத்தகத்துல வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இந்த புத்தகம் பேசுற இன்னும் சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, பணிப்பிரிவினை, செப்பரேஷன் ஆஃப் டாஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளுடைய வேலை என்ன, நம்மளுடைய கடமை என்ன, ஸோ அதை மட்டும் நம்ம வந்து செய்யணும். இப்போ ஏதாவது நம்ம வந்து ஒரு புது முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா கூட யோசிப்போம், ஐயோ இதை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ஸோ அதனால் இதை நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வேலையை, நம்ம கடமையை நம்ம வந்து செய்யணும். மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளாரே நம்ம வந்து போகவே கூடாது. இந்த ஒரு புத்தகத்தில் ரொம்ப ஆழமான ஒரு விஷயமா வந்து இருக்குது. கட்டாயமாக இந்த ஒரு புத்தகத்தை யார் படிக்கணும் அப்படின்னா, மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை வந்து படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எல்லாருமே இந்த ஒரு புத்தகத்தை வந்து படிக்கலாம். விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல், த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஏ நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம சேலத்துல

0: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா FM 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
2: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திருச்சியில் இருக்கக்கூடிய நியூ விவா பயோ நியூட்ரியன்ஸ் நிறுவனர் ரவிசங்கர் கருப்பையா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப காய்கறி பயிர்களுக்கு ஊட்டச்சத்து கிடைக்கணும் அப்படின்னா என்னென்ன வழிமுறைகளை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: சில எக்கானமிஸ், அதாவது சில நாடுகள்ல இதை பண்றாங்க. நியூசிலாண்ட்ல, ஆஸ்திரேலியால சின்ட்ரோபிக் க்ரோ ஃபாரஸ்ட்ரி அப்படின்னு தேடி பாத்தீங்கன்னா தெரியும். அந்த மாடல்ல நீங்க அதை மல்ச்சி, அதாவது ப்ரூனிங் பண்ணிடுவாங்க. இப்ப எனக்கு கீழே இருக்கிற காய்கறி கத்திரிக்காய் நல்லா வளரணும், நான் இந்த சைடு வச்சிருக்கிற மரங்கள் வந்து அதுக்கு நிழல் கொடுக்குது, என்னுடைய கத்திரிக்காய் சரியா வரமாட்டேங்குதுன்னா நீங்க இந்த மரத்தை கவாத்து பண்ணிடலாம். அது கவாத்து பண்ணினாலும் அதனுடைய வேர் உயிரோடு தான் இருக்கும். என்ன அட்வான்டேஜ்னா, அந்த வேர் வந்து உங்களுக்கு உங்க கத்திரிக்காய் பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையை நம்ம கொண்டு வரலாம் நம்ம விவசாயத்துல. முதல்ல நம்ம காய்கறி தோட்ட பயிர்கள்ல இதை பண்ணலாம். நெல்லுக்கு வந்து நெல்ல கொஞ்சம் கடினம், ஏன்னா அது தண்ணி நிற்கிற பயிர், அதற்கு வேறு சில அணுகுமுறைகள் தான் நம்ம கொண்டுறோம். பட் காய்கறி பயிர்கள்ல இந்த சிந்தனையை நம்ம விரைவா நிறைவேற்றலாம். 4வது, பல்லுயிர் தன்மை பயோடைவர்சிட்டி. அதாவது இது வந்து பலதானிய விதைப்பு தான். ஸோ ஒவ்வொரு நிலத்திலும் ஒவ்வொரு நேரத்துல பலதானிய பயிர் விதைச்சு அதை வந்து வளர விடுறது, இல்லை 45வது நாள் அந்த பூ போக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அதை அப்படியே மடக்கி விடுறது அப்படின்றது தான் பயோடைவர்சிட்டி. இந்த பயோடைவர்சிட்டியோட ஐடியா இது இன்னைக்கு இயற்கை விவசாயத்துல இருக்கிற ஒரு சிந்தனை தான். நிறைய விவசாயிகள் இந்த பலதானிய விதைப்பு பண்றாங்க. பட் இதுல ஒரே ஒரு வித்தியாசம் மீளுருவாக்க விவசாயத்துல என்ன அப்படின்னா, எந்த பயிர்கள் எந்த ஊட்டச்சத்தை மண்ணிலிருந்து மேல கொண்டு வரும் அப்படின்றதுக்கு அந்த பயிர்களுடைய தாவர குடும்பங்கள்ல இருந்து வகைப்படுத்தி அது மூலமா நம்ம என்னென்ன பயிர்களை இந்த பலதானிய விதைப்புல பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு அணுகுமுறையை வளர்க்கிறாங்க.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப பயோடைவர்சிட்டினா என்ன, மீளுருவாக்க விவசாயத்துல என்ன மாதிரியான வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: அப்பா அப்பா
1: கயல், என்னாச்சு? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
0: ஒன்னும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட்டு. அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்ல ஏன் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு? அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
1: என்னமா உரல்ல தண்ணி தேங்கினா என்ன ஆக போகுது?
0: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
1: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
0: ஆமாப்பா, அதுதான் சரி.
2: சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து டெங்கு காய்ச்சல் மாதிரியான நோயிடமிருந்து பாதுகாப்பாக இருப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: அடுத்ததா தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் தாலுகா குறுங்குளம் ஊராட்சி சோழகிரிப்பட்டி கிராமத்துல இருந்து கோவிந்தராஜ் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் என்ன மாதிரியான விவசாய முறைகளை விவசாயிகள் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
2: விவசாயிகளுக்கு அதனால நாங்க அதை கேட்டுட்டு இருக்கோம். ஒரு விவசாயிகள் குறைந்திருக்கனாலும் கூட தெரியும், எல்லா இடத்துலையும் நாங்க அதை தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு 5 வருஷமா குறைச்சு கொடுங்க விவசாயிகளுக்கு, அது நன்றாக இருக்கும் அப்படின்னு அதை கேட்டுட்டு இருக்கோம். அது வந்து அது மத்திய அரசு தான் அதை செயல்படுத்தணும். அந்த மத்திய அரசுக்கு அவங்க அரசு நாங்க கவர்மெண்ட்டுக்கு எழுதி அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சொல்றாங்க. அது இன்னும் கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். அதே போல இன்னைய காலகட்டத்தில் தண்ணி சிக்கனமா பண்ணுவோம், தெளிப்பு நீர் பாசனம் ஸ்ப்ரிங்க்லர் அது மாதிரி உள்ளவும் இந்த கடலை இது மாதிரி சாப்பிடி பண்ணோம்னா கடலைக்கு வந்து ஸ்ப்ரிங்க்லரும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்போ நாங்கள் கடலை போட்டாலும் இப்போ கடலை நெல் சோளம் வல்லை எல்லாத்துக்குமே ட்ரிப்பா வச்சுக்கிட்டோம் இப்போ இந்த காலகட்டத்தில் எங்கள் பகுதியை பொறுத்தாலே. அதனால எங்கள் ஊரை பொறுத்தாலையும் ஒவ்வொரு ஆண்டும் எல்லா வேளாண் பல்கலைக்கழகத்திலேருந்தும் வந்து மாணவர்கள் யூனிவர்சிட்டிலேருந்து படிக்கிற மாணவர்கள் கூட எல்லாம் வந்து எங்கள் ஊருக்கு வருவாங்க. வந்து நான் கேட்பாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ கூட காந்தி கிராமம் யூனிவர்சிட்டி அந்த இதுலேருந்து ஸ்டூடெண்ட்டு பிஎஸ்சி அக்ரி படிக்கிற பிள்ளைங்கள்லாம் வந்தாங்க. அப்புறம் இதில் வந்து திருச்சியில் வந்து ஆர்விஎஸ் தஞ்சாவூர் ஆர்விஎஸ் காலேஜ்லேருந்து வந்தாங்க பிஎஸ்சி அக்ரி படிக்கிறவங்க. நம்ம திருச்சி அன்பில் தண்ணியிலேருந்து வராங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டும் எங்கள் ஊருக்கு வந்தாங்க, தஞ்சாவூருக்கு வந்துட்டாங்களே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 100% சப்சிடி 100% ட்ரிப்புன்னு சொன்னீங்கன்னா நீ இங்கே போனீங்கன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே அனுப்பிடுவாங்க. அதனால நாங்கள் வர்றவங்களுக்கு அவங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி விடுவோம் அந்த பள்ளி மாணவர்களுக்கு ஸ்டூடெண்ட்டுகளுக்கு. சரி மேடம், இந்த நிகழ்ச்சி வந்து எங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் கேட்டமைக்கு என்னுடைய கருத்துக்களை தானும் உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு ரேடியோ நிறுவனத்திற்கும் ரேடியோவுக்கும் அது அந்த நிகழ்ச்சிக்கு வந்து என்னுடைய கருத்துக்களை வந்து 2-3 நாட்களாக என்னுடைய டைம் கேட்டு நீங்கள் அவளோடு இதை பதிவு செய்த மேடம் அவர்களுக்கு எங்களுடைய விவசாயிகள் சங்கத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப எங்க காட்டுல விவசாயம் எந்த மாதிரி நாங்க பண்ணிட்டு இருக்கோம், அதே மாதிரி இப்ப வந்து எங்க வயல ஆய்வு செய்யறதுக்காக நிறைய வந்து வேளாண் கல்லூரி மாணவர்கள் வந்து வருவாங்க, எங்களோட அனுபவங்களையும் வந்து தெரிஞ்சிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன ரமேஷ், வந்ததுல இருந்து ரொம்ப டென்ஷனாவே இருக்க?
2: உன்னுள்ள மச்சான், நேத்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு தெரியாத ஒரு ஊருக்கு போயிட்டேன். வலிக்க கலன்னு ஒருத்தங்கிட்ட வலிக்கேட்டா என்ன படாத பாடு படுத்தி அலைய விட்டுட்டாங்க. இதுக்கா மச்சா ஃபீல் பண்ற? இப்ப பாரு, என்ன ஃபீல் பண்ணுவ? நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கவா?
1: என்ன கேள்வி?
2: வலி காட்டுற காய் எது?
1: என்ன காய்?
2: இது கூட தெரியாதா? பீட்ரூட்.

0: அழிவேன் என்று நினைத்தாயோ?
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. சோனா எஃப்எம் 107.8. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
1: நாங்க நாலு பேரும் ஏவிபி இன்ஜினியர் எக்ஸ்னு ஒரு காம்படிஷன் ஆரம்பிச்சது. இந்த கோடிங் தெரியாதவங்க கூட இந்த ஏ மாடல் யூஸ் பண்ணி அவங்க வந்து பண்ணலாம்.
2: எங்க டீம் எல்லாருமே சேர்ந்து நாங்க இதுல ஒரு வருட காலமா இந்த ப்ராஜெக்ட்ல நாங்க ஒர்க் பண்ணிருக்கோம்.
1: புரோட்டோடைப் வந்து நாங்க பூனேக்கு எடுத்து போறப்ப இட் வாஸ் 350 கிலோ. கம்ப்ளீட்டா எங்க கிளாஸ்மேட்ஸ் 30 பேர் வந்தாங்க.
0: நாளை மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை சேலத்தில் இருந்து டோக்கியோ சென்று மிட்சுபிஷி நடத்திய MECA 2026 பங்கு பெற்று வெற்றி பெற்ற சோனா தொழில்நுட்ப கல்லூரியின் மின்னியல் மற்றும் மின்னணுவியல் பொறியியல் பயிலும் மாணவர்களின் சிறப்பு நிகழ்ச்சி.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல நெற்பயிரியல் துறையில் பேராசிரியராக பணியாற்றக்கூடிய முனைவர் புஷ்பம் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப அதிக அறவை திறன் கொண்ட ரகம் என்ன அப்படின்னும் மிதமான எதிர்ப்பு திறன் கொண்ட ரகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. இப்ப வந்து நம்ம நெல் ரகங்கள்ல எந்த மாதிரி இருக்கு அப்படின்றதையும் வந்து மேம் வந்து சொல்ல போறாங்க. என்னன்றத கேட்டறலாம்.
5: மத்திய

0: சன்ன அரிசியை கொண்ட இந்த ரகம் அதிக அறவை திறனும் முழு அரிசி காணும் திறனும் கொண்டுள்ளது. மேலும் இந்த ரகம் குலை நோய், புகையான் மற்றும் பச்சை இலை தத்து பூச்சி ஆகியவற்றிற்கு மிதமான எதிர்ப்பு திறன் உடையது. அடுத்து கோயம்புத்தூர் நெல் துறையிலிருந்து வெளியிடப்பட்ட ரகம் அப்படின்னு பார்த்தோம்னா கோ 54. தமிழ்நாட்டில் சொர்ணவாரி, கார், குறுவை, நவரை பருவங்களுக்கு ஏற்ற குறுகிய கால ரகமான கோ 54 CB04110 மற்றும் CB05501 ஆகிய வளர்ப்புகளை இனக்கலப்பு செய்து உருவாக்கப்பட்ட ரகமாகும். மத்திய சன்ன வெள்ளை அரிசியை கொண்ட இந்த ரகம் ஹெக்டருக்கு 6.4 டன்கள் மகசூல் தரவல்லது. மற்ற குறுகிய கால ரகங்களை போல இதுவும் அதிக அறவை திறனும் முழு அரிசி திறக்கானும் திறனும் கொண்ட இந்த ரகம் இதோட 1000 நெல்மணிகளின் எடை 15 கிராம். இந்த ரகத்துல அமைலோஸ் இடைப்பட்ட அளவுலேயே இருக்கு. அப்படி இருக்கிறதுனால இது வந்து சமைக்கிறதுக்கும் இட்லி தயாரிப்பதற்கும் மிகச்சிறந்த ரகமாக கருதப்படுது. இந்த ரகம் புகையான், குலை நோய், இலையுறை கருகள், இலைப்புள்ளி நோய் ஆகியவற்றிற்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டுள்ளது. அடுத்து 2022 வெளியிடப்பட்ட ரகம் கோ 55. அதாவது மிக மிக சன்ன அரிசியை உடைய இந்த ரகம், இது எந்த நெல் அரிசி மாதிரி இருக்கும்னு பார்த்தோம்னா RNR ரகத்தை மாதிரி ஒத்து இருக்கும். அதிக சன்ன நெல்மணியை கொண்டிருக்கும். சமைப்பதற்கு மிக மிக சிறந்த ரகமாக இது விளங்குகிறது. இந்த ரகம் அதிக மகசூல் தரக்கூடிய குறுகிய கால ரகமாகும். இது ஆடுதுறை 43 மற்றும் GB24 GB24 என்ற ரகங்களை இனக்கலப்பு செய்து உருவாக்கப்பட்டது. இந்த ரெண்டு ரகங்களையும் பார்த்தீங்கன்னா ஆடுதுறை 43 GB24 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சிறந்த சமையல் பண்புகளை கொண்ட சன்னமான ரகங்களாகும். ஆக இந்த கோ 55 பெற்றோர் இரண்டுமே மிகச்சிறந்த சன்னமான நெல் ரகங்கள். இந்த ரெண்டையும் ஒட்டு சேர்த்து உருவாக்கப்பட்ட ரகம்தான் இந்த கோ 55.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப அதிக மகசூல் தரக்கூடிய குறுகிய கால ரகம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ரகம் இருக்கு அப்படின்னு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துருவோம்.

0: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
3: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
2: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
3: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
2: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
3: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
0: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச, உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
5: சேலத்தின் முகங்கள்.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, காவிரி படுக்கை விவசாயமும் பாசன நீர் சிக்கனமும். காவிரி விவசாயிகள் பாசன நீரை சிக்கனமா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. இங்க சிக்கனம் அப்படின்றது பண்பாட்டு நளினத்துல தேர்வு செஞ்ச ஒரு சொல் அப்படின்னு சொல்லலாம். காவிரி படுக்கையில தேவைக்கு அதிகமா நீர் செலவாகுது அப்படின்ற அவங்களோட குறையே இதனுடைய பொருள் அப்படின்னு சொல்லலாம். குறைவான இருப்பு, நிச்சயம் இல்லாத வரத்து, தட்டுப்பாடு வருமா அப்படின்ற அச்சம், இது எல்லாமே சேர்ந்துகிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல சிக்கனம் சார்ந்து சிந்திக்க நினைக்கிறது இயற்கை. ஆனாலுமே வல்லுநர்களோட இத்தகைய கருத்து விவசாயிகளின் அனுபவத்தோடு ஒத்து போகாது அப்படின்னு சொல்லலாம். காவிரி படுக்கை விவசாயம் நீர் சிக்கனம் போன்ற நடைமுறைகளை பேச அதிகம் இடம் தராது. விவசாயிகள் அப்போதைய தேவைக்கு அதிகமான நீரை வயல்ல வச்சுக்கிறது இல்ல. இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து புரிஞ்சுக்கவே முடியாது. நனையறத்துக்கு தேவைப்படக்கூடிய நீர் காவிரி படுக்கை அப்படின்ற பெரும் பரப்பின் பின்னணியில சிந்திக்கிறது நமக்கு உதவும். தெற்கே கல்லணை கால்வாய், அதுக்கப்புறமா வடவாற்றின் கிளைகள்ல இருந்து வடக்கே வெட்டாறு வரைக்கும் வெண்ணாறு பிரிவுல 11 பெரிய ஆறுகள், அதுக்கு வடக்கே சோழ சூடாமணியிலிருந்து வீராணம் பாய்க்காலான வடவாறு வரைக்கும் காவிரி கொள்ளிடம் பிரிவில் 14 குறையாத பெரிய ஆறுகள், பல கிளைகளை கொண்ட இதுல சில ஆறுகள் 100 கிலோமீட்டர் நீளத்துக்கு மேல இருக்கு. இதோட குளம், குட்டை, வாரி, வாய்க்கால், வடிகால், ஓடை, ஏரி, இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். காவிரி படுக்கையின் பரப்பு மற்றும் 9600 சதுர கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுல பழைய கணக்குப்படி 1,23,25,000 ஏக்கர் ஆற்று பாசனத்துல இருக்கும். இதன் பரப்பு 5,362 சதுர கிலோமீட்டர். நெல் நடவு முடிஞ்சு வயல்ல அது பயிரா நிக்கிறப்ப இந்த பரப்பு ஃபுல்லாவே சீரா 3 அங்குல உயரத்துக்கு தண்ணீரை வச்சு கொள்வார்கள் காவிரி விவசாயிகள். காவிரி படுக்கையோட மண்பாகு இப்படி தண்ணீர் கட்டாம நெல் பயிரிடுறதுக்கு உரியதல்ல. வயல்ல கட்டின நீரை இஞ்சி போகிறதும் இங்க சீக்கிரமாவே நடக்குது. இந்த பரப்பும் இதுல பாயக்கூடிய ஆறுகளும் அதனுடைய கிளைகளும் மொத்தமா 25,000 கிலோமீட்டர் தூரமுள்ள வாய்க்கால்களும் ஒரு முறை நனையறதுக்கு எவ்வளவு தண்ணீர் வேண்டும் அப்படின்றத இப்ப வந்து நம்மளால யூகிக்க முடியும். முன்னாடி எல்லாம் வினாடிக்கு 22,000 கன அடி நீர் மேட்டூர்ல திறக்கிறப்ப காவிரி படுக்கையில தண்ணீர் வந்தது போல் இருக்கும். இப்ப வழக்கமாவே 12,000 கன அடிக்கு மேல திறக்க தயக்கம் காட்டப்படுறாங்க. சிக்கனம் கருதி மேட்டூர்லயே நீர் விடுவிப்பின் அளவில் ஒரு கட்டுப்பாடு அப்பப்ப நடைமுறைக்கு வருது. இதுக்கு மேல வெண்ணாறு பகுதிக்கு காவிரி பகுதிக்கு 5-6 நாட்கள் அப்படின்ற முறை பாசனமும் நடைமுறைக்கு வரும். அடுத்த கட்டமா ஆறுகளோட தலைப்புல நீர் விடுவிப்ப கூட்டுவதும் குறைக்கிறதும் மடை மாற்றுவதும் தேவைக்கு ஏத்த மாதிரி நடக்குது. என்னங்க காவிரி படுக்கை விவசாயமும் பாசன நீர் சிக்கனமும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில பேச வந்திருக்கேன் நான் ஸ்ரீஹரணி. நேயர்கள் எல்லாருக்குமே ஒரு அன்பான மதிய வணக்கம். தினமுமே சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில ஒரு வெற்றி முகத்தை பத்தி தெரிஞ்சுக்குவோம் இல்லையா. அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ஆர்டிஸ்டா அவங்களோட பயணத்தை தொடங்கி இப்ப வரைக்கும் காலேஜையும் சரி அவங்களோட அந்த ஆர்ட் பயணத்தையும் சிறப்பா வழி நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆண்டர்பிரனர் கூட தான் இன்னைக்கு நம்ம சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி இருக்க போகுது. யார் அவங்க அப்படின்றத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம், என் பேர் அமலா.
1: அமலா, உங்க கூட இந்த ஒரு மணி நேர நிகழ்ச்சியில பேசுறது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி அளிக்குது. சோ சொல்லுங்க, உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம்.
2: நான் வந்துட்டு ஃபைனல் இயர் படிக்கிறேன், காலேஜ் ஸ்டூடெண்ட். எனக்கு வந்து ஆர்ட் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அண்ட் நான் நிறைய போர்ட்ரேட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் டிரா பண்ணி தருவேன். கொஞ்சம் அதுல இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்கு.
1: கண்டிப்பா கண்டிப்பா. சோ இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எது மூலமா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு?
2: அது வந்து என்னோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான். சின்ன வயசுல இருக்கும் போதே எனக்கு டிராயிங்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன சின்ன டிராயிங், அந்த மவுண்டன்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்னதா வரைஞ்சி, அப்புறம் கொஞ்ச நாள் போக போக அது ஒரு ஓன் இன்ட்ரெஸ்டா வந்துருச்சு.
1: சூப்பர் சூப்பர் அமலா. சோ அதே மாதிரி என்னென்ன டிராயிங் எல்லாம் இது வரைக்கும் நீங்க வரைஞ்சி கொடுத்துருக்கீங்க?
2: இது வரைக்கும் நிறைய போர்ட்ரேட்ஸ் எல்லாம் டிரா பண்ணி கொடுத்துருக்கேன். அண்ட் நிறைய காம்படிஷன்லயும் ஜாயின் பண்ணிருக்கேன், வின் பண்ணிருக்கேன்.
1: சூப்பர். காம்படிஷன்லயுமே ஜாயின் பண்ணி வின் பண்ணிருக்கேன்னு சொன்னீங்க. சோ அதே நேரத்துல நீங்க ஃபர்ஸ்ட் வரைஞ்ச அந்த ஒரு ஓவியம் இன்னும் உங்ககிட்ட இருக்கா?
2: இது மவுண்டன் தான், மவுண்டன், ரெண்டு மவுண்டன், சன்ரைஸ், அந்த சன்செட், அந்த மாதிரி தான் வரைஞ்சேன். அதுக்கப்புறம் வீடு, ரோஸ், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வரைஞ்சேன். முன்ன இருந்துச்சு, நான் எல்லாத்தையும் சேவ் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன். பட் இப்போ எல்லாம் எங்க மிஸ் ஆனிச்சுன்னு தெரியல.
1: ஓகே ஓகே அமலா. ஸோ முத முதல்ல வரைஞ்ச அந்த ஒரு ஓவியங்கள் அது வந்து இந்த ஒரு பெரிய இடத்துக்கு வரத்துக்கு ஒரு சின்ன படியாக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதே நேரத்தில் உங்களுக்கு யார் இப்போ வரைக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க அமலா?
2: என்னோட பேரண்ட்ஸும் கூட இருக்கவங்க எல்லாருமே, அவங்களால நான் நிறையா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ சப்போர்ட் இருந்துச்சுன்னா எந்த இடத்துக்கு வேணால் நம்ம வந்து போகலாம். ஸோ அதே நேரத்தில் என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது பென்சில் டிராயிங்கா இல்லை ஸ்கெச் புக்கில் வரைகிறதா, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கும்?
2: எனக்கு சார்கோல் யூஸ் பண்ணி வரைகிறது ரொம்ப பிடிக்கும். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த மெத்தடு. அண்ட் கிரீட் போடாமல் ஜஸ்ட்டு நார்மலாகவே எனக்கு வரைய வரும், கிரீட் போடாமலே. அதில் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருப்பேன் எனக்கு ஒரு இது தோணுது.
1: ஓகே ஓகே அமலா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யாருக்காச்சும் வரைஞ்சி கொடுத்துருக்கீங்களா அந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி?
2: அது வந்து ஃப்ரெண்டுக்கு வந்து நான் வரைஞ்சி தந்தேன், ராதா கிருஷ்ணா இருக்க மாதிரி. அவங்க வந்து கஸ்டமைஸ்டாக கேட்டாங்க, பட் வந்து என்னால் அது பண்ண முடியல. ஸோ வந்துட்டு நான் என்னோட எஃபர்ட்ஸ் போட்டு நான் ஒன்று வரைஞ்சி தந்தேன். அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அது எனக்கு கொடுக்கவும் மனசு வரல, அவங்களுக்கு விற்க மனசு வரல. அது ஒரு மெமரபிளான ஒரு ஆர்ட் எனக்கு. அவங்க கஸ்டமைஸ்டாக கேட்டதை விட நானாக பண்ணி கொடுத்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு அவங்க சொன்னாங்க.
1: கண்டிப்பாக அவங்க கேட்டதை விட இருமடங்கு அந்த ஒரு சந்தோஷம் கொடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ தொடர்ச்சியாக இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் பேசலாம். ஸ்டேட்யூண்டாக இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட இப்போ பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வந்துருங்க.

பௌர்ணமியை முன்னிட்டு ப்ரீ கேஜி, எல்கேஜி அண்ட் யூகேஜி வகுப்புகளுக்கு சோனா வல்லியப்பா பப்ளிக் பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மேலும் 2027-28 கல்வியாண்டிற்கான கிரேட் 1 முதல் கிரேட் 9 வரையிலான வகுப்புகளுக்கு முன்பதிவு அக்டோபர் 20 விஜயதசமி நாளில் துவங்குகிறது. உங்கள் குழந்தையின் சிறந்த எதிர்காலத்திற்கு உடனே தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்திடுங்கள். தொடர்புக்கு 9442592160.

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அவருடைய நினைவுகளை வந்து இன்னைக்கு சுமந்துகிட்டு அந்த சாலை வந்து செரி ரோடுன்னு இருக்கிறது பெருமையா இருக்கு. அவர் வந்து உண்மையிலே இந்த ஒரு புகழுக்கும் இந்த ஒரு நிலைநிற்கக்கூடிய அந்த பெயருக்கும் அவர் வந்து என்னைக்குமே பாத்திரமானவர், இன்னைக்கும் போற்றப்பட வேண்டியவர். அவருடைய கருத்துக்கள், அவருடைய எண்ணங்கள், இந்த வனங்களை பாதுகாக்கிறதுக்கான அவருடைய ஒரு அக்கறை, அது மேல இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு நேசம், அதெல்லாம் சிறப்பாவே இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த முன்னாள் சேலம் ஃபாரஸ்ட் ஆபீசர், டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர் சுகீர்தராஜ் கோயில் பிள்ளை அப்படின்றவர் அவரை பத்தி புகழ்ந்து என்கிட்ட பேசினார். இதெல்லாம் வந்து இன்னைக்கும் நான் வந்து சேலம் வரலாற்று சங்கம் சார்பாக இதெல்லாம் நினைச்சு பாக்குறேன். ஏன்னா இவங்க வந்து ஒரு ஆட்சியாளர்களா மட்டும் இங்க வராம இந்த விஷயங்களை எல்லாம் பாதுகாக்கணும்ன்ற ஒரு பொறுப்பு அவங்களுக்கு வந்தோடனே அவங்க வந்து அதை சிறப்பா செஞ்சு நமக்கு ஒரு முன்மாதிரியான பாதையை அவங்க வகுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதைதான் நம்ம இன்னைக்கும் நினைக்கணும். அவர் பேர்ல அந்த செரி ரோடு இன்னைக்கு இருக்குது. ஆனா சில காலங்களுக்கு முன்பு அது வந்து சேரராஜன் சாலை அப்படின்ற மாதிரி அது பெயர் மாற்றம் செய்யப்பட்டாலும் கெசட்ல வந்து செரி ரோடுன்னு தான் இருக்கு. அந்த பெயர் வந்து நிலைக்கணும் தான் நாங்க வந்து சேலம் வரலாற்று சங்கத்துல வந்து நினைக்கிறோம். சேலம் மாவட்டத்துக்கும் நீதித்துறைக்கும் வனத்துறைக்கும் அவர் செஞ்ச சேவைகளுடைய நினைவாகத்தான் இந்த சாலை அவருடைய பெயர்ல அழைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பணிகள் வந்து நமக்கு வந்து ஒரு முன்மாதிரியா இருக்குது. அதனால அவருடைய பெயர் வந்து செரி ரோடு அப்படின்றதுல அவருடைய பெயர் நிலைக்கிறத நாங்க ரொம்பவே விரும்புறோம். அந்த சாலையின் பெயர் செரி ரோடாகவே இருக்க வேண்டும் என்றும் அவருடைய சேவைகளையும் அவருடைய கருத்துக்களையும் அவருடைய அந்த நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்துல செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: எஃப்எம் 107.8

0: அதிகமா இருக்கா குறைவாயிருக்கா? குறைவாயிருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கேன் நான் ஸ்ரீஹரணி. இன்னைக்கு நம்ம கூட ஆர்டிஸ்ட் அமலா தான் ரொம்ப அருமையா நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டாங்க. தொடர்ச்சியா இன்னும் சில விஷயங்கள் நம்ம பேசிடலாம். அமலா, இப்போ ஒரு டிராயிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மெயினா ஃபாலோ பண்ணணும்?
3: ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட வந்து ஒரு ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல நம்ம இருக்கணும், அப்பதான் வந்து டிராயிங் பண்ணவே முடியும். ஏன்னா வந்து பல தாட்ஸ் நமக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கும், அதெல்லாமே ஒருநிலைப்படுத்தி நம்ம ஒரு இடத்துல உட்காந்து உரையிறது ரொம்ப கஷ்டம்தான். இப்போ ஒரு 2-3 hours கிட்ட நம்ம உரையிறோம்னா அதுக்கு நம்ம மைண்டு வந்து ஒத்துழைக்கணும், அப்போதான் அந்த ஆர்ட் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்கும். நம்ம அதுக்கு மேலேயும் ஆகலாம், பட் வந்து அந்த 3 hours கூட உட்காந்து உரையணும்னா நமக்கு ஒரு அதுக்கு வந்து நமக்கு கான்சென்ட்ரேஷன் வந்து ரொம்ப முக்கியம்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக அமலா. ஸோ கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ அதே நேரத்தில் நீங்கள் வந்து எந்த ஆர்ட்டை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? இப்போ கலரிங் பண்ணுறதா இல்லை பென்சில் ஆர்ட்டா, இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க?
3: பென்சில் ஆர்ட்டை தான் நான் எப்பயுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா வந்து பென்சில் ஆர்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கலர் விட. ஸோ அது கொஞ்சம் யூனிக்காக இருக்கும்னு எனக்கு ஒரு தாட். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எதனால் நான் அதை வந்து சூஸ் பண்ணுறேன்னா, கலர் நம்ம எங்கே வேணாலும் பார்க்கலாம், பட் வந்து பென்சில் பிளாக் அண்ட் ஒயிட்லனா மோஸ்ட்லி இருக்காது. அதை பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் வரும். அதை நம்ம உரையும் போதும் பார்க்கும் போதும் தான் நமக்கு அது ஃபீல் ஆகும்.
1: ஸோ எஸ், நீங்கள் சொன்ன மாதிரி அதை முடிக்கும் போது தான் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு வந்து கிடைக்கும். அண்ட் அதே நேரத்தில் ஒரு போர்ட்ரேட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வரைஞ்சி முடிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு டைம் எடுத்துக்கும்?
3: இப்போ நம்ம வரைகிற டிராயிங்கை பொறுத்து தான் அதோட டைமிங் எடுத்துக்கும். ஏன்னா வந்துட்டு சின்ன சின்ன டிராயிங்ஸ்னால் நமக்கு ஒரு 1 hour அந்த மாதிரி முடிஞ்சிடும். பட் வந்து பெரிய பெரிய டிராயிங்ஸு லைக் போர்ட்ரேட்டு அதுக்கு கண்டிப்பாக வந்து 2-3 hours அந்த மாதிரி ஆகும். இப்போது நம்ம ஃபேஸு பாடி ஹியூமன் பாடி ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரிலாம் வரையணும்னா சிம்பிள், ஏன்னா அதெல்லாம் வந்து சின்னதாக தான் நம்ம இருக்கும். ஸோ டைமிங் மோஸ்ட்லி கன்சியூம் பண்ணாது. ஸோ வந்துட்டு போர்ட்ரேட்ஸ்க்கு அதிக டைம் ஆகும் கண்டிப்பாக. அது போர்ட்ரேட்ஸ் வந்து இப்போது எப்படி எடுத்துருக்கோம்னா, இப்போ நம்ம ஃபேஸ் இப்போ ஹியூமன் ஃபேஸு இப்போ ஃபேமிலி ஃபோட்டோலாம் வரைஞ்சி தரோம் அப்படின்னா வந்துட்டு அதுக்கெலாம் ரொம்பவே டைம் ஆகும். ஏன்னா அது நிறையா ஒர்க்ஸ் இருக்குது. அதை வந்துட்டு நம்ம கரெக்டாக இது பண்ணால் தான் நமக்கு இப்போ ஒருத்தர் கொடுக்கும் போது அது கரெக்டாக ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதில் வரைகிற ஒவ்வொரு டீட்டெயில்ஸையும் நம்ம கரெக்டாக உறைஞ்சி கொடுக்கணும், அப்போ தான் அது லுக் வந்து நீட்டாக இருக்கும். அதனால எப்படியோ நமக்கு 1 day கிட்ட ஆகும் அந்த போர்ட்ரேட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு.
1: ஓகே ஓகே அமலா. ஸோ தொடர்ச்சியாக இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் பேசலாம். இப்போ அருமையான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: அப்பா அப்பா
1: கயல், என்ன ஆச்சு? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
0: ஒன்னும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட்டு. அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்ல ஏன் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு? அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
1: என்னமா உரல்ல தண்ணி தேங்கினா என்ன ஆக போகுது?
0: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு, இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
1: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
0: ஆமாப்பா, அதுதான் சரி.
2: சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து டெங்கு காய்ச்சல் மாதிரியான நோயிடமிருந்து பாதுகாப்பாக இருப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கேன் நான் ஸ்ரீஹரணி. இன்னைக்கு நம்ம கூட அமலா இணைஞ்சு நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்க ஆர்டிஸ்ட். ஸோ தொடர்ச்சியாக அவங்க கூட இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். அமலா, உங்களுக்கு இந்த டிராயிங் ஜேர்னில, அதாவது ஆர்டிஸ்ட் பயணத்துல மறக்க முடியாத மொமெண்ட்ஸ்னு கண்டிப்பா இருக்கும் இல்லையா, அதுல சில விஷயங்களை சொல்லுங்க.
2: எனக்கு வந்து ஸ்கூல் லெவலில், நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தபோது சார் ட்ராயிங் சார் தான். வீக்லி ஒன்ஸ் தான் வந்து ட்ராயிங் கிளாஸ்லாம் வரும், டியூஸ்டே டைம்ஸ் அந்த மாதிரி வரும். ஸோ லாஸ்ட் பீரியட் அப்போ ட்ராயிங் வரும். அப்போலாம் வந்துட்டு சார் வந்து போர்டில் வந்து ட்ரா பண்ணுவார். எனக்கு வந்து தோணும் நம்மளும் இந்த மாதிரி எப்போ வரைவோம் அப்படின்னு. நானும் ட்ரை பண்ணுவேன் அப்போது, ரஃப் நோட்டில் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுவேன். பட் எனக்கு அப்போ அவ்வளோ ஸ்கெட்சிங்லாம் வராது. அப்புறம் போக போக அப்படியே நானும் இம்ப்ரூவ் ஆனேன். நிறைய காம்படிஷன்லாம் ஸ்கூலில் வச்சாங்க, அதெல்லாம் ஜாயின் பண்ணி ஓரளவுக்கு ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டேன்.
1: ஓகே ஓகே அமலா. ஸோ அதே நேரத்தில் என்னென்ன காம்படிஷன்ஸ்லாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க?
2: ஸ்கூல் லெவலில் ஜாயின் பண்ணியிருக்கேன் காம்படிஷனில், அப்புறம் ஸ்டேட் லெவலில் ஒரு டைம் ஜாயின் பண்ணேன். ஸ்கூல் லெவல்லனா 10th படிக்கிறப்போ ஒரு டைம் வால் பெயிண்டிங்கில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன், அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்டேட் லெவலில் ஒரு டைம் பார்ட்டிசிபேட் பண்ணேன், அதில் வந்துட்டு நான் செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணேன். ஸ்டேட் லெவல் ஆர்ட்டில் வந்து செகண்ட் ப்ரைஸ் வாங்கினது எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயந்தான். ஏன்னா நான் செலக்ட் பண்ண ஆர்ட் வந்து அந்த மாதிரி. ஸோ அவங்க கொடுத்த டைமில் நான் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணனா அது எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்கு நான் வந்து ப்ரைஸ் வாங்கியிருக்கேன்னா ஒரு மெமரபிளான மூமெண்ட் தான்.
1: சூப்பர். கண்டிப்பா அவங்க கொடுத்த டைம்குள்ள அதை முடிக்கிறது தான் பயங்கரமான டாஸ்கே. அதே நேரத்தில் அந்த ஒரு ஆர்ட் வந்து நல்ல பியூட்டிஃபுல்லாகவும் வரணும், இதுலயும் நம்ம கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். ஸோ இது ரெண்டையுமே ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. அண்ட் அதே நேரத்தில் உங்களால் அந்த மறக்க முடியாத ஓவியம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, இதுதான் நான் வாழ்க்கையிலே வரைஞ்ச ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஓவியம் அப்படின்னு, அது எது?
2: ராதாகிருஷ்ணா ஆர்ட். அதுதான் மோஸ்ட்லி நான் நிறையா வரைஞ்சிருக்கேன், வரைஞ்சியும் கொடுத்துருக்கேன். ஸோ அது கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்டு ஐஸ்லாம் வரைகிறது ரொம்ப பிடிக்கும், சின்ன சின்னதாக ரெண்டு கண் மட்டும் இருக்க மாதிரி அந்த மாதிரிலாம். அது எப்பயுமே ஒரு ஃப்ரீ டைம்னா அது எப்பயும் ட்ரா பண்ணுற மாதிரி மைண்டில் அதுதான் ஃபஸ்ட்டு வரும், அது எனக்கு பிடிக்கும்.
1: கண்டிப்பாக எப்பயுமே ஃபஸ்ட்டு அந்த ஒரு போர்ட்ரேட் வந்து ஹார்ட்டுக்கு க்ளோஸாக இருக்கும் ரொம்ப ரொம்ப. ஸோ அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த ஆர்ட் ஃபீல்டில் சேலஞ்சிங்காக இருக்கக்கூடிய விஷயங்கள்னால் நீங்கள் எதை சொல்லுவீங்க?
2: ஆர்ட் ஃபீல்டில் சேலஞ்சஸ்னால் டைமிங் தான் மோஸ்ட்லி. ஏன்னா வந்துட்டு இப்போது ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட இந்த டைமுக்குள்ளே எனக்கு வேணும், சப்போஸ் அவங்க யாருக்கோ கிஃப்ட் தராங்க ஒரு ஆர்ட்டை அப்படின்னா வந்துட்டு அவங்க அந்த டைமுக்குள்ளே வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளால் வந்துட்டு அதை அந்த டைமுக்குள்ளே முடிச்சு தரணும். அதுவும் இல்லாமல் அதில் நிறையா ஒர்க்லாம் இருக்குது, அவங்க கொடுத்ததை நம்ம கரெக்டாக அவங்களுக்கு பண்ணி தரணும், அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி நம்ம பண்ணி தரணும். அதை வந்துட்டு அந்த டைமுக்குள்ளே முடிக்கணும். அதுதான் இப்போ கஸ்டமர் வந்துட்டு நம்மக்கிட்ட ஆர்ட் எப்போ வரும் அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த ப்ரெஷர்லேயே நமக்கு இதை முடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு சலிப்பு வந்துடும். ஸோ வந்துட்டு அது வராமல் இருக்கணும்னா அதுக்கு நிறைய டைம் தேவையில்ல. நம்ம அந்த டைமை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக அந்த ஆர்ட்டோட அவுட்புட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக அமலா. ஸோ தொடர்ச்சியாக இன்னும் நிறைய விஷயங்கள் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் பேசலாம். இப்போ அருமையான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன ரமேஷ் வந்ததுல இருந்து ரொம்ப டென்ஷனாவே இருக்க? உன்னோட மச்சான் நேத்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு தெரியாத ஒரு ஊருக்கு போயிட்டேன். வலிக்க கலன்னு ஒருத்தங்கிட்ட வலிக்கேட்டா என்ன படாத பாடு படுத்தி அலைய விட்டுட்டாங்க. இதுக்கா மச்சான் ஃபீல் பண்ற? இப்ப பாரு என்ன ஃபீல் பண்ணுவ? நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கவா?
2: என்ன கேள்வி?
1: வலி காட்டுற காய் எது?
2: என்ன காய்?
1: இது கூட தெரியாதா? பீட்ரூட்.
2: ஏ, எப்

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
1: நாங்க நாலு பேரும் ஏவிபி இன்ஜினியர் எக்ஸ்னு ஒரு காம்படிஷன் ஆரம்பிச்சது. இந்த கோடிங் தெரியாதவங்க கூட இந்த ஏ மாடல் யூஸ் பண்ணி அவங்க வந்து பண்ணலாம்.
2: எங்க டீம் எல்லாருமே சேர்ந்து நாங்க இதுல ஒரு வருட காலமா இந்த ப்ராஜெக்ட்ல நாங்க ஒர்க் பண்ணிருக்கோம்.
1: புரோட்டோடைப் வந்து நாங்க பூனேக்கு எடுத்து போறப்ப இட் வாஸ் 350 கிலோ. கம்ப்ளீட்டா எங்க கிளாஸ்மேட்ஸ் 30 பேர் வந்தாங்க.
0: நாளை மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை சேலத்தில் இருந்து டோக்கியோ சென்று மிட்சுபிஷி நடத்திய MECA 2026 பங்கு பெற்று வெற்றி பெற்ற சோனா தொழில்நுட்ப கல்லூரியின் மின்னியல் மற்றும் மின்னணுவியல் பொறியியல் பயிலும் மாணவர்களின் சிறப்பு நிகழ்ச்சி.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
4: எஃப்எம் 107.8 சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன் நான் ஸ்ரீஹரணி. இன்னைக்கு நம்ம கூட ஆர்டிஸ்ட் அமலா ரொம்ப சூப்பரா நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டு இருந்தாங்க. தொடர்ச்சியா அவங்க கூட பேசிடலாம். அமலா, உங்களால அந்த மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்ஸ், சோ கிரிட்டிக்கலான மொமெண்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம், அந்த மாதிரி எப்பயாச்சும் நடந்திருக்கா இந்த ஆர்ட் ஃபீல்டுலே ஆகட்டும் இல்ல உங்க காலேஜ் லைஃப்லயே கூட ஆகட்டும்?
5: ஒரு டைம் வந்துட்டு என்னோட காலேஜ் காம்படிஷன் ஒன்று வந்து வச்சாங்க. அப்போது வந்து என்னாச்சுன்னா, அவங்க ஆன் தி ஸ்பாட்டில் வந்துட்டு ஒரு டிராயிங் பண்ணி தரணும் அப்படின்னாங்க. எனக்கு வந்து சூஸ் பண்ண ஐடியாவே இல்லை. அப்புறம் வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு டாபிக்ஸ் வந்து கொடுத்தாங்க. எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, ஏஐ பற்றி வந்துருச்சு. ஸோ ஏஐ நம்ம என்ன பண்ணுறது, எனக்கு வந்து ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஓகே ஃபைன், அவ்வளோதான் போல அப்படின்னு நான் அந்த தாட்டில் இருந்துட்டேன். அப்புறம் வந்துட்டு இப்போது ஏஐ தானே போயிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு அதில் என்னென்னலாம் இருந்துச்சோ, சம்திங் மெக்கானிக்கலாக அந்த மாதிரிலாம் நிறையா வரைஞ்சேன். அது கொஞ்சம் எனக்கு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. சர்டைன் சுச்சுவேஷனில் அப்படி ஒரு இது நடந்ததுனால கொஞ்சம் சேலஞ்சாக இருந்துச்சு.
4: கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ கொஞ்சம் நமக்கு சேலஞ்சிங்காக தான் இருந்திருக்கும். ஸோ அதே நேரத்தில் வேறு ஏதாச்சும் இதே மாதிரி இருக்குங்களா?
5: ஒரு டைம் காம்படிஷன் போது தான் நான் வந்துட்டு ஒரு மாதிரி கேர்லெஸ்ஸாக இருந்தேன். அது ஒரு பெரிய ஸ்டேட் லெவல் காம்படிஷனு, அதில் நான் வந்து இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கக்கூடாது. என்ன ஆச்சுன்னா, காம்படிஷனுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணாமல் அங்கே போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போயிட்டோம். அப்புறம் பார்த்தா அங்கே வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் கிடையாது, ஆன்லைனில் தான் முன்னே ரிஜிஸ்டர் பண்ணிடணும், இல்லைனா வந்து விடமாட்டோம் அப்படின்னு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ வந்துட்டு அது வரைக்கும் போயிட்டு எல்லாம் ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு உறைஞ்செல்லாம் பார்த்துட்டு நைட்டோட நைட்டாக அங்கே போய் இப்படி சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அந்த காம்படிஷனுக்கு வந்து டாபிக்ஸ் வந்து

0: அவுட் பண்ணிட்டாங்க, முன்னாடியே அவுட் பண்ணிட்டாங்க, ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அவ்வளோ வலி இருந்தும் நான் என்னால் வந்து அதை பார்ட்டிசிபேட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதை நான் வந்துட்டு இப்போ வரைக்குமே ஃபீல் பண்ணுறேன், ஏன்னா அந்த காம்படிஷனில் வந்து என்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல அப்படின்னு.
1: கண்டிப்பாக அந்த ஒரு வருத்தம் அப்படின்றது இருக்கும், இருந்தாலும் இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ரன் ஆகிட்ருக்கீங்க. ஸோ அந்த வருத்தமே வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தொடர்ச்சியாக இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். இப்போ அருமையான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரிணி என் கூட.

0: மண்ணை காப்பது விவசாயி, நம் உடலை காப்பது பாரம்பரிய உணவு, இரண்டையும் காப்பது நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன் நான் ஸ்ரீஹரி. சோ நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இன்னும் சில விஷயங்களை நம்ம அமலா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அமலா, ஆர்டிஸ்டா நீங்க வந்து எப்படி உங்களோட பர்சனல் லைஃபே ஆகட்டும் ப்ரொஃபஷனல் லைஃபே ஆகட்டும் ரெண்டுமே பேலன்ஸ் பண்றீங்க?
4: ரெண்டுமே கொஞ்சம் கஷ்டம் தான், பிகாஸ் என்னால் காலேஜ் அப்புறம் ஆர்ட் இது ரெண்டுமே வந்துட்டு மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வந்துட்டு கஸ்டமர்ஸ் வந்து என்னோட எக்ஸாம் டைம்ஸில் மோஸ்ட்லி ஆர்ட்லாம் வரப்போ எனக்கு கொஞ்சம் ட்ரபிளாக தான் இருக்கும். ஏன்னா எக்ஸாம்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் ஆர்ட்

0: ஒழுங்காக ஃபினிஷ் பண்ண முடியாமல் இருப்பேன். ஒரு மாதிரி அந்த சுச்சுவேஷன் கிரிட்டிக்கலாக இருக்கும். ஸோ வந்துட்டு அதனால் நான் நிறைய நாள் நைட்டு தூங்காமல் ட்ராயிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மார்னிங் எந்திரிச்சு சீக்கிரமாக எக்ஸாமுக்கு படித்து ப்ரிப்பேர் ஆகி போய் இந்த மாதிரி நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கேன்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அடிக்கடி நடக்க தான் செய்யும். ஸோ இதெல்லாம் வந்து தாண்டி வர்றது தான் நமக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸே கொடுக்கும் இல்லையா.
0: என்னோட லாஸ்ட் செமஸ்டர் அப்போ கூட எனக்கு ஒரு ஆர்ட் ஒர்க் வந்து ஆர்டர் வந்துச்சு. அப்போ வந்துட்டு எனக்கு எக்ஸாமும் போயிட்டு இருந்துச்சு. ஸோ வந்துட்டு அன்னைக்கு வந்து நான் அந்த ஆர்டரை வந்து பிடிச்சி தான் நான் எடுத்தேன். அதை கம்ப்ளீட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வாங்கினேன். அதுவும் அதை ரொம்ப ரொம்ப பிடிச்சி தான் அந்த ஆர்டர் எடுத்துக்கிட்டேன். கம்ப்ளீட் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வர எக்ஸாம். ஸோ நைட் ஃபுல்லாக உட்காந்து அந்த ஆர்ட்டை கம்ப்ளீட் பண்ணி அடுத்த நாள் அவங்களுக்கு கொடுத்துட்டு அதே மாதிரி எக்ஸாம்லேயும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்காக மார்னிங்லாம் எழுந்திரிச்சு படித்து ஆர்ட்டும் நல்லா வந்துச்சு. அதே சமயம் எக்ஸாமும் நான் நல்லா பண்ணேன். இது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம்.
1: கண்டிப்பாக. ஸோ இதுக்கப்புறமேட்டு அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஏற்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதே நேரத்தில் இந்த ஆர்ட் ஃபீல்டில் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த அட்வைஸ் என்ன?
0: ஒரு விஷயத்தில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய எஃபர்ட்ஸ் போட்டு ஆகணும். அப்போ தான் வந்து அதில் நம்ம யூனிக்காக இருப்போம். ஸோ வந்துட்டு அதே மாதிரி தான் ஆர்ட் ஃபீல்ட்லேயும் ட்ராயிங்குன்றது ஒரு மாதிரி ஒரு குட் ஃபீல். அது வந்து நம்ம ஃபீல் பண்ணும் போது தான் நமக்கு தெரியும். ஸோ வந்துட்டு நீங்கள் ஒரு சின்ன பொம்மை இல்லை ஒரு ஃப்ளவரே வரைஞ்சா கூட அதை நீங்கள் வந்துட்டு உறைஞ்சி முடிச்சுட்டு ஜஸ்ட்டு ஃப்ளவர் தானே இதில் என்ன இருக்குது அப்படின்லாம் விட்டுறாமல் அதை நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக நீங்களாம் வரையலாம். அண்ட் இது வந்து முழுக்க முழுக்க ஃபுல்லாக க்ரியேட்டிவ் ஃபீல்டு. இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ் பெஸ்டருக்கு எப்படி நிறையா விஷயங்கள் பண்ணுறோமோ அது போல் தான் ஆர்ட்டும். இப்போ நம்ம ஆர்ட் வரையும் போது ஒரு தனி ஃபீல் கிடைக்கும். அது ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எதை பற்றியுமே திங்க் பண்ண மாட்டோம். அந்த ஆர்ட்டை கம்ப்ளீட் பண்ணும் அண்ட் அதை எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம், இப்போ அது இப்படி வரைஞ்சா நல்லாயிருக்குமா அப்படி வரைஞ்சா நல்லாயிருக்குமா அப்படின்ற அந்த தாட்டில் தான் இருக்கும். நம்மளுக்கு இந்த உலகமே மறந்து போய் நம்ம ஒரு தனி ஃபீல்டில் இருப்போம். அப்போது நமக்கு ஒரு பீஸ் கிடைக்கும் ட்ராயிங் பண்ணும் போது.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக ஆமலா. ஸோ அந்த ஒரு பேரலல் யூனிவர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு ஸ்டேட்டில் நம்ம இருப்போம் நமக்கு பிடிச்ச விஷயத்த செய்யும் போது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதே நேரத்தில் உங்களோட அந்த லைஃப் டைம் கோல் அப்படின்னா எதை சொல்லுவீங்க?
0: ஒரு ட்ராயிங் அகாடமி மாதிரி ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா சேலமில் பெருசாக ட்ராயிங் அகாடமின்னு எதுவும் இருந்தது கிடையாது. ஸோ வந்துட்டு ட்ராயிங் அகாடமி ஓப்பன் பண்ணும் அப்படின்னு. ஏன் வந்துட்டு ட்ராயிங் அகாடமி ஓப்பன் பண்ணுன்னா இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது குழந்தைங்களுக்கு நிறையா ஆசை இருக்கும். அதில் போய் ஜாயின் பண்ணலாம், இதில் போய் ஜாயின் பண்ணலாம், ஸ்போர்ட்ஸில் ஜாயின் பண்ணுறது, கேம்ஸில் லைக் சிலம்பம் கராத்தே அந்த மாதிரி ஜாயின் பண்ணுற மாதிரி ட்ராயிங் கிளாஸ்லேயும் ஜாயின் பண்ணி விடணும் அப்படின்ற ஒரு இதில் தான் இந்த ஐடியா எனக்கு வந்துச்சு அகாடமி மாதிரி ஓப்பன் பண்ணும்.
1: இப்போ இந்த ஒரு கோல் வந்து ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் பெருசாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் ஒரு ட்ராயிங் அகாடமி மூலயமா பல விஷயங்களை கற்றுத்தரணும் அப்படின்ற ஒரு உங்களோட கோல் வந்து ரொம்பவே அருமையாக இருக்குது. ஸோ அதே நேரத்தில் உங்களோட கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு சோனா எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிடுறோம். அண்ட் அதே நேரத்தில் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் எங்கள் கூட இணைஞ்சு பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.
0: தேங்க்யூ.
1: வெல்கம். அண்ட் அதோட நானுமே இப்போ நிகழ்ச்சியில் இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மறுபடியும் இன்னொரு புதிய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் புதிய முகத்தோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஸ்ரீயர்ணி. நன்றி. டாடா பாபாய் நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் மதியம் 1:01. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நான் விஜயபிரியா. இன்றைய நிகழ்ச்சிக்கான தலைப்பு, விபத்தில்லா பயணத்திற்கு தேவை சாலை வசதிகளா ஓட்டுநர்களின் பொறுப்பான பயணமா அப்படின்றது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்கிறது. எந்த அளவுக்கு நாம் பயணம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பும் முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் பொது போக்குவரத்தையும் தாண்டி தனியாக டூ வீலர், கார் இப்படி எல்லாத்துலேயுமே ட்ராவல் பண்ணுறோம். வண்டி ஓட்டுறது சரிதான், ஆனால் சாலை விதிகளை பின்பற்றுகிறோமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்கும். ஓவர் ஸ்பீடில் வண்டியை முறுக்கிக்கிட்டு போகிறோம், அதுதான் கெத்து ஸ்டைலு, அது ஒரு வைபுன்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி ஓட்டினாதான் த்ரில்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் ஓகே தான், ஆனால் பாதுகாப்பு அப்படின்றது முக்கியம் இல்லைங்களா? இப்படி ஸ்பீடாக ஓட்டுறது அவங்களுக்கு வேணால் பயம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதை பார்க்குற நமக்கு ஒரு விதமான பயம் ஏற்படுறது. எங்கே விழுந்துடுவாங்களோ, எங்கே ஆபத்து ஏற்பட்டுடுமோ, விபத்து ஏற்பட்டுடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான பயம் ஏற்படுறது. ஓட்டுநர்களால் ஏற்படுற

அந்த விபத்துகள் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் சாலைகள். நாம் எவ்வளோதான் பார்த்து பார்த்து ஓட்டினாலும் சாலைகள் சரியாக இல்லைனாலும் விபத்துகள் ஏற்படும். மேடும் பள்ளமுமா, குண்டும் குழியுமா, மழைக்காலங்களில் நீர் தேங்கி இருந்தது அப்படின்னா விபத்துகள் ஏற்படும். இப்போது ஒரு விபத்தில்லா பயணத்திற்கு தேவை சாலை வசதிகளாக ஓட்டுநர்களின் பொறுப்பான பயணமா, இதுதான் இன்றைக்கான தலைப்பாக இருக்கிறது. நீங்களும் பேசலாம், உங்களுடைய கருத்துக்களை வானொலி மூலமாக தெரிவிக்கலாம். உங்கள் குரல் மற்ற நேயர்களுக்கும் ஒரு பயனுள்ள விதமாக அமையும். உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கிறது அப்படின்றதையும் நீங்கள் பதிய கால் பண்ணுங்க. 9787701078 என்ற எண்ணிற்கு. படியில் பயணம், நொடியில் மரணம், தலைக்கவசம், உயிர் கவசம், மித வேகம், மிக நன்று, இப்படி நிறைய வாசகங்கள் எல்லாமே பாதுகாப்புக்காக மக்களுடைய விழிப்புணர்வுக்காக சொன்னாலுமே அதை பின்பற்றாமல் கொஞ்சம் பேர் இருக்கிறோம். உங்களுடைய கருத்து என்னவா இருக்குது? விபத்தில்லா பயணத்திற்கு தேவை சாலை வசதிகளா, ஓட்டுநர்களின் பொறுப்பான பயணமா? இந்த தலைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிய கால் பண்ணலாம். 9787701078 என்ற எண்ணிற்கு. இந்த ஒரு மணி நேரமும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். பாடல்களுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். இணைந்தே இருங்கள். இது சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

கல்வி வகுப்புகளுக்கு சோனா வல்லியப்பா பப்ளிக் பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மேலும் 2027-28 கல்வியாண்டிற்கான கிரேட் 1 முதல் கிரேட் 9 வரையிலான வகுப்புகளுக்கு முன்பதிவு அக்டோபர் 20 விஜயதசமி நாளில் துவங்குகிறது. உங்கள் குழந்தையின் சிறந்த எதிர்காலத்திற்கு உடனே தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்திடுங்கள். தொடர்புக்கு 9442592160.

வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி. 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுலி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஜப்பானிய உளவியலாளர் ஆல்பர்ட் அட்லர் அவருடைய சிந்தனைகளை அடிப்படையாக வச்சு இச்சிரோ கிஷ்மி அவர்கள் எழுதின ஒரு புத்தகம் தான் விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகம் ஆங்கிலத்தில் த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்னைக்கு நம்மள எல்லாருமே மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு பயத்திலேயே நம்ம வந்து வாழ்ந்துட்டுருப்போம். எல்லாரும் நம்மளை வந்து பாராட்டணும், எல்லாருக்கும் நம்ம நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து நினைப்போம். ஆனால் எல்லாருக்கும் பிடிச்சவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே கஷ்டப்படுத்திக்கிட்டும் இருப்போம். ஐயோயோ, அவர் நம்மளை தப்பாக நினச்சிருப்பாரு, ஐயோ அவர் நம்மளை பற்றி இன்றைக்கி என்ன நினைச்சிருப்பாரு தெரியலையே அப்படின்ற ஒரு மன உளைச்சல்லையே நம்ம வந்து நம்மளுடைய நாட்களை வந்து கடந்து வருவோம். ஸோ இந்த ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க இந்த ஒரு புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அதாவது விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையை பார்க்குற பார்வையே மாறிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது இண்டிபெண்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது, ஆனால் உண்மையான சுதந்திரம் அப்படின்றது மற்றவர்கள் நம்மளை எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற அந்த கவலையிலேருந்து வெளியே வர்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட ஆத்தர் வந்து சொல்கிறாரு. மற்றவர்கள் நம்மளை வெறுத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற அந்த துணிச்சல் நமக்கு வந்து வரணும். அதாவது அவங்க என்ன தப்பா நினைச்சா என்ன ஆயிரப்போகுது, அவங்க தப்பாவே நினைச்சுக்கிட்டுமே அப்படின்ற ஒரு மனநிலை, அப்படின்ற ஒரு துணிச்சல் வேணும். த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட எழுத்தாளர் ஆழமா இந்த புத்தகத்துல வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இந்த புத்தகம் பேசுற இன்னும் சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, பணிப்பிரிவினை, செப்பரேஷன் ஆஃப் டாஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளுடைய வேலை என்ன, நம்மளுடைய கடமை என்ன, ஸோ அதை மட்டும் நம்ம வந்து செய்யணும். இப்போ ஏதாவது நம்ம வந்து ஒரு புது முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா கூட யோசிப்போம், ஐயோ இதை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ஸோ அதனால் இதை நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வேலையை, நம்ம கடமையை நம்ம வந்து செய்யணும். மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளாரே நம்ம வந்து போகவே கூடாது. இந்த ஒரு புத்தகத்தில் ரொம்ப ஆழமான ஒரு விஷயமா வந்து இருக்குது. கட்டாயமாக இந்த ஒரு புத்தகத்தை யார் படிக்கணும் அப்படின்னா, மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை வந்து படித்தாங்க அப்படின்னா உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எல்லாருமே இந்த ஒரு புத்தகத்தை வந்து படிக்கலாம். விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல், த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க.
2: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால, பூண்டு, மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
4: திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.

நேரம் மதியம் 1:17 ஆகிறது. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 நம் குரல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு, விபத்து இல்லா பயணத்திற்கு தேவை சாலை வசதிகளா ஓட்டுநர்களின் பொறுப்பான பயணமா அப்படின்றது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்கிறது. டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த

0: ட்ரை பண்ணி அதனால் விபத்துகள் எல்லாமே ஏற்படுது. ஓட்டுநர்களுடைய கையில் தான் இருக்குது விபத்து இல்லாமல் ஒரு பயணத்தை மேற்கொள்கிறது. இப்போ ஒரு நேயர் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க, என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத நாம் தெரிந்து கொள்ளலாம். வணக்கம்.
1: வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: வணக்கம் சந்திரசேகர் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப சூப்பரா இருக்கேன் அண்ணா. சொல்லுங்க, ஒரு விபத்து இல்லாத பயணத்துக்கு எது முக்கியமான தேவையா இருக்கு?
1: கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் பொறுப்புணர்வோட ஓட்டுநர்கள் அப்படிங்கிறவங்க சாலை வசதிகள் போட்டிருந்தா அதுல கரெக்டா ஓட்டணும். உதாரணத்துக்கு அந்த ரோட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்பீட்ல போகணும். அதே மாதிரி ஒரு வாகனத்தை நம்ம ஓவர் டேக் பண்ணி டிரைவ் பண்ணக்கூடாது. அப்புறம் நீங்க சொன்னீங்க பாருங்க, ட்ரிப் பண்ணிட்டு டிரைவ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தூக்கம் வரா மாதிரி இருந்தது அப்படின்னா பாதி தூக்கத்திலேயே சில பேர் வண்டி ஓட்டுவாங்க, அது தவிர அதை அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஓவர் ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு விஷயம நம்ம பண்ணக்கூடாது. அப்புறமா இந்த ஆக்சிடென்ட் ஜோனு, அப்புறமா இது வந்து ஸ்கூல் ஜோனு அப்படின்ட்டு அறிவிப்பு பலகை மாதிரி வச்சிருப்பாங்க, அதை பார்த்து அந்த ஸ்பீட் அப்படிங்கறத எதற்கேற்ற மாதிரி ஓட்டணும். எல்லாத்த விட ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அவசர அவசரமா வண்டி ஓட்டக்கூடாது, மெதுவாக தான் ஓட்டணும். எனக்கு என்னமோ அரசாங்கம் ஃபுல் எஃபர்ட் போட்டு நிறைய இடங்கள்ல சாலை வசதிகள் அப்படிங்கறத ரொம்ப சூப்பரா தான் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. நோ டவுட் அபவுட் இட், மிக முக்கியமான சாலைகள் எல்லாமே நல்லா தான் பராமரிக்கப்படுகிறது. ஆனா பொறுப்புணர்வோட எங்கேயோ மக்கள் அந்த டேக் இட் ஃபார் கிராண்டடாக வண்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஓட்டுறாங்களோ அப்படின்ட்டு தான் நான் நினைக்க தோணுது. அதே மாதிரி வண்டி ஓட்டும் போது பொறுப்பா ஹெல்மெட் போட்டுக்கணும், அதே மாதிரி அந்த ஹார்ன் அப்படிங்கறத டர்னிங் பாயிண்ட்ஸ்ல அடிக்கணும். சோ அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணாததுதான் காரணம் அந்த விபத்துகள் அப்படிங்கிறது இருக்கு. எல்லாத்தோட சிக்னல் அழகா விழுந்து விழறதுக்கு முன்னாடி நின்றுணும் வாகனங்களை டூ வீலர்ல, அது சிக்னல் போட்ட பிறகும் சில பேர் பண்ணுவாங்க. அதெல்லாம் தான் ஒரு விபத்துக்கு காரணம். சோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது சாலை சிறந்தது இல்லையா?
0: ரொம்ப ரொம்ப அழகா நிறைய கருத்துக்களை சொல்லிருக்கீங்க, ரொம்ப நன்றி.
1: ஒரே ஒரு டேக்லைன் சொல்லிக்கிறப்ப, நம்ம பொறுப்புணர்வோடு வாகனங்களை ஓட்டுவோம், விபத்தில்லா சமுதாயத்தை உருவாக்குவோம். அருமையான ஒரு தலைப்பு கொடுத்திருக்கீங்க, உங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள்ப்பா.
0: நன்றி நன்றி நன்றி அண்ணா,
1: நன்றிப்பா.
0: அவங்க சொன்ன மாதிரிதான் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ப்ரோன் ஏரியா, விபத்து ஏற்படக்கூடிய பகுதி, இந்த இடத்துல நீங்க மெதுவாக வாகனத்தை இயக்கவும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனா அந்த இடத்துலதான் அளவுக்கு மீறி சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வண்டியை முறுக்கிக்கிட்டு போவாங்க. இதுவுமே ஒரு சில நேரம், எல்லா நேரங்கள்லயும் அந்த இடத்துல விபத்து ஏற்படுமான்னு கேட்டா ஏற்படாது. ஆனா அந்த பகுதி விபத்து ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கும், அது ஒரு விதமான வளைவா இருக்கலாம். அந்த மாதிரியான டைம்ல அந்த இடத்துல எல்லாம் நம்ம மெதுவாக வாகனத்தை இயக்குவது ரொம்ப ரொம்ப முக்கியம். தொடர்ந்து பேசலாம். அந்த வெள்ளை நிற கோடுகள்லாம் எங்கே இருக்குது, அந்த இடத்துல நாம் எப்படி வண்டியை இயக்கணும், மஞ்சள் நிற கோடுகள் என்ன சொல்லுது, எந்த இடத்துல நம்ம சாலையை கடக்கணும், எந்த இடத்துல நம்ம வாகனத்தை முந்தி செல்லணும், எந்த இடத்துல ஓவர் டேக் பண்ணக்கூடாது, இதை பற்றி எல்லாமே நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஒரு விபத்து இல்லாத பயணத்திற்கு தேவை சாலை வசதிகளா, ஓட்டுநர்களின் பொறுப்பான பயணமா, இந்த தலைப்புல நீங்களும் பேச கால் பண்ணுங்க. 9787070178 என்ற எண் இருக்கு.
2: உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம், ஏன்டா ஜெஸ்

0: அப்பா அப்பா
1: கயல், என்னாச்சு? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
0: ஒண்ணும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட்டு. அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்ல ஏன் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு? அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
1: என்னமா உரல்ல தண்ணி தேங்கினா என்ன ஆக போகுது?
0: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு, இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
1: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
0: ஆமாப்பா, அதுதான் சரி.
2: சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து டெங்கு காய்ச்சல் மாதிரியான நோயிடமிருந்து பாதுகாப்பாக இருப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: நேரம் மதியம் 1:30 ஆகிறது. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு, விபத்து இல்லா பயணத்திற்கு தேவை சாலை வசதிகளா ஓட்டுநர்களின் பொறுப்பான பயணமா அப்படின்னு சொல்லிட்டு, வண்டியில் ரெண்டு பேர் தான் போகணும் அப்படின்னு சொன்னாலும் கூட 3 பேர் 4 பேர் இந்த மாதிரி போகிறதுனால சில இடங்களில் பேலன்ஸ் பண்ண முடியாமல் வண்டியை கீழே போட்டு வரோம், இதனால் விபத்துகள் ஏற்படுது. இப்போ சாலை அப்படின்னு சொல்லும் பொழுது சில இடங்களில் என்னவாக இருக்குன்னா, இந்த அண்டர் பிரிட்ஜ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பிரிட்ஜ் வந்துட்டு கீழே இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நீரூற்று வந்துட்டு நிறையவே இருக்கும். அந்த மாதிரியான பிரிட்ஜில் எப்போவுமே தண்ணி தேங்கிட்டே தான் இருக்கும். அந்த சமயத்தில் அதை வந்துட்டு எடுத்து விடுறதுக்காகவே ஒருத்தவங்களாக இருப்பாங்க, அதை வந்து சரி பண்ணணும் சரி பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே. அந்த மாதிரி இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் மண் வந்துட்டு அதிகமாக தேங்கி நிற்கும். இன்னொரு பக்கம் அந்த தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால அது வந்துட்டு ஒரு பாசம் பிடிச்ச மாதிரி கொஞ்சம் வழுக்க விடுற மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ அந்த பாலத்து வழியாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் மெதுவாக தான் டிரைவ் பண்ணி போகணும். திடீர்னு வண்டி வந்து வழுக்கிற மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம சடன் பிரேக்கும் போட்டுக்கூடாது. அப்படி போடும்பொழுது என்னவாடும், நம்ம வண்டி வந்துட்டு கீழே தள்ளிடும், நம்மளும் கீழே விழுந்துடும். ஸோ இந்த மாதிரியான இடங்களில் கொஞ்சம் நாம் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளணும். அந்த தண்ணி ஊற்றி இருக்கக்கூடிய அந்த பாலத்தை சரிவர கவனிக்கணும். ஒருவேளை உங்கள் ஊரில் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் சரியாக யார்கிட்ட தகவல் கொடுக்கணுமோ அவங்கக்கிட்ட கொடுத்து சொல்லி நீங்கள் அதை சரி பண்ணிடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த சாலைகளில் நம்ம செல்லும் பொழுது ஒரு என்ன சொல்லியிருந்தேன், எல்லோ கலரில் கோடு இருக்கும், ஒயிட் கலர்லலாம் கோடு இருக்கும். அதெல்லாம் வெறும் அழகுக்கு அப்படின்லாம் கிடையாது, அலங்காரத்துக்கு அப்படின்லாம் கிடையாது, அது எல்லாமே சாலை விதிகள். இப்போ எல்லோ கோட் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு இருக்கு, ரெண்டு கோடு இருக்கும். இந்த ஒரு கோடு இருந்தால் என்ன அதுக்கான பொருள், ரெண்டு கோடு இருந்தால் என்ன அதற்கான மீனிங், அதையெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு நேயர் நம்ம கூட இணைஞ்சிட்டாங்க, அவங்க கிட்ட நாம பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் சோனா பண்பலியின் தொகுப்பாளர் விஜயபிரியா அவர்களுக்கும் நமது அன்பு நேயர்களுக்கும் நண்பர்கள் வணக்கத்துடன். திருப்பூர் மாவட்டம் மூலம் ராதவன்.
1: வணக்கம் மாதவன் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
2: நீங்க விஜயபிரியா நல்லா இருக்கீங்களா?
1: நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் அண்ணா. ஓட்டுநர்கள் பொறுப்பா வண்டிய ஓட்டுனாதான் இந்த விபத்து ஏற்படாம இருக்குமா? சொல்லுங்க சொல்லுங்க.
2: சாலை வசதிகள் காரணமா வாகன ஓட்டு ஓட்டுநர்கள் அப்படித்தான இருக்கணும். இதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, விபத்தில்லாம பயணம் இது பண்றதுக்கு சாலை விதிகள் இருக்குது ஏற்கனவே. அதாவது பெரிய நகரங்களில இருக்கு, நீ

0: கவனி செல் அப்படின்னு இருக்குல்ல, அதையெல்லாம் பார்த்துட்டு ஓட்டணும் இல்லையா? அது நிறைய பேருக்கு அது அதை மாறுதல் பண்ணி போயிட்டு வித்து உண்டு பண்றாங்க, பார்த்தா ஒழுங்கா ஓட்டிட்டு வர்றாங்க. கூட திடீர்னு வரையில ரூல்ஸ் இல்லாம யாரும் வந்து வேணா அவங்கதான் என்ன பண்ணுவாங்க? வாகனம் ஓட்டு ஓட்டுநர்களும் பார்த்து ஓடணும், அவங்களும் சாலை விதியில ஃபாலோஸ் பண்ணித்தான் கண்டிப்பா ஓட்டி ஆகணும். போதை குடி போதையில எல்லாம் ஓட்டக்கூடாது, அதுலாம் ஓட்டி பண்ணுவாங்க. அப்புறம் வெகு வேகமா செல்ல, முன்னாடி என்ன அவன் போறது, நம்ம அவனை மட்டும் வேகமா முந்திப்போமே அப்படின்லாம் போகக்கூடாது. இன்னும் இவங்க மாதிரி வர்றவங்க தான் வாகனம் மேல வாகனம், அதனால சாலை விதிகளை நல்லா ஃபாலோ பண்ணி நடக்கிறது வாகனத்துக்கு மட்டும் இல்ல,
1: நன்றி நன்றி, ரொம்ப அழகான கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அந்த எல்லோ கலர் கோடு பார்த்தீங்கன்னா, ஒரு கோடு இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல வந்துட்டு பின்னாடி ஏதாச்சும் வாகனங்கள் வருதா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் கிராஸ் பண்ணிக்கலாம், அதாவது முன்னோக்கி போகலாம், ஒரு ஓவர்டேக் பண்ணி போகலாம். அதுவே ரெண்டு எல்லோ கலர் கோடு இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்காரணத்து கொண்டும் நீங்கள் வந்துட்டு முன்னோக்கி ஓவர்டேக் பண்ணி போயிடவே கூடாது. ஏன்னா முக்கியமாக இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மலைப்பாதைகள்லாம் அந்த ரெண்டு லைன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இடத்துங்களில் நாம் பாதுகாப்பாக வண்டியை ஓட்டணும். அதே மாதிரி ஒரு கோடு ஒயிட்டில் வந்துட்டு ஒரு கோடு இருக்குது, தொடர்ச்சியாக விட்டு விட்டு கோடுகள்லாம் இருக்குது அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துலையும் நாம் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்துட்டு இந்த ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ரொம்ப கான்ஷியஸாக நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணியே ஆகணுங்க. தொடர்ச்சியாக வெள்ளைக்கோடு வரையப்பட்டிருக்கு அப்படின்னா ஓட்டுநர்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் அந்த ஓட்டக்கூடிய அந்த லைனை விட்டு விலகவே கூடாதுங்க, வேறு லைன் மாறி போகக்கூடாது. நீங்கள் எப்படி போயிட்டுருக்கீங்களோ அதிலே தான் போகணும். அதே மாதிரி ஒரு இடைவெளி வந்துட்டு சரியான ஒரு நீங்கள் ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னா கூட சரியான இடைவெளிலாம் இருக்கா, பின்னாடி வாகனம் வருதா வரலையா அப்படின்றத நீங்கள் திரும்பி பார்க்கக்கூடாது, கண்ணாடி வழியாக தான் பார்க்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பின்னாடி வண்டி வருதா சைடில் வண்டி வருதா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி பார்க்குறாங்க, அப்புறம் முன்னாடி நம்மளால் ஓட்ட முடியாமல் போய்ட்டு பின்னாடி பார்த்து. அதனால் கண்ணாடி எதுக்கு கொடுத்துருக்காங்க, அது பின்னாடி எந்த வாகனம் வருது, எவ்வளோ டிஸ்டன்ஸில் வருது, நாம் எந்த பக்கம் வளைய போகிறோம், இண்டிகேட்டர் போடலாமா அப்படின்றது எல்லாம் பார்க்கறதுக்காகத்தான், நம்ம வந்துட்டு நல்லா அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த கண்ணாடின்றதே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் சரிவர பயன்படுத்தணும். இன்னும் நிறைய விஷயங்களெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளலாம் பாடல்களுக்கு பிறகு. இணைந்தே இருங்கள், இது சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
3: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
3: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
4: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்?
5: முன்பதிவிற்கு 9962727804.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: நேரம் மதியம் 1:45 ஆகிறது. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு, விபத்து இல்லா பயணம் அமையணும் அப்படின்னா எது தேவையாக இருக்கிறது? சாலை வசதிகளா, ஓட்டுநர்களின் பொறுப்பான பயணமா? இதுதான் இன்றைக்கான தலைப்பாக இருக்கிறது. இந்த சாலை அப்படின்னு எடுத்துக்கும்போது சாலைகள் எல்லாமே நீட்டாக இருக்கு. ஒரு சில இடங்களில் வந்துட்டு சாலை பராமரிப்பு இல்லாமல் இருந்தால் கூட அது வந்து சரியாக்கிறதுக்கு நடவடிக்கைகள் எல்லாமே எடுக்கப்பட்டு இருக்கு. இன்னொன்று, இந்த மேம்பாலங்களில் நாம் போகும் பொழுது வண்டியை நாம் கரெக்டான வேகத்தில் இயக்கணும், ஓவர் ஸ்பீடில் போகக்கூடாது. அதேமாதிரி மேம்பாலத்தில் வண்டியை நிறுத்திட்டும் நாம் ஏதாச்சும் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்கறது அந்த மாதிரி எதுவும் பண்ணவும் கூடாது. இது வந்துட்டு பின்னாடி வரக்கூடிய வாகனங்களுக்கு சிரமமாக இருக்கும், சாலை நெரிசல் ஏற்படுறதுக்கு வழிவகையை செஞ்சுவிடும். அதே மாதிரி அந்த மாதிரி சாலைகளில் வந்துட்டு ஏதாவது ஒரு வாகனம் பழுதாயிடுச்சு அப்படின்னா அது எப்படி அந்த இடத்துல தான் நின்றுட்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது பின்னாடி வரக்கூடிய வாகனங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும், இந்த மாதிரி ஒரு வண்டி வந்துட்டு ரிப்பேர் ஆகியிருக்கு, அதனால் நீங்கள் கொஞ்சம் இந்த இடத்துல ஸ்லோவாக பார்த்து போங்க அப்படின்ற மாதிரி தெரியப்படுத்துறதுக்காக நாம் என்ன பண்ணணும், ஒரு ரெட் லைட் அந்த மாதிரி ஒரு ரெட் சிக்னல் காமிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் பெருசாக வைக்கணும். ஏன்னா கிட்டக்கு வந்து தான் தெரியுது அப்படிங்கும் போது அந்த இடத்துல என்னவாகும்னா சாலை நெரிசல் ஏற்படுத்திட்டு அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் என்னப்பா இது அப்படின்ற மாதிரி தெரியும். கொஞ்சம் தூரத்தில் இருக்கும் பொழுதே அவங்களுக்கு அதை தெரியப்படுத்திட்டோம் அப்படின்னாலே அவங்க அந்த இடத்துல இருந்தே எப்படி கரெக்டாக போகணும் அப்படின்றத அவங்க மைண்டில் செட் பண்ணி கரெக்டாக வாகனத்தை இயக்கிடுவாங்க. இப்போ ஒரு நேர் இணைப்பில் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட நாம பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம், நான் ருக்மணி அம்மா அதக்கப்பட்டியில இருந்து பேசுறேன்.
1: வணக்கம் ருக்மணி பாட்டி, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு சாமி, நல்லா இருக்கு. அனைவருக்கும் வணக்கம், நேயர்கள் அனைவருக்கும்
1: அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லிடலாம். நீங்க சொல்லுங்க, ஒரு விபத்தில்லா பயணம் அமைய தேவையாக இருக்கிறது சாலை வசதிகளா, ஓட்டுநர்களுடைய பொறுப்பான பயணமா?
2: சரி சொல்றேன். அதாவது நீங்க பழங்காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, நாங்க சின்ன பிள்ளைகளா இருக்கும் போது கூட வளைவு தான் இருக்கும். ஒரு ரோடு போடுறாங்கன்னா ஒரு வளைச்சு அந்த பாயிண்ட் போறோம். இப்போ வந்து அந்த வளைவு பாயிண்ட் எல்லாம் கட் பண்ணி நெடுஞ்சாலையாவே போட்டுட்டாங்க. நீங்க வந்து ரோடு வந்து வீட்டை விட அழகா இருக்குது. ரோடு
1: சாலை வசதி செஞ்சாச்சு,
2: அந்த மாதிரி இருக்குது அழகா. அதனால டிரைவருங்க அதே கண்ணை மூட்டிட்டு ஓட்டுனா கூட கரெக்டா ஓட்டிடலாம். அந்த அளவுக்கு ரோடு வசதி இருக்குது, நல்லா நெடுஞ்சாலையா இருக்கு, மேடு பள்ளம் எதுவும் இல்லாம நல்லா சமமா இருக்குது. ஆனா இந்த ரோட்ல இப்போ டிரைவருக்கு போகும்போது நல்ல நிதானமா தண்ணி போடாம வண்டி அக்கம் பக்கம் வருதான்னு கண்ணாடிகளை பார்த்துட்டு நல்ல கவனமா ஓட்டுனாங்கன்னா நல்லா ஓட்டலாம். நம்ம நிதானமா ஓட்டிட்டு இருக்கும் போது கூட பாருங்க, சிலர் குறுக்க வருவாங்க, எதிரில ஒரு வண்டி அவங்க போக வேண்டிய வண்டி வருதுன்னு வச்சுக்கோங்க, இங்க முன்னால வண்டி போயிட்டு இருக்குதுன்னு அந்த அந்த நினைவு இல்லாம அந்த ரோட கிராஸ் பண்ணுவாங்க. அப்போ நல்ல டிரைவருங்க வந்து நிறுத்துறாங்க, சடன் பிரேக் போடுறாங்க. அப்போ ஒரு உயிர் காக்கப்படுது. ஆனா உயிர் காக்கப்படுதுதான் பாக்குறோமே இல்லையா, இந்த பஸ்ஸுக்குள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா இடிச்சுட்டு கம்பியில இடிச்சுட்டு இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. ஆனா டிரைவர் நல்ல டிரைவர் தான், நல்லா தான் ஓட்டிட்டு போறாரு, ஒரு உயிரை காப்பாத்துறாரு. ஆனா பஸ்ஸுக்குள்ள இருக்கிறவங்க அடிபட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம நல்லா நல்லா வசதியா ஸ்லோவா கொஞ்சம் ஸ்லோவா போகணும். எதிரில ஒரு ஸ்டார்டிங் வருதுன்னா டிரைவருங்க வந்து வண்டியை கொஞ்சம் ஸ்லோவா ஓட்டணும் அந்த இடத்துல மட்டும். அதே மாதிரி ஸ்பீட் பிரேக் போடுறதும் கூட பாருங்க, நம்ம மேடு ஏறி வரும்போது கொஞ்சம் நிதானமா தான் மேட ஏறணும். அந்த மாதிரி டிரைவருங்க பொறுப்பு, டிரைவர்களும் மனிதர்கள் தான், அவங்களும் சாமி கும்பிட்டு தான் எடுக்கிறாங்க. அவங்க தூரத்து பயணம் போகும்போது பாருங்க, 74 சக்கரத்துக்கு நினைச்சு அப்படி கும்பிட்டு 70 இதெல்லாம் விவேக் சொல்ற மாதிரி ஒரு 70 அந்த லாரி இதெல்லாம் எல்லாம் மாட்டிட்டு தான் போறாங்க.
1: ரொம்ப நன்றி, நன்றி பாட்டி. ஓட்டுநர்கள் பொறுப்பாக ஓட்டணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க, ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சாலைகளில் சிலர்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, நானே பார்த்துருக்கேன், இது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கனிவான வேண்டுகோளாக கூட வைக்கிறேன். என்ன அப்படின்னா, வீட்டில் இருந்து பாத்திரம் கழுவுற தண்ணியாக இருக்கட்டும், இன்னும் துணி துவைக்கிற தண்ணியாக இருக்கட்டும், ஒரு சில இடங்களில் அதை கொண்டாந்து சாலைகளில் ஊற்றிடுறாங்க. இது வந்துட்டு பேருந்தில் போகிறாங்க அது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் டூ வீலரில் போகிறவங்க சைக்கிளில் போகிறவங்களுக்கு அது ஒரு விதமான அருவறுப்பாக டிஸ்கஸ்டிங்காக இருக்கும் இல்லைங்களா. அதனால் சாலைகள் வந்துட்டு சாக்கடைகள் கிடையாது. சாக்கடை எந்த இடத்துல தண்ணியை ஊற்றணுமோ அந்த இடத்துல நம்ம வேஸ்ட்டு கழிவுகளை ஊற்றணுமே தவிர, பயணம் செய்யக்கூடிய இடங்களில் நாம் தண்ணியை ஊற்றிடவே கூடாது. இப்போ ஒரு நேயர் இணைப்பில் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட நாம் பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கங்க விஜயபிரியா.
1: வணக்கம்க்கா, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? மேட்டூர்ல இருந்து கலைச்செல்வி அக்கா பேசுறீங்க.
3: மேட்டூர் வட்ட மையமுதல் கலைச்செல்வி. இப்போ
1: ஓகே, உங்களுக்கு தலைப்பு தெரிஞ்சுமா தெரியலையா? விபத்தில்லா பயணத்திற்கு தேவை சாலை வசதிகளா ஓட்டுநர்களின் பொறுப்பான பயணமா?
3: ஓட்டுநர்களின் சாலை வந்து சொல்ல முடியாது, சாலை எல்லா இடங்களையும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. அது வந்து ஓட்டுநர்கள் கையில தான் இருக்கு. அவங்க ஓட்டுநர்கள் பார்த்து கவனமா, அவங்களுக்கு தெரியும்ல போயிட்டு வந்துட்டே இருக்காங்கல்ல, அந்த வழியெல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியும்ல, குட்டு குழியமா இருக்குமா இல்ல அந்த இடத்துல எப்படி இருக்கு என்ன ஏதுன்ட்டு தெரியும் அவங்களுக்கு. அந்த இடம் இப்ப நம்ம வீடுன்னா நம்ம எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு நமக்கு தெரியும்ல.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
3: அவங்களுக்கு இந்த சாலை இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும்.
1: ஓகே, ஓட்டுநர்களுடைய பொறுப்பு
3: போகணும். ஏன்னா அவங்களை நம்பி நிறைய பேர் பேருந்து
1: பயணிக்கிறாங்க,
3: பேருந்துல இருக்கும் பொழுது நம்ம அவங்களுடைய உயிர் பாதுகாப்பு அவர்களுக்கு தானே இருக்கு.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
3: அதனால அவரோட கவனம் தான் கண்டிப்பா தேவை. நம்ம வந்து நம்ம போற வந்து பயணிகள் வந்து இப்ப நல்லா போயிட்டு வருவாங்க வீட்டுக்கு, நல்லா வீட்டுல உள்ளவங்க நம்பிட்டு இருப்பாங்க.
1: தொடர்ந்து பேசலாம் பாடலுக்கு பிறகு. இணைந்திருங்கள், இது சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.
4: ஏண்டா ஆனந்த், உன்னை சுத்தி கொஞ்சம் பாடுறா. அவன் அவன் கேர்ள் ஃப்ரெண்டு காதல் கல்யாணம்னு சும்மா லைஃபை என்ஜாய் பண்றான். உனக்கு அந்த மாதிரி எதுவும் ஆசைலாம் இல்லையா? இல்ல இருந்தும் ஏதாச்சும் மறைக்கிறியா?

0: நடத்திய பங்கு பெற்று வெற்றி பெற்ற சோனா தொழில்நுட்ப கல்லூரியின் மின்னியல் மற்றும் மின்னணுவியல் பொறியியல் பயிலும் மாணவர்களின் சிறப்பு நிகழ்ச்சி.
1: நம் ஊரில் விளைந்த பழங்களையே அதிகம் உண்போம், பருவநிலைக்கேற்ற சத்துக்களோடு வாழ்வோம்.
2: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
3: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
4: என்றும் நலமுடன்
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
1: நேரம் மதியம் 1:57 ஆகிறது. இணைந்திருக்கிறோம் 8 நம் குரல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு என்ன தலைப்புல பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விபத்து இல்லாத பயணத்திற்கு தேவையாக இருக்கிறது சாலை வசதிகளா அல்லது ஓட்டுநர்களுடைய பொறுப்பான அந்த வண்டி இயக்குறதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். நிறைய நேர்கள் வந்துட்டு பொறுப்பு தான், ஓட்டுநர்களுக்கு தான் அந்த பொறுப்புகள் தேவைப்படுது, ஏன்னா கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாலைகள் எல்லாமே ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காகவே பார்த்திங்கன்னா, புதிய BS6 நகர பேருந்து சேவைகள் நம்மளுடைய சேலத்தில் தொடங்கப்பட்டு இருக்குங்க. பழைய பேருந்துகளுக்கு

மாற்றாக 28 புதிய BS6 நகர பேருந்துகள் சேவை வந்துட்டு தொடங்கப்பட்டு இருக்குது. போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் தொடங்கி வச்சிருக்கிறாங்க. ஸோ பயணம் செய்வதற்கு நிறைய வசதிகள் ஏற்பட்டிருக்கு. பேருந்துகளில் நம்ம பயணம் செய்யலாம். இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு நம்ம போகணும் அப்படிங்கும் பொழுது முக்கியமாக நாம் பாதுகாப்பான ஒரு பயணத்தை மேற்கொள்ளணும். வண்டியை ஓட்டுறவங்க அந்த வண்டி வந்துட்டு சரியாக இருக்கா, பிரேக் நல்லா இருக்கா, இன்ஜினுடைய ஆயிலெலாம் கரெக்டாக இருக்கா, அந்த கண்ணாடி எல்லாம் கரெக்டாக தெரியுதா, ஹெட்லைட் எல்லாம் கரெக்டாக எரியுதா, அதெல்லாம் பார்க்கணும். டயரில் காற்று இருக்கா, அதையெல்லாம் பார்த்து சரி பார்த்து அதுக்கப்புறமேட்டு நம்ம வண்டியை இயக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதே மாதிரி ஸ்பீட் பிரேக்லாம் வரும் பொழுது கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக அந்த இடத்துல வண்டி இயக்கணும். அப்படியே ஓவர் ஸ்பீடில் போனோம் அப்படின்னா உள்ளே இருக்கவங்க எல்லாருமே குலுங்கிடுவாங்க. வண்டியில் போனீங்க அப்படின்னா அப்படி வண்டி விட்டு வெளியே குதிச்சிருவாங்க. இதனால் நிறைய விபத்துகள்லாம் ஏற்படுது. மலைப்பாதைகளில் போகும் பொழுது ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். முக்கியமாக சாலை விதிகளை பின்பற்றி உங்களுடைய வாகன பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். இதுதான் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சோனா வானொலிக்கு உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். 9787701078 என்ற எண் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வாகனத்தை இயக்கும் பொழுதும் வண்டியிலே ஏதாவது சின்னதாக ஒரு காயமே ஏற்படுதுப்பா அப்படிங்கும் பொழுது அதை சரி செய்கிறதுக்காக, முதல் உதவி செய்கிறதுக்காக அந்த உபகரணங்கள், பாதுகாப்பு உபகரணங்கள் உங்கள் கூடியே வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமாக ஹெல்மெட் எடுத்துக்கோங்க. காரில் போனீங்க அப்படின்னா சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் போகிறவங்களா இருந்தாலும் சரி, பேக்கில் போகிறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் ரெண்டு பேருமே ஹெல்மெட் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாலைகளை கடக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த வாகனத்துக்கும் பின்னாடி வரக்கூடிய வாகனத்துக்கும் எவ்வளவு கேப் இருக்குது அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி நீங்கள் வண்டியை இயக்கும் பொழுது எந்த வித எண்ணங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அந்த வண்டியை ஓட்டுறதுல மட்டும்தான் இருக்கணும். அப்போ தான் ஒரு விபத்து இல்லாத பயணத்தை மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு விபத்து இல்லாத பயணம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு தேவையாக இருக்கிறது சாலை வசதிகளுடன் கூடிய பாதுகாப்பான பயணம். ஓட்டுநர்களுடைய கவனமும் பொறுப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் நற்றும் ஒரு நல்லதொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் விஜயபிரியா. நன்றி நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. ஆரோக்கியமான பல விஷயங்களை தினமுமே நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம், இன்றைக்கும் பேச போகிறோம். அப்படி முதல் விஷயமாக என்ன நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கோதுமை புல். இந்த புல்லை நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. இதில் ஏராளமான சத்துக்கள் வந்து இருக்குது, அதாவது நுண் வேதிப்பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த கோதுமை புல்லில். அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஆக்சிஜனேற்ற தடுப்பு, நம்ம உடல் வந்து நல்லா ஆக்சிஜனேற்றமாக இருக்கிறதுக்கு சில தடுப்புகள் வந்து ஏற்படும். ஸோ அதை வந்து தடுக்குது. அதே மாதிரி அதிக அளவிலான நார்ச்சத்துக்கள் வந்து இதில் வந்து இருக்குங்க. ஸோ இதனால் உடலில் கழிவுகள் தேங்கிறத வந்து இது தடுக்குது. அது மூலிமா நம்ம உடலோட ஆரோக்கியம் பல மடங்கு மேம்படுத்துது. இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற தடுப்பு தன்மையால் என்ன ஆகுது அப்படின்னா, புற்றுநோய்க்கு எதிராக போராடுது. ஸோ புற்றுநோய்க்கு எதிரான ஒரு உணவாகவே இது வந்து பார்க்கப்படுது. அந்த வகையில் புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய

ஒரு உணவுப் பொருளாகவே இந்த கோதுமை புல் இருக்குது. ஆனால் இதை மட்டுமே தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் புற்றுநோயே வராது அப்படின்னும் நம்ம வந்து சொல்ல முடியாது. அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கிட்டே வந்தால் ஸோ வராமல் தடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து கட்டாயமாக சொல்ல முடியும். அதே மாதிரி ஒரு சத்தான உணவு அப்படின்னா கட்டாயமாக கோதுமை புல்லை வந்து சொல்ல முடியும். அதாவது நுண் ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதிகமான நியூட்ரிஷன் இந்த கோதுமை புல்லில் வந்து இருக்குது. பொதுவாக நோய் எதிர்ப்பு திறன் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வந்து உணவுகள் மூலியமாக மேக்ஸிமம் கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ அதில் இந்த கோதுமை புல் முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் வந்து தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு 2 முறை நீங்கள் வந்து அந்த ஜூஸ் எடுத்துகிட்டு வந்தீங்க, கோதுமை புல்லை எடுத்து அதை அரைச்சி ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த மார்னிங் டைமில் உங்களுக்கு அந்த இம்யூனிட்டி பவர் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். பல நோய்கள், கேன்சர் மட்டுமே இல்லை, பல நோய்களை தடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இந்த கோதுமை புல்லில் வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த கோதுமை புல் வந்து அதிகமான நன்மைகளை தருது அப்படின்னு சொல்லிட்டு அதை அதிகமாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அதையும் வந்து ஓரளவுக்கு தான் எடுத்துக்கணும். அருகம்புல்லுச்சாறு எப்படி ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோமோ அதே மாதிரி தான் வந்து எடுத்துக்கணும். ஸோ அதிகமான பெனிஃபிட்ஸ் வந்து அதிலிருந்து நமக்கு கிடைக்கும். இந்த ஒரு விஷயங்களை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் ஆரோக்கியத்தை பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கலாம். கட்டாயமாக இந்த ஒரு விஷயத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ சுதந்திர கலைஞர்களுடைய பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, நீங்கள் பாடல்களை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அவருடைய நினைவுகளை வந்து இன்னைக்கு சுமந்துகிட்டு அந்த சாலை வந்து செரி ரோடுன்னு இருக்கிறது பெருமையா இருக்கு. அவர் வந்து உண்மையிலே இந்த ஒரு புகழுக்கும் இந்த ஒரு நிலை நிற்கக்கூடிய அந்த பெயருக்கும் அவர் வந்து என்னைக்குமே பாத்திரமானவர், இன்னைக்கும் போற்றப்பட வேண்டியவர். அவருடைய கருத்துக்கள், அவருடைய எண்ணங்கள், இந்த வனங்களை பாதுகாக்கிறதுக்கான அவருடைய ஒரு அக்கறை, அது மேல இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு நேசம், அதெல்லாம் சிறப்பாகவே இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த முன்னாள் சேலம் ஃபாரஸ்ட் ஆபீசர், டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர் சுகீர்தராஜ் கோயில் பிள்ளை அப்படின்றவர் அவரை பத்தி புகழ்ந்து என்கிட்ட பேசினார். இதெல்லாம் வந்து இன்னைக்கும் நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக இதெல்லாம் நினைச்சு பாக்குறேன். ஏன்னா இவங்க வந்து ஒரு ஆட்சியாளர்களா மட்டும் இங்க வராம இந்த விஷயங்களை எல்லாம் பாதுகாக்கணும்ன்ற ஒரு பொறுப்பு அவங்களுக்கு வந்தோடனே அவங்க வந்து அதை சிறப்பா செஞ்சு நமக்கு ஒரு முன்மாதிரியான பாதையை அவங்க வகுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதைதான் நம்ம இன்னைக்கும் நினைக்கணும். அவர் பேர்ல அந்த செரி ரோடு இன்னைக்கு இருக்குது. ஆனா சில காலங்களுக்கு முன்பு அது வந்து சேரராஜன் சாலை அப்படின்ற மாதிரி அது பெயர் மாற்றம் செய்யப்பட்டாலும் கெசட்ல வந்து செரி ரோடுன்னு தான் இருக்கு. அந்த பெயர் வந்து நிலைக்கணும் தான் நாங்க வந்து சேலம் வரலாற்று சங்கத்துல வந்து நினைக்கிறோம். சேலம் மாவட்டத்துக்கும் நீதித்துறைக்கும் வனத்துறைக்கும் அவர் செஞ்ச சேவைகளுடைய நினைவாகத்தான் இந்த சாலை அவருடைய பெயர்ல அழைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பணிகள் வந்து நமக்கு வந்து ஒரு முன்மாதிரியா இருக்குது. அதனால அவருடைய பெயர் வந்து செரி ரோடு அப்படின்றதுல அவருடைய பெயர் நிலைக்கிறத நாங்க ரொம்பவே விரும்புறோம். அந்த சாலையின் பெயர் செரி ரோடாகவே இருக்க வேண்டும் என்றும் அவருடைய சேவைகளையும் அவருடைய கருத்துக்களையும் அவருடைய அந்த நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்துல செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி. நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
3: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
4: அது என் போன பார்த்தால டென்ஷன் ஆகுதா? அதான்.
3: என்ன ஆச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
4: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
3: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
4: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
3: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
5: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல்

0: நம்ம கூட மருத்துவர் இணைவாங்க. சித்த மருத்துவர் தங்கதுரை ஐயா இணைஞ்சிருக்கிறாங்க. ஐயா வணக்கங்க. ஐயா ஐயா, இந்த ஒரு காலகட்டத்தில் மன அழுத்தம் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக வந்து இருக்குது. ஒரு 100 பேர் இருந்தாங்க அப்படின்னா அதில் 90 பேர் ஒரு மன அழுத்தத்தினால, ஒரு மன பிரச்சனைகள்னால் பாதிக்கப்படுற ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்குங்கய்யா. ஸோ இது எதனால் அதிகமாகுது? ஸோ இதற்கான தீர்வு அப்படின்னா என்னங்கய்யா?
1: அதாவது மன அழுத்தம் பொதுவாக டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, இப்போ அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது இல்லையா. ஒருத்தருக்கு பொருளாதார அடிப்படையில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், ஒருத்தருக்கு குடும்ப சூழல் காரணமாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், ஒரு சமூக ஆர்வலர் இந்த சமூகம்னா இப்படி இருக்குதே அப்படிங்கிற ஒரு மன அழுத்தமாக இருக்கலாம். இப்படி மன அழுத்தம் என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரணியாக அது இருக்குது, புரியுதுங்களா. இதனால் தூக்கமின்மை அப்படின்னு சொன்னால், எப்படிப்பட்ட மன அழுத்தம் இருந்தாலும் பாதிக்கப்படக்கூடிய இடம் வந்து மூளை தான். அப்போது இந்த எண்ணெய் குளியல் சொல்கிற பாருங்கள், இந்த எண்ணெய் குளியலை செஞ்சு வந்தாங்கன்னா அந்தந்த வாரத்துக்கு ஒரு தடவையாவது எண்ணெய் குளியல் செஞ்சுட்டு இந்த தூக்கத்திற்காக நம்ம சித்த மருத்துவத்தில் அஸ்வகந்தா வேர்னு சொல்லியிருக்கு, பிரம்மி நீர் பிரம்மி வல்லாரை, சீரகம் சோம்பு கசகசா இதெல்லாம் போட்டு பாலில் வேக வச்சு நம்ம பருகக்கூடிய நேரத்தில் நல்ல ஒரு இயற்கையான அமைதியான ஒரு தூக்கம் வரும். இப்போ பார்த்துங்க, சீரகம் சோம்பு கருவேப்பிலை கசகசா இது 4 இருந்தால் கூட தூக்கத்தை வரவழைச்சிடலாம்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாங்க ஐயா. கேட்டுட்ருக்க லிஸ்னர்ஸ்க்கு இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க ஐயா. அதாவது எந்தெந்த ஒரு பொருட்கள்லாம் நம்ம வந்து தூக்கத்துக்காக எடுத்துக்கணும், ஏன்னா தூக்கம் நல்லா வந்தால் நல்ல ஆரோக்கியம் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ தூக்கத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சரியான தூக்கம் கிடைக்காதனாலையும் இன்றைக்கி வந்து மன அழுத்தம் வருது. ஸோ அந்த சரியான தூக்கத்துக்கு என்னென்ன மூலிகைகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து பகிர்ந்துருந்தாங்க. ஸோ கட்டாயமாக இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ?
1: இந்து தமிழ் திசை மற்றும் கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் இணைந்து நடத்தும்
2: வரையும் விரல்கள் வளரும் கனவுகள் மாபெரும் ஓவிய போட்டி,
1: 1000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர்.
2: 1 முதல் 4 வகுப்பு வரை மை பியூட்டிஃபுல் கார்டன் என்ற தலைப்பிலும்,
1: 5 முதல் 8 வகுப்பு வரை சேவ் வாட்டர் சேவ் லைஃப் என்ற தலைப்பிலும்,
2: 9 முதல் 12 வகுப்பு வரை ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் ஃபியூச்சர் என்ற தலைப்பிலும் ஓவிய போட்டி நடைபெறுகிறது.
1: நடைபெறும் நாள் அக்டோபர் 10, 2026 சனிக்கிழமை காலை 8:30 முதல் மதியம் 1:30 வரை.
2: நடைபெறும் இடம் சோனா வலியப்பா பப்ளிக் ஸ்கூல், சோனா கேம்பஸ், ஜங்ஷன் மெயின் ரோடு, சேலம்.
1: தொடர்புக்கு 9566664633.
2: அனைவரும் வாரி, அனுமதி இலவசம்.
3: அப்பா அப்பா,
4: கையல் என்ன ஆச்சு? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
3: ஒண்ணும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட்டு. அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்ல ஏன் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு? அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
4: என்னமா உரல்ல தண்ணி தேங்கினா என்ன ஆக போகுது?
3: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு, இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
4: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
3: ஆமாப்பா, அதுதான் சரி.
5: சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து டெங்கு காய்ச்சல் மாதிரியான நோயிடமிருந்து பாதுகாப்பாக இருப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சி. இந்த நேரத்தில் நம்மளுடைய மென்டல் ஹெல்த் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசுவோம். அப்படி யோகா அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி நம்ம மன அழுத்தத்தை குறைக்குது, அதாவது யோகா கையை காலை ஆட்டி பண்ணுறோம் நகராட்சி, அதுக்கும் மனதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த யோகா அப்படின்றது நம்மளுடைய உடல் மனது அதற்கப்புறம் நம்மளுடைய உயிர் இந்த மூன்றையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. யோகாவுக்கு எந்த ஒரு யார்கிட்ட விளக்கம் கேட்டாலும் இது உடல் மனது உயிர் இது மூன்றையும் ஒன்றாக இணைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கட்டாயமாக சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ ஒரு சிறப்பு இந்த யோகாவுக்கு வந்து இருக்குது. உடலுக்கும் நன்மையை பண்ணும், மனதுக்கும் நன்மையை பண்ணும், நம்மளுடைய உயிருக்கும் நன்மையை பண்ணும். அப்படிப்பட்ட இந்த யோகா பிராணயாமம் அதுவும் யோகாவில் தான் வந்து அடக்கம். ஸோ இந்த யோகா உடலில் ஏற்படக்கூடிய அந்த மன அழுத்தத்தை வந்து தூண்டக்கூடிய ஒரு ஹார்மோன் அப்படின்னா கார்டிசோல் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த ஹார்மோனுடைய அளவை வந்து குறைக்குது. அது மட்டுமே இல்லாமல் மூளைக்கு செல்லக்கூடிய அந்த இரத்த ஓட்டத்தை வந்து அதிகரித்து மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய அந்த திறனை அதிகப்படுத்துது. நமக்கு வந்து ஃபோக்கஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும். நினைவாற்றல் பல மடங்கு அதிகரிக்கும். இப்போ நம்மளுடைய மூளை வந்து சோர்வாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய மனது சோர்வாக ஆகிரும். மனது சோர்வாக இருந்தது அப்படின்னா நம்மளுடைய உடல் சோர்வாக ஆகிரும். ஸோ இது மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தை வந்து அதிகரிக்கிறதுனால அந்த சோர்வு வந்து போதுங்க. அடுத்ததாக நமக்கு வரக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து கட்டுப்படுத்துது. ஸோ இந்த எதிர்மறை எண்ணங்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கிட்டா, ஒன்று எதிர்காலத்தை நோக்கி இருக்கும், கடந்த காலத்தை நோக்கி இருக்கும். கடந்த காலத்தில் நடந்த மாதிரி எதிர்காலத்தில் நடந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த எதிர்மறை எண்ணங்களே வரும். இந்த யோகா பண்ணும்போது ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் காலையில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் நம்ம வந்து வாழ பழகிடுவோம்மா. ஸோ அந்த டைமில் நம்மளுடைய மனது உடல் ஆன்மா இது எல்லாம் வந்து ஒன்றா இணைகிற ஒரு டைம்னா அந்த யோகா பண்ணுற டைம். அதுவே நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர ரெகுலராகவே நம்ம ப்ரெசன்ட் மூமெண்ட்லேயே வந்து இருப்போம். ஸோ அது வந்து நெகட்டிவ் தாட்ஸ் அதாவது எதிர்காலத்தை நோக்கி நம்மளை போகிறதுக்கு தூண்டாது அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக வந்துருக்குங்க. இன்னொன்று, நமக்கு நல்ல ஆழ்ந்த தூக்கம் வரும். தூக்கம் ரொம்ப நல்லா வந்தாலே நம்ம எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூவும் இல்லாமல் இருக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த யோகாவை தினமும் நீங்கள் காலையில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுடைய மன ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன ரமேஷ், வந்ததுல இருந்து ரொம்ப டென்ஷனாவே இருக்க?
2: ஒண்ணும் மச்சான், எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு தெரியாத ஒரு ஊருக்கு போயிட்டேன். வழி கேட்கலன்னு ஒருத்தங்கிட்ட வழி கேட்டா என்ன படாத பாடுபடுத்தி அலைய விட்டுட்டாங்க.
1: இதுக்கா மச்சா ஃபீல் பண்ற? இப்ப பாரு என்ன ஃபீல் பண்ணுவ. நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேக்கவா?
2: என்ன கேள்வி?
1: வழி காட்டுற காய் எது?
2: என்ன காய்?
1: இது கூட தெரியாதா? பீட்ரூட்.
3: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கிறேங்க. இனி காலகட்டத்தில் முழங்கால் வலி, நீ பைன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து வருது. நிறைய காரணங்களால் வருது. வயதானவர்கள்லேருந்து இளைஞர்கள் வரைக்குமே இந்த பிரச்சனையை வந்து வருதுங்க. இதுக்கு வந்து நிறைய காரணங்கள் வந்து இருக்கலாம். கீழ்வாதம், அதாவது வயது அதிகரிக்கும் போது அந்த முழங்கால் மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த குருத்தெலும்பு தேஞ்சு போகிறதுனால எலும்புகள் வந்து ஒன்றோடு ஒன்று உரசி கடுமையான வலி ஏற்படும். அதே மாதிரி உடல் எடை ரொம்ப அதிகமாக இருக்கும் போதும் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம நடக்கும் போது படியில் ஏறும்போது முழங்கால் அதிகப்படியான அழுத்தம் ஏற்பட்டு வலி வரும். விபத்துகள், காயங்கள், அதாவது விளையாடும் போதோ இல்லை ஏதோ ஒரு விபத்துகள்லையோ காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் அந்த வலி அப்படின்றது வரும். நிறைய ரீசன்னால் வரும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வலி வந்துச்சுன்னா சில வைத்திய முறைகளை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அது நார்மலாக நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருட்களை வச்சு, ஸோ அதை வந்து ரொம்ப அரைச்சி தேய்க்கிறது மூலியமாகவும் இல்லை அதை வச்சு ஒரு கட்டு போடுறது மூலியமாகவும் இந்த முழங்கால் வலியை குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்களில் நம்ம கூட வந்து ஒரு அம்மா இணைஞ்சிருக்கிறாங்க. அம்மா வணக்கம். அம்மா, அம்மா இந்த முழங்கால் வலியெலாம் இருக்கு இல்லையாங்கம்மா, இதற்கு வந்து நிறைய மருந்துக்கள்லாம் இன்றைக்கி வந்திருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி ஒரு வைத்திய முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்துருப்பீங்கம்மா. ஸோ அது எந்த மாதிரி பண்ணுவீங்க, எப்படி ஒரு முழங்கால் வலி வந்துச்சுன்னா அது வந்து இயற்கையான முறையில் குணப்படுத்தலாங்கம்மா?
7: இது எருக்கம், இது இருக்குது எருக்கம் இலையை வந்து இப்போ எல்லா தாலியுமே காட்டுங்கள்லாம் எல்லாம் இருக்கும். அந்த எருக்கம் இலையை பிச்சு ஒரு இலையோ ரெண்டு இலையோ எடுத்து வாட்டி நல்லா வடைசட்டியில் போட்டு கூட இந்த தோசட்டியில் மேலே அப்படி வச்சு சூடு ஏற்றி நல்லா வாடினதும் கத்தாழைன்னு இருக்குது. அந்த கத்தாழையில் வந்து உள்ள ஒரு ஜெல் மாதிரி அந்த கொல கொல கொலன்னு இருக்கும். அதை எடுத்து நல்லா டம்ளாரில் போட்டு நல்லா கரண்டியில் அடிச்சுக்கணும். அதுலேயே ரவுண்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளோ அரை ஸ்பூன் மஞ்சள் தூளோ நம்மளுக்கு தகுந்த மாதிரி போட்டு நல்லா அடிச்சு விட்டுட்டோம்னா அது நல்லா மஞ்சளோ அதுவும் கலந்துக்குச்சுன்னா அதை எடுத்து அந்த எருக்குந்தலை வாட்டியிருக்கிறோம் இல்லையா, அந்த இலையில் முழங்காலில் ரவுண்டு அந்த ஜெல்லை தடவிக்கிட்டு அந்த இலையை வச்சு மேலே அது ஒரு வெள்ளை துணியை போட்டு நல்லா கட்டிக்கிட்டோம்மா, நம்மளுக்கு 2 மணி நேரம் வச்சுருந்தாலும் சரி அல்லது விடியிற வரைக்கும் வச்சுருந்தாலும் சரி வச்சுருந்து கழுட்டினோம்னா அது கால் நல்லா வீக்க வத்திக்கும், நல்லாவும் இருக்கும். இது செஞ்சு பாருங்கள், பலன் கிடைக்கும்.
6: கண்டிப்பாங்கம்மா, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. அதாவது அந்த ஒரு டைமோட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி வீட்டு வைத்திய முறையில் மூட்டு வலி வந்துச்சுன்னா எந்த மாதிரியான வைத்தியங்கள் பண்ணுவாங்க அப்படின்றத பகிர்ந்துக்கிட்டாங்க. இது வந்து உண்மையிலேயே வந்து கேட்டுட்ருக்கு லிஸ்னர்ஸ்க்கு வந்து ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, எல்லோரும் பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சோனாயப்பம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
1: நாங்க நாலு பேரும் ஏவிபி இன்ஜினியர் எக்ஸ்னு ஒரு காம்படிஷன் ஆரம்பிச்சது. இந்த கோடிங் தெரியாதவங்க கூட இந்த ஏ மாடல் யூஸ் பண்ணி அவங்க வந்து பண்ணலாம்.
2: எங்க டீம் எல்லாருமே சேர்ந்து நாங்க இதுல ஒரு வருட காலமா இந்த ப்ராஜெக்ட்ல நாங்க ஒர்க் பண்ணிருக்கோம்.
1: புரோட்டோடைப் வந்து நாங்க பூனேக்கு எடுத்து போறப்ப இட் வாஸ் 350 கிலோ. கம்ப்ளீட்டா எங்க கிளாஸ்மேட்ஸ் 30 பேர் வந்தாங்க.
0: நாளை மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை சேலத்தில் இருந்து டோக்கியோ சென்று மிட்சுபிஷி நடத்திய MECA 2026 பங்கு பெற்று வெற்றி பெற்ற சோனா தொழில்நுட்ப கல்லூரியின் மின்னியல் மற்றும் மின்னணுவியல் பொறியியல் பயிலும் மாணவர்களின் சிறப்பு நிகழ்ச்சி.
3: நம் மண்ணில் விளைந்த காய்கறி, பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உண்பதன் மூலமும் பயன்படுத்துவதன் மூலமும் உடல் ஆரோக்கியம் பெருகுவதுடன் விவசாயம் வளர்ச்சியடையும், விவசாயிகளின் பொருளாதாரம் உயரும்.
4: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
5: It is so nice.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. இந்த ஒரு டைம்ல எந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இம்யூனிட்டி பவரை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து காய்ச்சல் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து பரவிட்டுருக்கு. எல்லாருக்குமே வந்து ஒரு வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்காவது காய்ச்சல் வந்துட்டு இந்த நேரத்தில் வந்து போயிருக்கும். ஸோ நான் வந்து உறவினர்கள்லாம் பார்த்த வரைக்கும் எல்லாருக்குமே வந்து அந்த காய்ச்சல் வந்து வந்திருக்கு. ஸோ அது இல்லாமல் டெங்கு வேற வந்து பரவிட்டுருக்கு. இந்த சமயத்தில் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இம்யூனிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த இம்யூனிட்டி பல வகையில் நமக்கு வந்து கிடைக்கும். அதில் உணவுகள் மூலியமாகவும் கிடைக்கும். நம்ம தினமும் எடுத்துக்கிற உணவில் நம்ம வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்போதும் இந்த இம்யூனிட்டி பல மடங்கு அதிகரிக்கும். அதில் ஒன்று பார்த்திங்கன்னா நெல்லிக்காய், மலை நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நல்லா ஒரு பெரிய நெல்லிக்காய். அந்த பெரிய நெல்லிக்காயை தினமும் வந்து மார்னிங் டைமில் ஒரு 2 நெல்லிக்காய் நல்லா வந்து போட்டு அரைச்சி அதை வந்து தண்ணி வந்து அவ்வளோவா கலக்கக்கூடாது, ரொம்ப லைட்டாக தான் வந்து கலக்கணும். ஸோ அப்படி கலக்கி நம்ம வந்து ஒரு 7 நாளைக்கு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா 7 நாளைக்கு அப்புறம் நம்ம வந்து அதை எடுக்க தேவையில்லை. ஸோ 7 நாளைக்கு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய இம்யூனிட்டி பவர் பல மடங்கு அதிகரிக்கும். ஸோ நமக்கு அந்த ஒரு நியூட்ரிஷன் வந்து முழுமையாக கிடைச்சிரும். அடுத்ததாக நம்ம இயல்பு வாழ்க்கையில் தினமும் வந்து நம்ம உணவுகளில் இஞ்சி கட்டாயமாக பயன்படுத்துவோம். ஸோ இஞ்சி டீ மாதிரி கூட வந்து ஒரு 2-3 டைம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இம்யூனிட்டி நமக்கு வந்து முழுமையாக கிடைக்கும். வெள்ளை பூண்டு எல்லாருமே உணவுகளில் பயன்படுத்திட்டு வரதான், ஆனால் தெரியாமல் பயன்படுத்தாமல் இருந்தால் நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டே வரும்போது ஃப்யூச்சரில் நல்ல இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கும். மஞ்சள் பால் மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி மஞ்சள் பால் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இம்யூனிட்டி பவர் பல மடங்கு வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் இயல்பு வாழ்க்கையில் நம்ம தினமும் ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு விஷயம்தான். மஞ்சள் நம்ம உணவுகளில் கட்டாயமாக இருக்கும், வெள்ளை பூண்டு இருக்கும், இஞ்சி இருக்கும். இது கூட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், முருங்கைக்கீரை. அதில் அதிகமான நியூட்ரிஷன் வந்து இருக்குது. முருங்கைக்கீரையும் நம்மளுடைய இம்யூனிட்டி பவரை பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த 5 உணவுகள், ஒன்று நெல்லிக்காய், இன்னொன்று இஞ்சி, இன்னொன்று வெள்ளை பூண்டு, மஞ்சள், முருங்கைக்கீரை, நம்ம டயட்டில் வந்து தினமும் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ காய்ச்சல் போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்பம் விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கறது ஒவ்வொன்றா கேட்கலாம். அதுக்காக நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறியாங்க கூட. இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் கேட்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியா அப்படின்னா என்ன இது வாக்கறி, இதுல நீங்க என்ன மாதிரியான விஷயம்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டெக் குரு கேட்கிற நேயர்களுக்கு யோசனையா இருக்கும், கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது வந்து நான் முன்னாடி கிளியர் பண்ணிட்டேனா, அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சி இல்லைன்னு இல்லை, எப்பயுமே டெக் குரு நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்து உங்கள் காதவரம் சேர்த்துறது என்னோட வேலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ட்ரெண்டில் என்னென்ன ஏஐ வெப்சைட்டு புதுசு புதுசாக வந்திருக்கு, எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட்டு ஸ்மார்ட் கேஜெட்ஸை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்குது, அதில் எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ஜெனரேஷனில் டிஜிட்டல் வேர்ல்டில் நாம் எப்படி சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்கிற விஷயத்தையும் நம்ம கேட்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்கள் எப்படி ஸ்மார்ட்டாக மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில் காத்துக்கிட்டே இருக்கு மக்களே. அதனால் கேளுங்க, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாக்கரையன் கூட. இன்னைக்கு ஆரம்பத்தில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாக்கரையன் கூட என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான ஏஐ வெப்சைட் தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த ஏஐ வெப்சைட் எதுக்காக யூஸ் ஆகும், இதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டலாமா? இந்த ஏஐ வெப்சைட்டோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, deepai.org. டீப் ஏஐ அப்படிங்கிறது தான் இந்த ஏஐயோட பெயர். deepai.org டீப் சீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வெப்சைட்டோட சைடு வெர்ஷன் தான் இதுன்னு நினைக்கிறேன், அந்த வெப்சைட்லேருந்து வந்திருக்கிறதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பேர் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது, லோகோவும் அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க. சரி, இதில் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட இமேஜை ஒரு ப்ராம்ப்டை வச்சு உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ஏஐ ஃபோட்டோ எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜை ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ண சொல்லும், இல்லைன்னா உங்களோட இமேஜோட யூஆர்எல் நீங்கள் கொடுக்கலாம். அதை நீங்கள் கொடுத்துட்டு ப்ராம்ப்ட் மட்டும் கீழே கொடுத்து ஜெனரேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும், உங்களோட இமேஜ் வந்து அடுத்த லெவல் வேறு லெவலுக்கு மாற்றி கொடுத்துரும். அந்த மாதிரியான சூப்பரான விஷயங்கள் பண்ணிக்க முடியும். இதில் வந்து நீங்கள் உங்களோட இமேஜோட ஸ்டைலை மாற்றிக்க முடியும், அதில் எதாவது ஆட் பண்ணணும்னு ஆட் பண்ணிக்க முடியும், இல்லை வேறு ஏதாவது விஷயம் எரேஸ் பண்ணும் அப்படின்னாலும் எரேஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி சூப்பரான விஷயங்கள்லாம் இந்த வெப்சைட்டில் பண்ணிக்க முடியும், டிபிஏஐ அப்படிங்கிற வெப்சைட்டில். இதை தாண்டி இதில் ஏஐ இமேஜை ஜென்ரேட் பண்ணிக்க முடியும், ஏஐ வீடியோவை ஜென்ரேட் பண்ணிக்க முடியும், அது மட்டும் இல்லாமல் ஏஐ மியூசிக்கை கூட உங்களால் ரெடி பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி சூப்பரான விஷயங்களும் இருக்குது. இதை தாண்டி இதில் ஏஐ ஃபோட்டோ எடிட்டர், அதை தாண்டி வாய்ஸ் சாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனும் இருக்குது. இந்த மாதிரி அட்டகாசமான ஏஐ ஃபியூச்சர்ஸ்லாம் இந்த டிபிஏஐ அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்குது. கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஏஐ வெப்சைட்டோட பெயர் deepai.org. deepai.org அப்படிங்கிறது தான் இந்த வெப்சைட்டோட பெயர். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறேன் கூட. உங்களுக்காக அற்புதமான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுவாங்க மக்களே.

விஜயதசமியை முன்னிட்டு ப்ரீ கேஜி, எல்கேஜி அண்ட் யூகேஜி வகுப்புகளுக்கு சோனா வல்லியப்பா பப்ளிக் பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மேலும் 2027-28 கல்வியாண்டிற்கான கிரேட் 1 முதல் கிரேட் 9 வரையிலான வகுப்புகளுக்கு முன்பதிவு அக்டோபர் 20 விஜயதசமி நாளில் துவங்குகிறது. உங்கள் குழந்தையின் சிறந்த எதிர்காலத்திற்கு உடனே தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்திடுங்கள். தொடர்புக்கு 9442592160.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஜப்பானிய உளவியலாளர் ஆல்பர்ட் அட்லர் அவருடைய சிந்தனைகளை அடிப்படையாக வச்சு இச்சிரோ கிஷ்மி அவர்கள் எழுதின ஒரு புத்தகம் தான் விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகம் ஆங்கிலத்தில் த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்னைக்கு நம்மள எல்லாருமே மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு பயத்திலேயே நம்ம வந்து வாழ்ந்துட்டுருப்போம். எல்லாரும் நம்மளை வந்து பாராட்டணும், எல்லாருக்கும் நம்ம நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து நினைப்போம். ஆனால் எல்லாருக்கும் பிடிச்சவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே கஷ்டப்படுத்திக்கிட்டும் இருப்போம். ஐயோயோ, அவர் நம்மளை தப்பாக நினச்சிருப்பாரு, ஐயோயோ, அவர் நம்மளை பற்றி இன்னைக்கு என்ன நினைச்சு போகிறது தெரியலையே அப்படின்ற ஒரு மன உளைச்சல்லையே நம்ம வந்து நம்மளுடைய நாட்களை வந்து கடந்து வருவோம். ஸோ இந்த ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க இந்த ஒரு புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அதாவது விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையை பார்க்குற பார்வையே மாறிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது இண்டிபெண்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது, ஆனால் உண்மையான சுதந்திரம் அப்படின்றது மற்றவர்கள் நம்மளை எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற அந்த கவலையிலேருந்து வெளியே வர்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட ஆத்தர் வந்து சொல்கிறாரு. மற்றவர்கள் நம்மளை வெறுத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற அந்த துணிச்சல் நமக்கு வந்து வரணும். அதாவது அவங்க என்ன தப்பா நினைச்சா என்ன ஆயிரப்போகுது, அவங்க தப்பாவே நினைச்சுக்கிட்டுமே அப்படின்ற ஒரு மனநிலை, அப்படின்ற ஒரு துணிச்சல் வேணும். த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட எழுத்தாளர் ஆழமா இந்த புத்தகத்துல வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இந்த புத்தகம் பேசுற இன்னும் சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, பணிப்பிரிவினை, செப்பரேஷன் ஆஃப் டாஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளுடைய வேலை என்ன, நம்மளுடைய கடமை என்ன, ஸோ அதை மட்டும் நம்ம வந்து செய்யணும். இப்போ ஏதாவது நம்ம வந்து ஒரு புது முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா கூட யோசிப்போம், ஐயோ இதை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ஸோ அதனால் இதை நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வேலையை, நம்ம கடமையை நம்ம வந்து செய்யணும். மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளாரே நம்ம வந்து போகவே கூடாது. இந்த ஒரு புத்தகத்தில் ரொம்ப ஆழமான ஒரு விஷயமா வந்து இருக்குது. கட்டாயமாக இந்த ஒரு புத்தகத்தை யார் படிக்கணும் அப்படின்னா, மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை வந்து படி

0: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புற மக்களே. இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்கள் அனுப்பணும். நீங்கள் கருத்துக்கள் அனுப்புறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற அந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். அனுப்புறப்ப இன்கேஸ் நீங்கள் மெசேஜாக அனுப்புறீங்க இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க அப்படின்னா பேர் ஊர் பேர் பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்லை எனக்கு மெசேஜ்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம்பெறும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக ஒரு செமையான சூப்பரான 5G ஸ்மார்ட் ஃபோன் தான் கொண்டு வந்திருக்கேன். ஒரு 20,000 நீங்கள் ஒரு அற்புதமான மொபைல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைலில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் அவ்வளோ அட்டகாசமான ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இந்த மொபைலோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரியல்மி அப்படிங்கிற நிறுவனத்துக்கிட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய P4 அப்படிங்கிற மொபைல் தான் இது. இந்த மொபைலில் எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இந்த மொபைலோட டிசைன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான டிசைனில் கொடுத்துருக்காங்க. அதாவது டிஸ்பிளேவும் பெருசாக, அது கூடயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ஒரு அருமையான 3 கேமரா கொடுத்துருக்காங்க. அது கூடவே முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு அழகான செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் சைடில் 2 பட்டனு, வால்யூம் அப் அண்ட் டவுனுக்கு லாக் பட்டன் வந்துடுது. சரி, இந்த மொபைல் அப்படி என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாமா. இந்தியாவோட நல்ல ஒரு டூயல் சிப் ஸ்மார்ட் ஃபோனு கூட சொல்லலாம். இது ஒரு சூப்பரான டூயல் சிப் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன டூயல் சிப்னா மீடியா டெக்லேருந்து Dimensity 7400 சிப்போட ஹைப்பர் விஷன் AI சிப்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் கொஞ்சம் நல்லா பலப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைலில் அமோல்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளோட சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 17.2 சென்டிமீட்டருக்கு, அதாவது 6.77 இன்ச்சுக்கு ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மான ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுவும் ஸ்லிம்மான பேட்டரிங்கிறதுனால கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது கூடயே வந்து உங்களுக்கு 80W அல்ட்ரா சார்ஜிங் சப்போர்ட், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வருது. பின்னாடி இருக்க கேமராவில் மெயின் கேமரா வந்து AI கேமராவாக கொடுத்துருக்காங்க. அது 50 MP கொடுத்துருக்காங்க. அது கூடயே உங்களுக்கு வந்து 8 MP ஒரு கேமரா வருது. முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 MP ஒரு சூப்பரான கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் உங்களால் டியூயல் வீடியோவும் எடுத்துக்க முடியும். ஒரே சமயத்தில் வந்து பின்னாடியும் முன்னாடியும் ரெக்கார்ட் ஆகிற மாதிரி உங்களால் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஆப்ஷனும் இருக்குது. AI எடிட்டும் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான ஃபியூச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா IP65 and 66 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அது இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர்னு கூட சொல்லலாம். ஏன்னா IP65 and 66 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் இந்த பட்ஜெட்டில் கொடுக்கறது ரொம்பவே அதிசயம். இதை தாண்டி இந்த மொபைல் வந்து 2 வேரியண்ட் வருது. 128 GB ஒன்று, 6 GB ரேமுக்கு, 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 8 GB ரேமுக்கும் கிடைக்குது. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது 6 GB 128 GB வேரியண்ட்டு. இந்த மொபைலோட விலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 18,499 ரூபாயாக இருக்குது. இது ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த மொபைலோட பெயர் ரியல்மி P4 அப்படிங்கிறது தான் இந்த மொபைலோட பெயர். ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில். இது வாக்கிறேன் கூட உங்களுக்காக அருமையான பாட்டு வந்துட்டே இருக்குது. பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: அப்பா அப்பா
1: கயல், என்னாச்சு? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
0: ஒண்ணும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட்டு. அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்ல ஏன் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு? அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
1: என்னமா உரல்ல தண்ணி தேங்கினா என்ன ஆக போகுது?
0: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
1: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
0: ஆமாப்பா, அதுதான் சரி.
2: சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து டெங்கு காய்ச்சல் மாதிரியான நோயிடமிருந்து பாதுகாப்பாக இருப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்ரோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நல்ல உள்ளங்களே, இது வாக்கறவங்ககிட்ட பேசிக்கிட்டேன். நிறையா தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு செமையான டெக்னாலஜி விஷயம் கேட்டிருப்பீங்க, இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இதனை தொடர்ந்து ஒரு சூப்பரான அற்புதமான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்களும் கேட்டிருப்பீங்க. அந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, அந்த பாடலோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அதே நம்பர் தான் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க, இல்லை கால் பண்ணியும் சொல்லலாம். இதே தொடர்ந்து இன்றைக்கி டெக்ரோ நிகழ்ச்சியில் நம்ம கூட ஒரு சிறப்பு விருந்தினர் இணைஞ்சிருக்காரு. யார் அவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டென்ட் கிரியேட்டர் மற்றும் ப்ராம்ப்ட் இன்ஜினியராக இருக்கக்கூடிய பால கவியிட்ட தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நாம் டெக்னாலஜி சார்ந்த நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் பாலகவி.
2: வணக்கம்,
1: எப்படி இருக்கீங்க கவி?
2: நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். ரொம்ப நன்றி கவி இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு. கவி, நம்ம மொபைலில் நிறைய வகையான ஆப் இன்ஸ்டால் பண்ணுறோம். சோஷியல் மீடியாவுக்கு ஒரு ஆப்பு, கேமராவுக்கு ஒரு ஆப்பு, பாட்டு கேட்கறதுக்கு ஆப்பு, படம் பார்க்கறதுக்கு ஆப்பு, இந்த மாதிரி பல வகையான ஆப் இன்ஸ்டால் பண்ணுறோம். இது கூடவே பார்த்திங்கன்னா, ஒரு சில பேர் வந்து ஆன்டி வைரஸ் அப்படின்னு ஒன்று இன்ஸ்டால் பண்ணுறாங்க. நானுமே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ மொபைலில் ஆன்டி வைரஸ் அப்படிங்கிறது கட்டாயமாக தேவைப்படுதா? மொபைலில் ஆன்டி வைரஸ் இன்ஸ்டால் பண்ணி ஆகணுமா? அது அவசியமாக இல்லையா அப்படிங்கிறது சொல்லுங்க கவி.
2: அவசியமானு கேட்டிங்கன்னா கிடையாது. எப்போ நீங்கள் அவசியமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் வரணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஆன்டி வைரஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நார்மல் யூசர் என்ன செய்வான் அப்படின்னா, அவனுக்கே தெரியும் என்னென்ன ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரி லிங்க் வந்து நம்ம தொடறோம் அப்படிங்கிறது தெரியும். இப்போ இதை பத்தின அவேர்னஸே இல்லாமல் இருப்பாங்க தெரியுமா, அவங்க ஆன்டி வைரஸ் யூஸ் பண்றது பெட்டர். ஏன்னா இந்த அவங்களுக்கு வந்து ஆன்டி வைரஸ், இந்த கஸ்பர்ஸ் பைன்னு சொல்லிட்டு ஒரு ஆன்டி வைரஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் கிட்டன்னு சொல்லிட்டு ஒரு ஆன்டி வைரஸ் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன செய்யும் கேட்டிங்கன்னா, நீங்க என்ன மாதிரியான ஆப்பை இன்ஸ்டால் பண்றீங்க அந்த ஆப்பை கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ணும். அதே மாதிரி நீங்க எந்த லிங்க்கை நீங்க டச் பண்ணீங்களோ அந்த லிங்க் கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ணும். அப்படி ஸ்கேன் பண்ணும்போது அது ஃபிஷிங் அட்டாக்ல இருக்கக்கூடிய லிங்கா, இல்லை மலிஷியஸான ஒரு லிங்கா, இல்லை நீங்க இன்ஸ்டால் பண்ற ஆப்ல வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்பைவேர் இருக்கா அப்படிங்கறது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அது மானிட்டர் பண்ணி உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்துரும். இதை பத்தின அவேர்னஸ் இருக்கிறவங்களுக்கு ஆன்டி வைரஸ் தேவை கிடையாது, அப்படி இல்லை அப்படின்னா தேவை. அண்ட் அது மாதிரி அதில் கொஞ்சம் பே பண்ற மாதிரி இருக்கும். ஃப்ரீயா கொடுக்குற எல்லா ஆன்டி வைரஸுமே ஆன்டி வைரஸ் கிடையாது, உண்மை அதுதான். ஏன்னா இப்போ யோசிச்சு பாருங்க, நான் கஷ்டப்பட்டு ஒரு ஆன்டி வைரஸ் ரெடி பண்றேன், நான் ஏன் அதை அவனுக்கு ஃப்ரீயா தரணும்? கரெக்டா, எதுக்காக நான் அவனுக்கு ஃப்ரீயா தரணும்? அதே மாதிரிதான் இந்த படம் டவுன்லோட் பண்றது. என்ன இப்போ இந்த ஜிபி வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டா ப்ரோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்ஸ்அப்பில் நார்மல் இன்ஸ்டாகிராம் இருக்கிறத விட நல்ல நல்ல ஃபீச்சர்ஸாக இருக்கணும். இப்படி நல்ல நல்ல ஃபீச்சர்ஸாக இருக்கிறத நான் ஏன் ஃப்ரீயாக தரணும்? அப்போ அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, நம்மளோட யூசர் டேட்டாவை அவன் ஆக்சஸ் எடுத்துக்கலாம். அந்த டேட்டாவை வச்சு அவன் ஏதாச்சும் பண்ணிக்குவான், ஒன்று விற்பான் இல்லை வேறு எதுக்காச்சும் கொடுக்கலாம், இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீயாக இருக்கிற எல்லா ஆன்டி வைரஸுமே அது ஆன்டி வைரஸ் கிடையாது, அது ஒரு சிஸ்டம், அவ்வளோதான். ஸோ பேக்எண்டில் என்ன மாதிரியான ப்ராசஸ் நடக்குதுங்கிறது க்ரியேட் பண்ணவனுக்கு தான் தெரியும். ஒருவேளை அவன் நிஜமாகவே கொடுத்தாலும் கொடுத்துருக்கலாம், இல்லை உள்ள யூசர் டேட்டா வாங்கிட்டு அவன் ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கலாம்.
1: இந்த மாதிரி ஃப்ரீயாக கிடைக்கிற ஆப்பை நீங்கள் அது இன்ஸ்டால் பண்ணி ஆகணுங்கிறப்ப நீங்கள் ஒரு டைம் ரிவ்யூலாம் படித்து பார்த்து இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்பவே நல்லது மக்களே. ரொம்ப நன்றி கவி, ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க இந்த விஷயத்தை நம்ம கூட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. மக்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்ரோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கறையா கூட இன்னைக்கு டெக்ரோ நிகழ்ச்சியில் கண்டென்ட் கிரியேட்டர் மற்றும் ப்ராம்ப்ட் இன்ஜினியராக இருக்கக்கூடிய பாலகவியிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம கிட்ட சொன்னார். இதே மாதிரியே டெக்னாலஜி சார்ந்தோன்னு நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. மக்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்ரோ நிகழ்ச்சியில் அருமையான பாட்டு ஒன்று வந்துட்டு இருக்கு, பாட்டு கேட்டுவாங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஐ எம் இண்டிபெண்டன்ட் மியூசிக் கம்போசர். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் ரோலர் கோஸ்டர். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோனா எஃப்எம்க்கு உங்களோட ஃபீட்பேக்கை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகரும் கூட பேசிட்டு நிறைய தொழில்நுட்ப விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வந்து சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க, தொழில்நுட்ப வல்லுநர் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பர் மக்களே. நம்ம சோனா எஃப்எம்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றோம், உங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். ஆனா அது எங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால நீங்க என்ன பண்ணும், நான் இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பர் இருக்கு. இதனை தொடர்ந்து இப்ப நீங்க டெக் குரு நிகழ்ச்சியில சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. கருத்துக்கள் நீங்க அனுப்புறப்ப மறக்காம பேரு, ஊர் பேரு, பாடல் பேரு இது மூணும் போட்டு அனுப்புங்க மக்களே. இதனை தொடர்ந்து இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில அடுத்து திவாகர் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சூப்பரான மெயின்டெனன்ஸ் டிப் தான் சொல்ல போறேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு ஸ்மார்ட் போனோட மெயின்டெனன்ஸ் டிப் தான் சொல்ல போறேன். ஸ்மார்ட் போன்ல நிறைய மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் நீங்க கேட்டிருப்பீங்க, ஆனா இப்ப நான் சொல்ல போற இந்த விஷயத்தை நீங்க கேட்டிருக்கிறது ரொம்பவே கம்மி. இதுக்கு முன்னாடி டெக் குரு நிகழ்ச்சியில நானே ஒரு டைம் சொல்லியிருப்பேன், என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மொபைல் டேட்டாவை எப்படி மெயின்டைன் பண்றது. நான் வந்து போன்ல நெட் இன்டர்நெட் ஆன் பண்ணி மட்டும்தான் வச்சிருக்கேன், ஆனால் யூஸ் பண்ணுறதே இல்லை. அப்பப்போ ஆஃப் பண்ணி வச்சாலுமே எனக்கு மொபைல் டேட்டா கம்மி ஆயிடுச்சு, 50% கம்மி ஆயிடுச்சு, 90% கம்மி ஆயிடுச்சுன்னு மெசேஜ் வந்துட்டே இருக்கு. எதனால இப்படி வருது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு வந்து நான் உங்கள்கிட்ட ஒரு 2-3 டிப்ஸ் சொல்லியிருந்தேன், அதை ட்ரை பண்ணி பார்த்து ஒர்க் அவுட் ஆனிச்சா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு இன்னொரு டிப்ஸும் சொல்ல போகிறேன், இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மொபைல் டேட்டா அதை அடிக்கடி குறையிறதுக்கான காரணம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அந்த பேக்ரவுண்ட் டேட்டா அண்ட் பேக்ரவுண்டில் இருக்க ஆப் வந்து ரன் ஆகிட்டே இருக்குது, அது செயல்பட்டுட்டே இருக்குது அப்படின்னா மொபைல் டேட்டா கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணியிருக்கணும், என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் டேட்டாவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைக்கணும். அப்படி பண்ணி வைக்கிறதுனால ஒரு சில ஆப்போட நோட்டிஃபிகேஷன் நமக்கு வராது. நீங்கள் எப்போ அந்த ஆப் ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு அதோட நோட்டிஃபிகேஷன் வரும், அது வரைக்கும் வராது. இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து இன்டர்நெட் ஆஃப் பண்ணி வச்சுட்டே போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எந்தெந்த ஆப்புக்கெலாம் உங்களுக்கு இன்டர்நெட் தேவைப்படாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த ஆப்புக்கெலாம் இன்டர்நெட்டோட பர்மிஷனை கட் பண்ணி விட்டுருங்க. உதாரணத்துக்கு இப்போ இந்த ஷாப்பிங் ஆப் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது வந்து இந்த இன்டர்நெட் யூஸ் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் வர மாதிரியான ஆப்ஸு இல்லை வேறு ஏதாவது கேம்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணாதப்போ அதுக்காக

இன்டர்நெட் பர்மிஷனை ஆஃப் பண்ணி வச்சுருங்க, யூஸ் பண்ணுறப்ப மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பு 3 மாதமாக உங்களோட ஃபோனில் இருக்குது, அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலை, அது சும்மா தான் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்பை தயவு செஞ்சு அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அதனாலேயும் உங்களுக்கு இன்டர்நெட் வந்து இந்த குறையிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். இதை தாண்டி நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ பார்க்குறீங்க, யூடியூப்பில் ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளாரிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து கிளாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, இல்லைன்னா கம்மியான ஒரு கிளாரிட்டியில் வச்சு பாருங்கள். அப்பப்போ உங்கள் டேட்டாவை ஆஃப் பண்ணி வைக்கிறதுனாலையும் உங்களோட மொபைல் டேட்டாவை சேவ் பண்ணலாம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணுறதுனால உங்களோட மொபைல் டேட்டா சேவ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக்ரு நிகழ்ச்சியில் இது வாக்கறையான் கூட இன்னைக்கு டெக்ரு நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் எதாக இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்கள் அனுப்புங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: சேலத்தில் இருந்து டோக்கியோ சென்று மிட்சுபிஷி நடத்திய பங்கு பெற்று வெற்றி பெற்ற சோனா தொழில்நுட்ப கல்லூரியின் மின்னியல் மற்றும் மின்னணுவியல் பொறியியல் பயிலும் மாணவர்களின் சிறப்பு நிகழ்ச்சி.
1: நம் மண்ணில் விளைந்த காய்கறி, பழங்கள், கீரைகள்

0: ஆகியவற்றை உண்பதன் மூலமும் பயன்படுத்துவதன் மூலமும் உடல் ஆரோக்கியம் பெருகுவதுடன் விவசாயம் வளர்ச்சியடையும், விவசாயிகளின் பொருளாதாரம் உயரும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
3: இது வாலிப வயசு.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது பாலிப வயசு.
2: என்ன இது பாலிப வயசு?
3: சோனா எஃப்எம் கேட்டுட்ருக்கேன். நம்ம மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல் நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ வழக்கம் போல் இன்றைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் சமூக வலைத்தளங்களில் சம வைரலாகவும் சம பேசுபொருளாகவும் போயிட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள்லாம் சம வைரலாக சம பேசுபொருளாக இருக்குது அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட வீக்கெண்ட் ஸ்பெஷலாக வீக்கெண்ட் வைபை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம கூட ஒரு சிறப்பான விருந்தினர் வந்திருக்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போது 3 மணிக்கு அப்புறம் 4 மணி தான் வரும், 5 மணிக்கு அப்புறம் 6 மணி தான் வந்து வரும். ஸோ இது வாலிப வயசில் விருந்தினராக வராங்க அப்படின்னா நம்ம பிரதீபாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒன்னு ஒன்லி பிரதீபா நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ பிரதீபா எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
3: சூப்பராக இருக்கேன்.
4: நானே காலையில் வாங்கி சொல்லுவா வரல, இப்போ தான் வந்தேன்.
3: ஓ ஆமால, நீங்கள் வெளியே ஈவெண்ட் போகிறேன்னு சொல்லுவீங்க. ஈவெண்ட் நல்லா சிறப்பாக முடிஞ்சிச்சா?
4: சூப்பராக முடிஞ்சிச்சு. போங்க.
3: ஓகே ஓகே பிரதீபா, இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம அப்படியே ரெண்டு பேரும் மக்கள்கிட்ட நிறைய விஷயங்களும் வந்து பேசலாம், நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களும் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டுடலாமா?
4: கண்டிப்பாண்ணா,
3: கண்டிப்பாக. இப்போது நம்ம லைஃப்பில் எந்த வார்த்தையும் நம்ம கேட்டிருப்போமோ கேட்கலையோ கண்டிப்பாக இந்த ஒரு வார்த்தையும் நம்ம கேட்டிருப்போம். என்ன அப்படின்னா, உன்னால் இந்த ஒரு விஷயத்த முடியாது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்வி போட்டிருப்போம். ஸோ இதை தான் நம்ம மக்கள்கிட்டையும் கேள்வியை கேட்க போகிறோம். என்ன கேள்வி அப்படின்னா, இப்போது நிறைய டைமில் நிறைய இடத்துல நிறைய பேர்கள் உங்ககிட்ட வந்து உங்களால் இந்த ஒரு விஷயத்த முடியாது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி சொன்னவங்க முன்னாடியே அந்த முடியாமல் இருந்ததில்ல, உங்களால் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்கல்ல, அந்த விஷயத்த நீங்கள் பண்ணி காட்டியிருக்கீங்களா? மாசா கெட்டா அந்த மாதிரி அதுதான் இன்னைக்கான கேள்வியாக வந்துருக்கு. பிரதீபா வந்து நானாக பண்ணியிருக்கிறேன், ஒன்றுக்கு என்ன, நானாக 4-5 பண்ணியிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பிரதீபா என்னென்ன விஷயங்கள்லாம் அப்படி பண்ணாங்க அப்படின்றத நம்மக்கிட்ட சொல்ல போகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துடுங்க. இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு மற்றும்
4: பிரதீபா
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சி, நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க.

விஜயதசமியை முன்னிட்டு ப்ரீ கேஜி, எல்கேஜி அண்ட் யூகேஜி வகுப்புகளுக்கு சோனா வல்லியப்பா பப்ளிக் பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மேலும் 2027-28 கல்வியாண்டிற்கான கிரேட் 1 முதல் கிரேட் 9 வரையிலான வகுப்புகளுக்கு முன்பதிவு அக்டோபர் 20 விஜயதசமி நாளில் துவங்குகிறது. உங்கள் குழந்தையின் சிறந்த எதிர்காலத்திற்கு உடனே தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்திடுங்கள். தொடர்புக்கு 9442592160.

இப்ப இருக்கிற இந்த ஒரு இருக்கு இவரு வந்து காலேஜ் படிக்கும் போதே நான் இதுதான் ஆகப்பட்டேன் இவரோட சோசியல் மீடியா நம்ம அப்படியே வந்து இது வாணிப வயசு நிகழ்ச்சியில்

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக, சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அவருடைய நினைவுகளை வந்து இன்னைக்கு சுமந்துகிட்டு அந்த சாலை வந்து செரி ரோடுன்னு இருக்கிறது பெருமையா இருக்கு. அவர் வந்து உண்மையிலே இந்த ஒரு புகழுக்கும் இந்த ஒரு நிலைநிற்கக்கூடிய அந்த பெயருக்கும் அவர் வந்து என்னைக்குமே பாத்திரமானவர், இன்னைக்கும் போற்றப்பட வேண்டியவர். அவருடைய கருத்துக்கள், அவருடைய எண்ணங்கள், இந்த வனங்களை பாதுகாக்கிறதுக்கான அவருடைய ஒரு அக்கறை, அது மேல இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு நேசம், அதெல்லாம் சிறப்பாகவே இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த முன்னாள் சேலம் ஃபாரஸ்ட் ஆபீசர், டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர் சுகீர்தராஜ் கோயில் பிள்ளை அப்படின்றவர் அவரை பத்தி புகழ்ந்து என்கிட்ட பேசினார். இதெல்லாம் வந்து இன்னைக்கும் நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக இதெல்லாம் நினைச்சு பாக்குறேன். ஏன்னா இவங்க வந்து ஒரு ஆட்சியாளர்களா மட்டும் இங்க வராம இந்த விஷயங்களை எல்லாம் பாதுகாக்கணும்ன்ற ஒரு பொறுப்பு அவங்களுக்கு வந்தோடனே அவங்க வந்து அதை சிறப்பா செஞ்சு நமக்கு ஒரு முன்மாதிரியான பாதையை அவங்க வகுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதைதான் நம்ம இன்னைக்கும் நினைக்கணும். அவர் பேர்ல அந்த செரி ரோடு இன்னைக்கு இருக்குது. ஆனா சில காலங்களுக்கு முன்பு அது வந்து சேரராஜன் சாலை அப்படின்ற மாதிரி அது பெயர் மாற்றம் செய்யப்பட்டாலும் கெசட்ல வந்து செரி ரோடுன்னு தான் இருக்கு. அந்த பெயர் வந்து நிலைக்கணும் தான் நாங்க வந்து சேலம் வரலாற்று சங்கத்துல வந்து நினைக்கிறோம். சேலம் மாவட்டத்துக்கும் நீதித்துறைக்கும் வனத்துறைக்கும் அவர் செஞ்ச சேவைகளுடைய நினைவாகத்தான் இந்த சாலை அவருடைய பெயரில் அழைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பணிகள் வந்து நமக்கு வந்து ஒரு முன்மாதிரியா இருக்குது. அதனால அவருடைய பெயர் வந்து செரி ரோடு அப்படின்றதுல அவருடைய பெயர் நிலைக்கிறத நாங்க ரொம்பவே விரும்புறோம். அந்த சாலையின் பெயர் செரி ரோடாகவே இருக்க வேண்டும் என்றும் அவருடைய சேவைகளையும் அவருடைய கருத்துக்களையும் அவருடைய அந்த நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்துல செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
0: இது வாலிப வயசு.
3: என்ன இது வாலிப வயசு?
4: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு மற்றும் பிரதீபா பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் உங்களை பார்த்து ஒரு சிலர்லாம் சொல்லியிருப்பாங்க, உன்னால் இந்த விஷயத்த பண்ணவே முடியாது, நீலாம் அது செஞ்சு முடிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க. ஆனால் அப்படி பேசினாங்கள்ல, அவங்க முன்னாடியே அதே விஷயத்த நம்ம செஞ்சு காட்டி மாஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி ஏதாவது நீங்கள் பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா உடனே ஃபோன்

கால் பண்ணுங்க சோனா எஃப்எம்மோட 9 7 8 7 7 0 107 8 அப்படின்ற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நாங்கள் ரெண்டு பேரும், அதாவது குரு மற்றும் பிரதீபா, பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பிரதீபா முன்னாடியே என்கிட்ட இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க, அதாவது நான் இதுக்கான ஆன்சரை நான் சொல்லியே தீருவேன், எனக்குள்ளேயும் ஒரு விஷயம் வந்து இருக்குது, நானும் வந்து ஒரு மாசான ஒரு விஷயத்தை பண்ணி காட்டினேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. சொல்லுங்கள் பிரதீபா, இப்போது

0: ரெண்டாவது வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையாவே இருக்குது சொல்லப்போனால், நிறைய இருக்கு. டக்குன்னு
1: எழுதி வச்சிருங்க, நம்ம அடுத்தடுத்து அடுத்தடுத்து
0: நான் கண்டிப்பா சொல்லிடலாம். அதே மாதிரி மேக்ஸ் இருக்குல்ல, மேக்ஸ் சப்ஜெக்ட் ஸ்டார்டிங்ல எனக்கு வரவே வராது சுத்தமா. எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட்னா அது மேக்ஸ் தான் சொல்லிட்டு
1: எல்லாருக்கும் அப்படிதான்.
0: ஆனா ஸ்டார்டிங்ல அது பிடிக்கல, பட் அதை கத்துக்கும் போது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் மேக்ஸ் ரொம்ப நல்லா பண்ண ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு மேக்ஸ் சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு.
1: வாவ், இப்படி ஒரு கதையா?
0: சீரியஸா?
1: ஓகே ஓகே. பாருங்க, பிரதீபாக்குள்ள ஒரு ஓவியர், ஒரு கணித ஆசிரியர் எல்லாமே வந்து உங்களோட குரு மற்றும் பிரதீபா பேசிட்டு இருக்கோம்.

0: அப்பா அப்பா
1: கயல், என்ன ஆச்சு? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
0: ஒன்னும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட்டு. அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்ல ஏன் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு? அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
1: என்னமா உரல்ல தண்ணி தேங்கினா என்ன ஆக போகுது?
0: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
1: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
0: ஆமாப்பா, அதுதான் சரி.
2: சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து டெங்கு காய்ச்சல் மாதிரியான நோயிடமிருந்து பாதுகாப்பாக இருப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க பிரதீபா மற்றும் குருவுடன். ஸோ இன்னைக்கு நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான தலைப்பு தான் வச்சுருக்கோம். என்ன தலைப்பு அப்படின்னா, உங்களால் முடியாது முடியாதுன்னு சொன்ன விஷயத்த நீங்கள் மாசாக முடிச்சு காட்டியிருப்பீங்கல்ல, அந்த விஷயம் என்ன அப்படின்ற கேள்வி தான் வச்சுருக்கோம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னேன், எனக்கு வந்து மேக்ஸ் வந்துட்டு அவ்வளோ பிடிக்காது, இருந்தாலும் மேக்ஸ் வராதுன்னு சொன்னவங்க முன்னாடி நான் எனக்கு மேக்ஸ் பிடிச்ச சப்ஜெக்டாக மாற்றி மேக்ஸில் ஒரு நல்ல மார்க் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான விஷயம் தான் எனக்குள்ளே இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்களோட விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787-7107 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக உங்களோட விஷயத்த ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேரம் நினைஞ்சிருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். ஹலோ வணக்கம்.
4: ஹலோ வணக்கம் பிரதீபா, பாப்பா நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன்னா, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேங்க குரு. தம்பி நல்லா இருக்காங்களா?
3: ஆ குரு அண்ணா சூப்பரா இருக்காங்கண்ணா.
4: சூப்பரா இருக்காங்க. சரிங்க,
3: நீங்க சொல்லுங்கண்ணா, உங்களால முடியாது முடியாதுன்னு சொல்லிருப்பாங்கல்ல, அவங்க முன்னாடி நீங்க முடிச்சு காட்டிய விஷயம் என்ன?
4: இந்த ரெண்டு வருஷத்துக்கு முந்தீங்க நான் வந்து வானொலியில பேசி இந்த செப்பு செந்தமிழ்ல பேசணும்னு சொல்லி சொன்னாங்க, பக்கத்து வீட்டு வகையும் சொன்னாங்க, உங்களால முடியாது, உங்களுக்கு லைன் கிடைக்காது, கிடைக்காது, நீங்க வச்சு வர முடியவே முடியாது அப்படின்னு சவால் விட்டாங்க. அப்புறம் சரி, அப்படி சவால் விட்ட பிறகு இதை நம்ம ஜெயிச்சே காட்டணும் அப்படின்னு 12 முறை தோல்வி அடைஞ்சு 13வது முறை வெட்டி விட்டானுங்க.
3: அடேங்க அண்ணா, தோல்வி அடைஞ்சாலும் நம்ம வந்து விடக்கூடாது, விட்டு கொடுக்க கூடாது.
4: மறுபடி தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்று எனக்கு பரிசு எல்லாம் கொடுத்தாங்க.
3: சூப்பர் அண்ணா, ரொம்பவே அருமையா சொன்னீங்கண்ணா. அதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம விடாம தொடர்ச்சியா பண்ணதான் அது நடக்கும்.
4: 12 முறை தோல்வி அடைச்சிங்க, 13வது முறை வெற்றி பெற்றுங்க, எனக்கு 2 திருக்குறள் புக்கு பரிசு அனுப்பி வச்சாங்க.
3: சூப்பர் சூப்பர் அண்ணா, ரொம்பவே அருமையா சொன்னீங்கண்ணா. இன்னும் வேற ஏதாவது விஷயங்கள் இருக்காண்ணா? அப்படி
4: அந்த மாதிரி விஷயம் இந்த வானொலியில எல்லா வானொலியிலும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வானொலியில நான் பேசிக்கிட்டே இருக்கேன் கேட்டீங்கன்னா. முடிஞ்ச அளவுக்கு உன்னால லைன் பிடிக்க முடியாது முடியாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனா நான் விடுறது இல்லைங்க. எப்படி இருந்தாலும் இன்னைக்கு கூட கோவை வானொலியில அப்படியே ஒரு பாட்டு கேட்டு பாட்டு போடாங்க எனக்கு.
3: சூப்பர்,
4: நான் முயற்சி பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கேன். நம்ம வானொலியில இன்னைக்கு காலையிலேயே 2 முறை வர முடியலங்க.
3: பரவாயில்லண்ணா,
4: நான் இது வந்து ரொம்ப சூப்பரா விடாம எல்லாரும் ஆகாதுன்னு சொன்னதில்ல, நான் விட்டு விட்டு வைக்கிறேங்க, எல்லா மேலும் நான் வெட்டி வச்சிருங்க.
3: பரவாயில்லண்ணா, ரொம்ப சூப்பரா சொன்னீங்கண்ணா, நன்றி.
4: நன்றிங்கம்மா, நன்றி
3: நன்றி நன்றி அண்ணா. ஸோ திருப்பூர்லேருந்து கஸ்தூரி அண்ணா, அதாவது நான் எந்த விஷயத்தையுமே விட்டு கொடுக்காமல் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தனால தான் என்னால் முயற்சி அடைஞ்சது அப்படின்ற மாதிரி ரொம்பவே சூப்பராக சொன்னாங்க. அதை வந்துட்டு அவர் வானொலியோட வச்சு சொன்னாருங்க, நான் எந்த வானொலியுமே கனெக்ட் ஆகாது, உங்களுக்கு லைனு கிடைக்காது அப்படின்னு சொல்லியும், ஆனால் நான் தொடர்ந்து பண்ணி நான் அதில் 12 முறை தொத்து 13வது தடவை அவங்களுக்கு லைன் கிடைச்சதுன்றதையே ரொம்ப சூப்பராக சொன்னாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் நிறையா விஷயத்தில் முடியாது முடியாதுன்னு சொன்னாலும் விட்டு கொடுக்காமல் நம்ம அதை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் கண்டிப்பாக அதில் நம்மளும் ஜெயி. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களோட கருத்துக்களை சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787-7107 நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட கருத்துக்களை என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். இப்போது உங்களுக்கு தொடர்ந்து இது எங்கள் சேலம் அப்படின்ற பாடல் வந்துட்டே இருக்குது. பாட்டை கேட்டுட்டு வாங்க மக்களை, நம்ம இன்னும் நிறைய நேர்கள் கூட சேர்ந்து இந்த விஷயத்தை பேசலாம். தொடர்ந்து நிந்திரங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்ருக்கேன் குரு மற்றும் பிரதீபா.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன கை
2: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

நானா எனக்குள்ள பாயும் ஆயுதமா காதல் அம்பு வீசுற பார்வையில அடிராஜா நானா எனக்கு எத்த குயின்னு நீதா காதல் பொருள் என்னை வெளுத்தி புட்டா என் மனச தொழுத்தேன் உனக்கு.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹேய், எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
0: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க பிரதீபா மற்றும் குருவுடன். ஸோ இன்னைக்கு நம்ம இது வாலிப வயசுல ஒரு சூப்பரான கேள்வி தான் கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களால் முடியாது முடியாதுன்னு சொன்ன விஷயத்த நீங்க மாசா முடிச்சு காட்டியிருப்பீங்கல்ல, அந்த விஷயம் என்ன அப்படின்ற கேள்வி தான் கேட்டிருக்கோம். இந்த கேள்வியில நம்ம கூட ஃபர்ஸ்ட் கஸ்தூரி அண்ணா அவரோட இதை சொன்னார். என்ன அப்படின்னா, எனக்கு எஃப்எம்ல லைன் கிடைக்காதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. பக்கத்து வீட்டு பையனும் சொன்னால், இருந்தாலும் நான் வந்து விடாமுயற்சியில் அந்த லைனை கடைப்பிடிச்சு வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அதே மாதிரியே சொல்கிறதுக்காக இப்போ நம்ம கூட ஒரு நேரம் நினைஞ்சிருக்காங்க. அவங்க கூட எப்படி பேசுகிறாங்கன்னு பார்த்தலாம். ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம், நான் ருக்மணி அம்மா தாதக்கப்பட்டியில் இருந்து பேசுகிறேன்.
0: வணக்கம் வணக்கம் ருக்மணி பாட்டி, எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கோம் சனி.
0: ஓகே பாட்டி, சூப்பர்.
6: எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? பாட்டு உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்கு இருக்கும் நெய் நம்பி. அந்த பாட்டு எதா இருந்தாலும் சேலஞ்சா எடுத்து செய்வேன். நிறைய ஃபேமிலியே இப்ப சேலஞ்ச மாதிரி ஆயிப்போச்சு. எங்க குடும்பத்துக்குள்ளேயே அஞ்சு பேர் கூட பிறந்த அண்ணன் தம்பி ஆம்பளை பசங்க, அவங்க வீட்டுக்கு நாங்கெல்லாம் 5 பேர் லேடிஸ் வந்துருவோம் வேண்ட கல்யாணம் பண்ணி. அதெல்லாம் நான் 3வது ஆளு. ஆனா நான் தான் எல்லா குடும்ப பொறுப்பையும் எடுத்து எங்க மாமியாருக்கு அடுத்த ஸ்தானத்துல நான் வந்து என்ன வந்து மருமகள் இல்ல மக அப்படிங்கிற பேர் வாங்கிட்டு வாழ்க்கைய ஓடிட்டு இருக்குது.
0: சூப்பர் சூப்பர் பாட்டி.
6: அது வந்து ஒரு சேலஞ்சு தானே.
0: ஆமா,
6: மருமக இல்ல மக அப்படின்னு சொல்லி ஒரு பெரியவங்கள்ட்ட நம்ம எங்க மாமா கிட்ட சொல்றாங்க. அப்படி மாமா தாய் மாமா ஆனந்த கண்ணீர் விட்டுட்டாரு.
0: அப்படிங்களா?
6: ஆமா, அப்படி சேலஞ்ச பெரிய குடும்பம் எல்லாம் எப்படி இருக்க போறாங்களோ என்னமோ நாங்க அவங்கள அனுசரிச்சு போயிட்டுமா. நடந்து போயிட்டே இருந்தோம்னா நம்ம பின்னால வந்து வந்துருவாங்க. அப்பா அம்மா மாதிரி மாமியார் மாமனாரு அப்படின்னு நீ அம்மான்னு தான் நான் கூப்பிடுவேன். மாமா அத்தனால கூப்பிடுவேன்.

0: சூப்பர் சூப்பர் பாட்டி, ரொம்ப அருமையா
1: சொல்லுங்க. அதே மாதிரி ட்ரெஸ் துணி புடவை எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, ஆபீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா புடவைக்காரங்க வருவாங்க. இன்னைக்கு எடுக்கிறேன்னா நாளைக்கு வித் பிளவுஸோட பிளவுஸோட போட்டு எடுத்துட்டு போயிருவேன், போட்டுட்டு
0: போயிருவேன்.
1: புடவைய இன்னைக்கு வாங்குற புடவைய நைட் உட்காந்து தைச்சு நாளைக்கு போட்டுட்டு போயிருவேன்.
0: ஓகே ஓகே பாட்டி.
1: அப்புறம் என்னதான் தைக்க தெரிஞ்சாலும் இப்படியா பண்ணுவாங்க அப்படி பாங்க. இன்னைக்கு வாங்கி நாளைக்கு போட்டுட்டு போற கதை இருக்குதா எங்கேயாவது? நான் போட்டுட்டு போவேன், சேலஞ்சா எடுத்து செய்வேன். ஆனா கொஞ்சம் தூக்கத்தான் கேடும், 10 மணிக்கு பிள்ளைகளை எல்லாம் சாப்பிட வச்சு படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் துணி தைக்க
0: உட்காருவேன்.
1: 12 மணி ஆயிரும், சேலஞ்சா நான் என்னோட லைஃப் சேலஞ்சிலேயே ஓடிட்டு ஹாப்பியா இருக்கேன்ப்பா.
0: சூப்பர் சூப்பர் பாட்டி, ரொம்ப அருமையா சொன்னீங்க பாட்டி, நன்றி.
1: நன்றி
0: பாட்டி. ஸோ தாதகாப்பட்டியில இருந்து ருக்மணி பாட்டி ரொம்பவே சூப்பராக அருமையாக சொன்னாங்க. அதாவது என்ன சேலஞ்சாக போனாலும் நான் ரொம்ப ஹாப்பியாகவே இருப்பேன் அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னாங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களோட கருத்துக்களை சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட நிலை எண் 9787707878 நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட விஷயத்தை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன மாதிரி விஷயத்த சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்கறதுக்காக நாங்கள் இங்கே ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு தொடர்ந்து பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வாங்க மக்களே. நம்ம இன்னும் நிறைய நேயர்கள் கூட சேர்ந்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
1: நாங்க நாலு பேரும் ஏவிபி இன்ஜினியர் எக்ஸ்னு ஒரு காம்படிஷன் ஆரம்பிச்சது. இந்த கோடிங் தெரியாதவங்க கூட இந்த ஏ மாடல் யூஸ் பண்ணி அவங்க வந்து பண்ணலாம்.
2: எங்க டீம் எல்லாருமே சேர்ந்து நாங்க இதுல ஒரு வருட காலமா இந்த ப்ராஜெக்ட்ல நாங்க ஒர்க் பண்ணிருக்கோம்.
1: புரோட்டோடைப் வந்து நாங்க பூனேக்கு எடுத்து போறப்ப இட் வாஸ் 350 கிலோ. கம்ப்ளீட்டா எங்க கிளாஸ்மேட்ஸ் 30 பேர் வந்தாங்க.
0: நாளை மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை சேலத்தில்.

0: இருந்து டோக்கியோ சென்று மிட்சுபிஷி நடத்திய MECA 2026 பங்கு பெற்று வெற்றி பெற்ற சோனா தொழில்நுட்ப கல்லூரியின் மின்னியல் மற்றும் மின்னணுவியல் பொறியியல் பயிலும் மாணவர்களின் சிறப்பு நிகழ்ச்சி.
1: நம் மண்ணின் மனமே நம் ஆரோக்கியத்தின் ரகசியம். நம் ஊர் விளைச்சல் நம் விவசாயிகளின் நலம் தரும் வளர்ச்சி.
2: பொதுநலன் கருதி சோனா FM 107.8
3: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சி. நினைஞ்சிருக்கீங்க பிரதீபா மற்றும் குருவுடன். சோ இன்னைக்கு நம்ம இது வாலிப வயசுல ஒரு சூப்பரான தலைப்பு தான் வச்சிருக்கோம். என்ன தலைப்புல கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னா, உங்களால் முடியாது முடியாதுன்னு சொன்ன விஷயத்த நீங்கள் மாஸாக முடிச்சு காட்டியிருப்பீங்கள்ல, அந்த விஷயம் என்ன அப்படின்றது தான் நாங்கள் கேட்டிருக்கோம். ஸோ கஸ்தூரியனாவும் ருக்மணி பாட்டியும் அவங்கவுங்க விஷயத்த சொன்னாங்க. நானுமே சொல்லியிருந்தேன் என்னால் முடியாதுன்னு சொன்னாங்க, பட் அதை நான் வந்து மாஸாக முடிச்சு காட்டிட்டேன் அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொல்லியிருந்தேன். ஸோ இதே மாதிரியே நீங்களும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787707 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் உங்களோட கருத்துக்களையும் கூட ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ அவங்களோட கருத்தை ஷேர் பண்றதுக்காக ஒரு நேரம் நினைச்சிருக்காங்க, அவங்க கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம், நான் சென்னையிலிருந்து பழக்கடை தாமோதரன் பேசுறேன். என்னுடைய அனைத்து சகோதர சகோதரருக்கும் இனிய மாலை வணக்கம். இணையத்திற்கும் இரு குழந்தைகளுக்கும் என்னுடைய மாலை வணக்கம்.
3: மாலை வணக்கம். அண்ணா எப்படி இருக்கீங்க?
4: அருமையா இருக்கிறேன், எந்த குறைபாடும் இல்லாம.
3: சூப்பர் அண்ணா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்ப சொல்லுங்கண்ணா, உங்களால முடியாது முடியாது?
4: நானு அக்கா அப்பா மூணு பேர்
3: தான்.
4: அப்பா தான் சமையல் சேர்த்து வேலைக்கு போவாரு. அக்கா வளர வளர வளர வர அக்காவோட குணங்கள் கொஞ்சம் மாற ஆரம்பிக்குது. அதுக்கு அப்புறமேல அக்கா செய்ய ஆரம்பிச்சாங்க. அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே அப்ப சொன்னாங்க, இனிமேல் நீ எப்படி சாப்பிடுவ, உனக்கு யார் சாப்பாடு அப்படி போடுவாங்க அப்படின்னாங்க. கூட பிறந்த அக்கா இப்படி பேசுது அப்படி யோசனை பண்ணியிருந்தேன். அப்போ அப்பா செய்து விட்டுட்டு வேலைக்கு போயிடுவாரு. ஒரு நாள் நான் என்ன பண்ணேன், நான் சமையல் செய்து அப்பா கேட்டு கொடுத்தேன். என்னடாரு, நான் சமையல் செய்தேன்ப்பா அப்படின்னாரு. சரி போன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு வேலையில இருந்து 5 மணிக்கு வந்திருக்காரு. நான் டியூஷன் போயிட்டு வந்தேன்னா 4வது தான் படிச்சிருக்கேன். வந்த உடனே அப்பா என்ன கட்டி பிடிச்சாரு. என்ன நோக்கம் அப்படிங்க, சமையல் அருமையா இருந்தது, அப்பா செய்த பார்த்து செய்திருக்கிற அப்படின்னா உப்பு தான் கொஞ்சம் கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இழுத்துட்டு போனாரு. எங்க இழுத்துட்டு போறேன் சொல்லப்போனாக்கா துணி கடையை கூட்டு போனாரு. கூட்டு போய் அரைக்கால் சட்டை கேட்டதும் கை சட்டைக்கும் துணி எடுத்து தச்சு கொடுத்தாரு. ஒரு 4 நாள் பொறுத்து போட்டு பார்த்தேன், நீ செய்த இல்லை சமையல், அந்த சமையலுக்கு இது என்னுடைய பரிசு அப்படின்னாரு. வாரத்துல இனிமேல் 5 நாள் உன்னுடைய சமையல், மீதி 2 நாள் என்னுடைய சமையல் அப்படின்னாரு. அது எல்லாரும் சொன்னவங்க எல்லாமே எப்படி எப்படி எப்படி இருந்தாங்க. ஒரு நாள் ஒரு 7 நண்பர்கள் எங்க வீட்டுல இருந்தாங்க. இதை பார்த்துட்டு அப்பா கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி உங்க பையன் எல்லாரும் உங்கள கூட்டு வந்து தச்சுக்கலாம் அப்படின்னு. அப்பா கேட்டாரு, அப்பா சப்பாத்தி கூப்பிட்டேன், நண்பர்களை சாப்பிட்டாங்க அப்படின்னு. உடனே அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு, பரவாயில்ல அப்படின்ன மாதிரி. அப்ப தெரிஞ்சுக்கிட்டா முடியாது முடியாது இன்னுமே இவன் செய்து நான் அக்காவே வந்து அவ்வளவு பராமப்பட்டது. அது நானு பண்ணி சந்தோஷமான கூட காகத்தை நான் ஊட்டின் இருப்பேன்.
3: காகத்தின்
4: அவங்களெல்லாம் முடியாது அப்படின்னுவாங்க. குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்கேன் இல்லையா, இப்ப நான் காகத்தை ஊட்டின்னு தான் பேசிட்டு இருக்கேன். ஓம் பிடி சாப்பிட்டு இருக்காரு. அது மாதிரிதான் ஒரு அருமையான தகவல் சொல்லுவாங்களா, அதாவது ஒரு காட்டுல புலி வருது, எதிர்க்க வெள்ளாடு நிக்குது. வெள்ளாடு வந்து புலிய பார்த்து பயப்படல, மனசுல ஒரு பயம், என்ன என்னை பார்த்து நீ பயப்படாம இருக்கிறேன் அப்படின்னு புலி கேக்குது. என்னை வளர்த்தவங்களே ஒரு நாளைக்கு சாப்பிட போறாங்க, நான் உங்களை பார்த்து எதுக்கு நான் பயப்படணும், அதனால நீங்க என்ன சாப்பிட்டு உங்களோட பசியை நீங்க
3: தீர்த்திக்கணும்.
4: இதுதான் தலையை வச்சு பகவான் எழுதிட்டாரு அப்படின்னு ஆடு சொன்ன உடனே அந்த புலிக்கு மனசு மாறுது. என்ன இப்படி சொல்றியா அப்படின்னு. அப்ப இது கூட இருந்து ஆடு சொல்லுது, நான் போறேன், நீ குழந்தைகளை பாத்துக்கோ, நாளைக்கு நமக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ஆடு அப்படின்ன உடனே அந்த புலி சொல்லுது, சரி இந்த இறக்க குணத்துக்காக நான் உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஆடு ஓடணும்னா எல்லா குட்டிகளும் ஓடியாடுது. ஓடியாடு சந்தோஷமா இருக்குது. அதாவது குழந்தைகளே இது கேட்கக்கூடிய குழந்தைகள் அச்சமின்றி வாழ்ந்தால் எதையும்

0: நம்பிக்கை உடன் சாதிக்கலாம். இத பெரியவங்க நம்ம குழந்தைகளுக்கு சொன்னோம்னாக்கா அந்த அச்சம் இல்லாம இருந்தாக்கா படிக்க படிக்க கூட அருமையா எழுதலாம். இது என்னுடைய கருத்து. நன்றி நன்றி
1: நன்றி நன்றி. நான் ரொம்ப அருமையா சொன்னீங்கண்ணா. ஸோ தாமோதரன் அண்ணா சென்னையிலேருந்து ரொம்பவே சூப்பராக அருமையாக சொன்னாங்க. மக்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிகிட்டு இருக்கேன் பிரதீபா மற்றும் குரு.

0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இருந்து உங்களோட குரு மற்றும் பிரதீபா பேசிட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில என்ன கேள்வி உங்ககிட்ட கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அதாவது உங்க லைஃப்பில் உங்களை பார்த்து இன்னிங்களாம் இந்த விஷயத்த நீங்கள் பண்ணவே மாட்டீங்க, உங்களால் இது வந்து பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்லாம் வந்து சொல்லிகிட்ருப்பாங்க. ஆனால் அவங்க முன்னாடியே அதே விஷயத்த நீங்கள் பண்ணி காட்டிருந்தீங்கன்னா அது என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கே. ஸோ இதை பற்றி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் வந்து இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ அவரோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கற்படையில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
0: நான் சூப்பரா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
1: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன்.
0: சூப்பர் சூப்பர். நான் வீக்கெண்ட்ல எப்படி போயிட்டு
1: இருக்கு? கிளைமேட்லாம் நம்ம ஊர்ல இன்னைக்கு
0: ஆனா எப்பயும் போல தானா? நார்மல் தானா?
1: சரி, ரொம்ப சந்தோஷம். வேலூர் மாவட்டத்துல அழகான ஒரு கால நிறைய இருக்கு.
0: ஓகேண்ணா, ஓகேண்ணா. ஆனா எப்படி போகுது வீக்கெண்டு?
1: வீக்கெண்ட்லாம் வேற லெவலுக்கு வைப்பா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு
0: அதே தானா? சேம், அதே தான்.
1: ஒரு மொழி அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு நம்ம அதிகம் பேசுறோமோ அதுலதான் நமக்கு புலமைத்துவம் அப்படிங்கறது இருக்கும். தமிழ் மொழி மேல அவ்வளவா பிரியம் அப்படிங்கறது கொண்டிருக்க, அதனால நல்லா ஃப்ளோவா பேசுறேன். நீங்க இப்படி சொன்னீங்க இல்ல, ஒரு 6 மந்த்ஸ் குள்ள பாரு நான் எப்படி இங்கிலீஷ் பேசுறேன் அப்படின்ட்டு. என்னால இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வாசிக்கிறதாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா இங்கிலீஷ் டு பேஸ்ட் என்ன சொல்றது தொலைக்காட்சியா இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்து அந்த ஒரு ஃப்ளோவா இங்கிலீஷ் எப்படி பேசுறது அப்படின்னு கத்துக்கிட்டேன். கத்துக்கிட்ட உடனே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் இங்கிலீஷ்ல பேசி காமிச்சேன், அவங்க மறந்துட்டாங்க. ஐயோ எப்படிரா, ஆச்சரியமா இருக்கு, நீயா அப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா என்ன சொல்றது, நான் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல வரக்கூடிய இவெண்ட்ஸ் உடைய இந்த காம்பேரிங் அப்படிங்கிறதுல நான் தான் ஆங்கிலத்திலேயே அப்படியே சரளமா பேசுவேன். இந்த எனக்கு எப்படி தமிழ் மொழி அப்படிங்கறது ஸ்லோவா வருது, ஆங்கில மொழியும் எனக்கு வந்தது. சோ இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, முன்னாடி உனக்கு இங்கிலீஷ் எல்லாம் அவ்வளவா வராது அவ்வளவுதான் அப்படின்ட்டு உத்தர குத்தின அவங்களுக்கு முன்னாடி, ஒரு மொழி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு மனிதனை வந்து யாரு அப்படிங்கறது அவனை வந்து பிரகடனப்படுத்தாது. இன்ஸ்டெட் அவன் கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்து அதுல டீப் டைவ் பண்ணானா எதுவா இருந்தாலும் கத்துக்க முடியும் அப்படிங்கறத நான் அவங்களுக்கு முன்னாடி செஞ்சு காமிச்சேன். அண்ட் இப்ப ஆபீஸ்ல முக்கியமான கஸ்டமர் கூட மீட்டா இருக்கட்டும், அல்லது முக்கியமான இவெண்ட்ஸா இருக்கட்டும், நான் நல்ல ஃப்ளோவா பேசுறதுனால அவங்க அந்த சான்ஸ் கூட எனக்கு தான் கொடுப்பாங்க. சோ அந்த மொழி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை சொல்லறதுக்கு ஒரு விஷயமே தவிர்த்து, இங்கிலீஷ் சரியாக பேச இங்கிலீஷ் சரியா பேச தெரியாதவங்கலாம் முட்டாள்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோணத்தை மாத்திக்கணும். எல்லாருமே அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடையாது இல்லையா?
2: கண்டிப்பா கண்டிப்பா.
1: ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.

0: அருமையான ஒரு டாபிக். நம்மள செல்ஃப் அனலைஸ் பண்ணி எதுவா இருந்தாலும் முடியாது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நம்ம சோர்ந்து போகாம அது எப்படி இவங்க முடியாதுன்னு சொல்லலாம், நம்ம ஜெயிச்சு காமிக்க முடியும் அப்படின்ட்டுன்னு ஒரு அபார சக்தி அப்படிங்கறது நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அதற்காக ஃபுல் எஃபோர்ட் போட்டோம்னா கண்டிப்பா நம்ம சாதிச்சிடலாம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, நான் ரொம்ப சூப்பரா வந்து சொல்லிருந்தீங்க, ரொம்ப நன்றி. நான் கால் பண்ணி சொன்னதுக்கு
0: thank you so much பா, அருமையான ஒரு டாபிக், இருவருக்கும் நன்றி.
2: நன்றி நன்றி அண்ணா.
1: வேலூர்ல இருந்து நம்ம சந்திரசேகர் அண்ணா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி இப்போ அவரால் முடியாதுன்னு சொன்ன ஒரு விஷயத்த அவர் எப்படி பண்ணி காட்டினாரு அப்படின்றத நம்ம கிட்ட அவ்வளோ சூப்பராக ஷேர் பண்ணியிருந்தாரு. கேக் அவ்வளோ சூப்பராக இருந்தது பிரதீபா. ஸோ நம்ம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் பேக் டு பேக்கில் வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு மற்றும் பிரதீபா பேசிகிட்டு இருக்கோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஜப்பானிய உளவியலாளர் ஆல்பர்ட் அட்லர் அவருடைய சிந்தனைகளை அடிப்படையாக வச்சு இச்சிரோ கிஷ்மி அவர்கள் எழுதின ஒரு புத்தகம் தான் விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகம் ஆங்கிலத்தில் த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்னைக்கு நம்மள எல்லாருமே மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு பயத்திலேயே நம்ம வந்து வாழ்ந்துட்டுருப்போம். எல்லாரும் நம்மளை வந்து பாராட்டணும், எல்லாருக்கும் நம்ம நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஆனால் எல்லாருக்கும் பிடிச்சவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே கஷ்டப்படுத்திக்கிட்டும் இருப்போம். ஐயோயோ, அவர் நம்மளை தப்பாக நினச்சிருப்பாரு, ஐயோயோ அவர் நம்மளை பற்றி இன்றைக்கி என்ன நினச்சிருப்பாரோ தெரியலையே அப்படின்ற ஒரு மன உளைச்சல்லையே நம்ம வந்து நம்மளுடைய நாட்களை வந்து கடந்து வருவோம். ஸோ இந்த ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க இந்த ஒரு புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அதாவது விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையை பார்க்குற பார்வையே மாறிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது இண்டிபெண்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது, ஆனால் உண்மையான சுதந்திரம் அப்படின்றது மற்றவர்கள் நம்மளை எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற அந்த கவலையிலிருந்து வெளியே வர்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட ஆத்தர் வந்து சொல்கிறாரு. மற்றவர்கள் நம்மளை வெறுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த துணிச்சல் நமக்கு வந்து வரணும். அதாவது அவங்க என்ன தப்பா நினைச்சா என்ன ஆயிர போகுது, அவங்க தப்பாவே நினைச்சுக்கிட்டுமே அப்படின்ற ஒரு மனநிலை, அப்படின்ற ஒரு துணிச்சல் வேணும். த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட எழுத்தாளர் ஆழமா இந்த புத்தகத்துல வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இந்த புத்தகம் பேசுற இன்னும் சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, பணிப்பிரிவினை, செப்பரேஷன் ஆஃப் டாஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளுடைய வேலை என்ன, நம்மளுடைய கடமை என்ன, ஸோ அதை மட்டும் நம்ம வந்து செய்யணும். இப்போ ஏதாவது நம்ம வந்து ஒரு புது முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா கூட யோசிப்போம், ஐயோ இதை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ஸோ அதனால் இதை நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வேலையை, நம்ம கடமையை நம்ம வந்து செய்யணும். மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளாரே நம்ம வந்து போகவே கூடாது. இந்த ஒரு புத்தகத்தில் ரொம்ப ஆழமான ஒரு விஷயமா வந்து இருக்குது. கட்டாயமாக இந்த ஒரு புத்தகத்தை யார் படிக்கணும் அப்படின்னா, மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை வந்து படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எல்லாருமே இந்த ஒரு புத்தகத்தை வந்து படிக்கலாம். விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல், த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு. நன்றி நேயர்களே.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க பிரதீபா மற்றும் குருவுடன். ஸோ இன்னைக்கு நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான கேள்வி தான் கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களால் முடியாது முடியாதுன்னு சொன்ன விஷயத்த நீங்கள் மாசாக முடிச்சு காட்டியிருப்பீங்கல்ல, அந்த விஷயம் என்ன அப்படின்ற கேள்வி தான் கேட்டிருக்கிறோம். ஸோ இந்த கேள்வியில் நீங்களும் பதில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787-7107.8 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் உங்களோட கருத்துக்களை என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு இணையர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
6: ஹலோ, மாலை வணக்கம் இருவருக்கும்.
5: மாலை வணக்கம், சொல்லுங்க, உங்க பேரு, நீங்க எங்க இருந்து பேசுவீங்க?
6: என் பேர் ஆனந்தி, சேலத்துல இருந்து பேசுறேன்.
5: சொல்லுங்க ஆனந்தி, நீங்க சொல்லுங்க, உங்களால முடியாது முடியாதுன்னு சொன்ன விஷயத்த நீங்க மாசா முடிச்சு கட்டிருப்பீங்கல்ல, அந்த விஷயம் என்ன?
6: என்னால முடியாது முடியாதுன்னு சொன்ன விஷயம் வந்து, நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், சமையல் கூட செய்ய மாட்டேன்னு சொல்லி சின்ன வயசுல படிச்சுக்கிட்டு வேலைக்கு போயிட்டு அப்படியே ஜாலியா இருந்தேன். அப்ப உனக்கு என்ன சமையல் எதுவுமே செய்ய தெரியல, எதுவும் உனக்கு வேலை செய்ய தெரியல, இதெல்லாம் என்னதான் பண்ண போறே தெரியல, கல்யாணம் பண்ணி அப்படின்னு எங்க அம்மா இருந்து எங்க சொந்தக்காரங்க எல்லாருமே சொல்லிட்டே இருப்பாங்க. அப்புறம் 2004 கல்யாணம் ஆயிடுச்சு. அப்ப கூட்டு குடும்பமா இருந்ததுனால தெரிய வச்சுக்கல, எங்க மாமியார் எல்லாமே செஞ்சாங்க. அதுக்கப்புறம் 2000 அப்புறம் ஒரு நாள் டீ வைக்க சொன்னாங்க. டீ வைக்க போது டீ கூட வைக்க தெரியல, எங்க மாமனார் என்ன டீ வைக்குது, டீ கூட வைக்க தெரியல, என்ன இது, இது கல்யாணம் பண்ணி இது வேஸ்ட், ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்தது 2005. அப்புறம் தனியா வச்சிட்டாங்க, நீங்க தனியா போனதான் உங்களுக்கு தெரியும், நீங்க தனியா போயிருந்தீங்கன்னு
5: வச்சேன்.
6: தனியா போனதுக்கு அப்புறம் நான் சமைச்சேன், சமைச்சே தெரியல, அப்படி ஏதோ ஏழைதானே செஞ்சு ஏதோ அக்கம்பத்துல கேட்டு, அப்பெல்லாம் அந்த காலத்துல போன் கிடையாது, இப்ப இருக்க மாதிரி போன் எதுவுமே கிடையாது. அப்பெல்லாம் வந்து லெட்டர் தான் எழுதி அனுப்புவோம், எங்க அப்பாவுக்கு அப்பா அம்மா கிட்ட பேசணும் அப்படின்னாக்கா லெட்டர் தான் எழுதி அனுப்புவோம்,
5: இல்லைன்னா
6: 1 ரூபாய் கையில் ஒரு போன் இருக்கும், அதுவும் கூட அதிகமா போய் பேசவும் முடியாது. அப்புறம் வந்து புத்தகம் தான், அதுலதான் சமையல் குறிப்புன்னு இருக்கும் புத்தகம், அத வாங்கி பார்த்து அக்கம்பக்கத்துல இருக்கிற அக்கம்பக்கம் கேட்டு தெரிஞ்சு வச்சா குழம்பு வச்சு வைக்கும் போது நல்லா இருக்கும், ஓபன் பண்ணணும்னா கருப்பா இருக்கும். அதையும் ஒரு நல்ல ஒண்ணு எங்க வீட்டுக்காரர் சாப்பிட்டாரு. இப்படி ஒரு சமையல்லையும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா கத்து அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு இது பண்ணி இன்னைக்கு வந்து யாராவது வந்து சமைக்க தெரியாதுன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி இன்னைக்கு பிரியாணி செய்வேன், நான்
5: செய்வேன்,
6: எல்லாம் எங்க மாமியார் இருந்து மாமனாருக்கும் எல்லாருமே ஆச்சரியமும், இந்த மாதிரி வச்சாதான் குழம்பு நல்லா இருக்கும்
5: அப்படின்னு
6: வாங்கி சாப்பிடுவாங்க.
5: சூப்பரா சொன்னீங்க, நன்றி
6: நன்றி
5: நன்றி. ஸோ சேலம்ல இருந்து ஆனந்தி அக்கா ரொம்பவே சூப்பராக, அவங்க வந்துட்டு என்னால் சமைக்க முடியாதுன்னு சொன்ன இடத்துல நான் வந்துட்டு அந்த புக்கெல்லாம் பார்த்து படித்து இப்போ நான் தான் நல்லா சமைப்பேன் அப்படின்ற சொல்கிற அளவுக்கு நான் சமைத்தேன் அப்படின்றத ரொம்ப

0: அப்பா அப்பா
1: கயல், என்னாச்சு? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
0: ஒண்ணும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட். அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்ல ஏன் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு? அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
1: என்னமா உரல்ல தண்ணி தேங்கினா என்ன ஆக போகுது?
0: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு, இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
1: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
0: ஆமாப்பா, அதுதான் சரி.
2: சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து டெங்கு காய்ச்சல் மாதிரியான நோயிடமிருந்து பாதுகாப்பாக இருப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க பிரதீபா மற்றும் குருவுடன். ஸோ இன்றைக்கே நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான கேள்வி தான் கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களால் முடியாது முடியாதுன்னு சொன்ன விஷயத்த நீங்கள் சூப்பராக முடிச்சு காட்டினீங்கல்ல, அந்த விஷயம் என்ன அப்படின்ற கேள்வி தான் கேட்டிருக்கோம். இந்த கேள்விக்கு நீங்களும் பதில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787707 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் உங்களோட கருத்துக்கள் சூப்பரா இருக்கேன். அதை நான் நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நான் நல்லா இருக்கிறேன். அதான் நான் சொன்ன அந்த ரெண்டு விஷயத்துக்கு
3: வந்துடுறேன்.
4: அதாவது சமஸ்கிருதம் கத்துக்க முடியாதுன்னு நிறைய பேர் இது பண்ணாங்க. 2003 ஒரு புத்தகத்துல வாங்கி அது மாதிரி தமிழ் படிச்சு சமஸ்கிருதத்தை தமிழ் படிச்சு சொல்றது, ஆனா தமிழ்ல வராது சொல்ற முறை சமஸ்கிருதம் அதை இது பண்ணிட்டு வந்தேன். பெண்கள் கல்யாணமான பெண்கள்

0: இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து கற்பம் தரிக்கல அப்படின்னா வடக்கு நோக்கி இருக்கணும். இது நான் சொல்ல சௌந்தரிய லகரி ஸ்லோகம், நெட்ல பார்த்தா தெரியும் யாருக்கும். வடக்கு பக்கமா உட்கார்ந்து அவங்க சொல்லி தேனை சும்மா ஒரு பாட்டுல ஊத்தி வச்சுக்கிறது தான் நைவேத்தியம். தெய்வங்க எல்லாம் எதுவும் கிடையாது. அதுக்கு இது வந்து கற்பம் தரிக்காத பெண்களுக்கு கற்பம் தரிக்க முழு நம்பிக்கையோடும் நம்பிக்கையோட தெய்வ ஈடுபாட்டுடன் செய்யணுங்கிறது முக்கியம். அந்த நாலு வரி இத அத அப்படியே எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்றேன். ஏதோ பதிவு பண்றதுக்கு கொடுத்து வச்சவங்க பதிவு பண்ணி சொல்லிக்கிங்க. அது காலையில் இத்தனை நேரம் சொல்லணும்னு சொல்லப்படவில்லை. காலையில 4:30 மோங்கை கால் கழிவு பெண்கள் இப்படி வளர்க்கணும்னு சொல்லிட்டு அது பண்ணிக்க சொல்லிட்டுங்களா. அவங்களே எவ்வளவுன்னு அவங்களே கவுண்டிங் பண்ணிக்க வேண்டியதாது. அந்த 4 வரி
1: சொல்லிடுறேன்.
0: கொஞ்சம் கேப்புட்டு சொல்லல, 2வது வரின்னு சொல்லிட்டுமா சொல்லல, 3வது வரி 2வது வரின்னு
1: கண்டிப்பா.
0: முதல் வரி, கதா காளே மாத கதையை கடிதாளத்த கரசம். 2வது, விதேயம் விதேயம் வித்தியாசி தவசரண நிர்ணய ஜன ஜலம். 3வது வரி, பிரகிருத்தியா மோகனாம்பி ச கவிதா காரணதயா. 4வது, கடைசரி கதா தந்தை வாணி முக கம்முள தாம்பூல சதம். இதை அவங்க உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி பிரம்ம ஒருத்தர் சொல்லிட்டு வாங்க. கல்யாணமான பெண்கள் அவங்களுக்கு முக நம்பிக்கை தீவிர ஈடுபாட்டு தான் அது முக்கியம். அது நான் இது 2003 அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் சொல்லி நிறைய பேருக்கு பிரச்சனை அது பழிச்சிருக்குது. அதனால தான் சொல்றேன், நம்ம சோனா போன் பண்ணியில சொல்லிட்டு இருக்கிற எதுவும் சொல்லல. எல்லாருக்கும் நல்லது நடத்தது மாதிரி வாழமரம் வந்து அப்படியே போயிருது. அதனுடைய எல்லா இதையும் உலகத்துக்கு கொடுத்துட்டு தான் போகுது. அதுதான் நம்ம கற்றதை எல்லாருக்கும் சொல்லணுங்கிறதுனால அதை நம்ம அது சோனா பொன் பிடிக்காது சொல்லியிருக்கிறாங்க. நீங்களும் கூட பிரதிபலன் இல்லை கேட்கற நேரில் அதை பதிவு பண்ணி இல்லைனாலும் பிரதிபலன் கேட்டாரு இப்படி சொன்னாருங்கிறத சொல்லி இது பண்ணி உதவி பண்ணிருங்க. இவ்வளவுதான் நான் இது யாரும் முடியாதுங்கிறதெல்லாம் செஞ்சுட்டு தானே இருக்கிறேன். ஆமா, நான் நேரம் சொல்ல முடியாதனால இங்க இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன்.
1: திருப்பூர்ல இருந்து ஆதரவுனா ரொம்பவே சூப்பரா அவங்களோட கருத்துக்களை ரொம்பவே அருமையா சொல்லுவாங்க. சோ இதே மாதிரியே மக்களே நீங்களும் உங்களோட கருத்துக்களை சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கால் பண்ணுங்க. 9787-7107 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் உங்களோட கருத்துக்களை எங்கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு தொடர்ந்து பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வாங்க. நம்ம இன்னும் நிறைய நேயர்கள் கூட சேர்ந்து இந்த தலைப்புல பேசலாம். என்ன தலைப்பு கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, உங்களால் முடியாது முடியாது அப்படின்னு சொன்ன விஷயத்த நீங்க ரொம்பவே மாசா முடிச்சு காட்டின விஷயம் அப்படின்றது தான் நம்ம கேட்டிருக்கிறோம். ஸோ இந்த இதில் நீங்களும் பதில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கால் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு தொடர்ந்து பாடல் வந்துட்டு இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வாங்க மக்களே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன ரமேஷ், வந்ததுல இருந்து ரொம்ப டென்ஷனாவே இருக்க?
2: ஒண்ணும் மச்சான், நேத்து எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு தெரியாத ஒரு ஊருக்கு போயிட்டேன். வழி கேட்கலன்னு ஒருத்தங்கிட்ட வழி கேட்டா என்ன படாத படுத்தி அலைய விட்டுட்டாங்க.
1: இதுக்கா மச்சா ஃபீல் பண்ற? இப்ப பாரு என்ன ஃபீல் பண்ணுவ. நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேக்கவா?
2: என்ன கேள்வி?
1: வழி காட்டுற காய் எது?
2: என்ன காய்?
1: இது கூட தெரியாதா? பீட்ரூட்.
3: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ?
1: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குடான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன், ஏதாவது ஒன்று சொல்லேன்.
2: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
3: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்போதான் ரிலீஸ் ஆகும், எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
2: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
3: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
2: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
1: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
2: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
4: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8
5: இது வாலிப வயசு.
6: என்ன இது வாலிப வயசு?
3: இப்போ இருக்கிற இந்த ஒரு சுச்சுவேஷனில், இந்த ஒரு காலகட்டத்தில் எல்லாருக்கிட்டேயும் எது இருக்குமோ இல்லையோ, கண்டிப்பாக ஸ்மார்ட் ஃபோனு, சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்மார்ட்டான விஷயங்கள் நிறையவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு நம்ம கையில் இருந்தது அப்படின்னா நம்ம உலகத்தையே நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிற ஒரு ஃபீல் வந்து கிடைக்குங்க. ஏன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ், அவ்வளோ டேட்டாஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அடங்கியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கிற இந்த நிலமையில் அந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணுறோம், அந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணால் தான் நம்ம ஸ்மார்ட்டாக வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம், அதில் இருக்கிற ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை ரொம்பவே ஈஸியாக நமக்கு புரிகிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு டிகே தமிழன் டெக். இந்த பேஜ்கான கிரியேட்டர் நம்ம திசேந்தர் குமார். இவரோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக வந்திருக்கும். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இவர் வந்து காலேஜ் படிக்கும் போதே நான் இதுதான் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பையிலேருந்தே அதுக்கான ஒரு பேஸை வந்து போட்டாரு. இப்போது ஒரு மிகப்பெரிய ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படின்னு அந்த சொல்லலாம். அவருக்குன்னு ஒரு தனி ஃபாலோவர்ஸே இருக்காங்க. ஸோ இவரோட சோஷியல் மீடியா ஜேர்னியை நம்ம அப்படியே வந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் பேசலாம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க?
7: ஹாய் ப்ரோ. ஆ, நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்கள்?
3: சூப்பராக இருக்கேன் ப்ரோ.
7: ஆ, ஓகே.
3: சூப்பர் சூப்பர் ப்ரோ. இப்போது எல்லாருக்கும் இந்த சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு தாட் வந்து வராது. ஸோ உங்களுக்கு எப்படி இந்த ஸ்பார்க் வந்து வந்தது கண்டென்ட் கிரியேட்டர் ஆகலாம் சோஷியல் மீடியாவில், இதுக்கான ஜேர்னி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ.
7: ஆ ப்ரோ, நான் ஸ்டார்ட் பண்ணும்போது லாக்டவுன் பீரியட் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து நம்மளுக்கு மொபைல் ஃபோன் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம ஸ்டார்டிங் வந்து நான் ஜியோ ஃபோனில் அந்த மாதிரி பட்டன் ஃபோனில் தான் வந்து ஒரு பேஜை கிரியேட் பண்ணேன் யூடியூப்.
3: ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க, பட்டன் ஃபோனில் யூடியூப் அக்கௌண்ட்லாம் கிரியேட் பண்ணீங்களா?
7: ஆ, பேஜை கிரியேட் பண்ணால் வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணல. நாங்கள் வந்து லாக்டவுனில் அந்த அமௌண்ட் அந்த அளவுக்கு இருக்காது. நாங்கள் வந்து எங்கள் அண்ணா அப்புறம் என் தம்பிலாம் வந்து இதான் யூடியூப்லாம் பார்த்துட்டு இருந்தோம் நிறையா அப்போ வீடியோஸ்லாம். சரி ஓகே, நாமளே வந்து என்ன பண்ணலான்னா ஒரு பீட் ஆஃபீஸ் பிடிச்சிட்டு போய் ஒரு தண்ணியில் விட்டு நாமளே பிடிக்கிற மாதிரி ஒரு விளாக் எடுத்து போடலான்னு ஒரு ஐடியா பண்ணோம்.
3: ஓகே ஓகே ஜி, அதுக்கப்புறம் நடந்தது என்ன அப்படின்றத நம்ம அப்படியே வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கீங்க, கேட்டு வந்துருங்க. இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
1: நாங்க நாலு பேரும் ஏவிபி இன்ஜினியர் எக்ஸ்னு ஒரு காம்படிஷன் ஆரம்பிச்சது. இந்த கோடிங் தெரியாதவங்க கூட இந்த ஏ மாடல் யூஸ் பண்ணி அவங்க வந்து பண்ணலாம்.
2: எங்க டீம் எல்லாருமே சேர்ந்து நாங்க இதுல ஒரு வருட காலமா இந்த ப்ராஜெக்ட்ல நாங்க ஒர்க் பண்ணிருக்கோம்.
1: புரோட்டோடைப் வந்து நாங்க பூனேக்கு எடுத்து போறப்ப இட் வாஸ் 350 கிலோ. கம்ப்ளீட்டா எங்க கிளாஸ்மேட்ஸ் 30 பேர் வந்தாங்க.
0: நாளை மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை சேலத்தில் இருந்து டோக்கியோ சென்று மிட்சுபிஷி நடத்திய MECA 2026 பங்கு பெற்று வெற்றி பெற்ற சோனா தொழில்நுட்ப கல்லூரியின் மின்னியல் மற்றும் மின்னணுவியல் பொறியியல் பயிலும் மாணவர்களின் சிறப்பு நிகழ்ச்சி.
3: நம் ஊரில் விளையும் சிறு தானியங்களையே அதிகம் விளைவிப்போம். அத்தானியங்களையே அன்றாட உணவாக எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம்.
4: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
5: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
6: லேசா லேசா
7: லேசா லேசா

0: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்போ நம்மளோட யார் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டரான துசேந்திரன் ப்ரோ இருக்கிறார்ல, அவர் தான் அவரோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறாரு. இவர் டெக் ரிலேட்டடாக நிறைய கண்டென்ட்லாம் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ உங்களுக்கு டெக் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா, நீங்கள் தாராளமாக நம்ம துசேந்தர் குமார் ப்ரோவோட பேஜை நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். நிறைய விஷயங்களுக்கு ஆன்சர் அவரே வந்து வச்சிருக்கிறாரு. ஸோ அவரோட சோஷியல் மீடியா ஜேர்னியை நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரு சில விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாரு, என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன், சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்கள் இந்திர குமார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் வந்து இணைஞ்சிருக்கிறார். பேஜை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. டெக் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னே வந்து சொல்லாங்க. ஸோ இவரோட சோஷியல் மீடியா ஜேர்னியை நம்ம பேசிட்டு இருக்கோம். பிரதர், நீங்கள் லாஸ்ட்டாக வந்து அந்த ஃபஸ்ட்டு கண்டென்ட் எடுத்து அந்த அனுபவத்தை பற்றி ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆணுச்சு?
1: அடுத்த நாள் வந்து ஓகே விளாக் மாதிரி எடுக்கலாம்னு எல்லாம் நான் ரெடி ஆகிட்டேன். அவங்கள போய் கூப்பிட்றேன், கடைசியில் வந்து இல்லைடா எனக்கு சலுப்பாருன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நானே வந்து ஒரு ஸ்டாண்ட் என்கிட்ட எதுவுமே இருக்காது, வீட்டில் இருக்கிறதுனால எல்லாருமே வீட்டில் தான் இருப்பாங்க லாக்டவுன் பீரியட்னால. நான் வந்து இப்போ ஒரு படிக்கட்டில் போயிட்டு ஒரு அதுலேயே வந்து ஃபோனை அதிலே ஃபோல்டு பண்ணி நான் அப்போது வீடியோஸ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணேன். அதிலே டெய்லியுமே எனக்கு ஒரு 30 சப்ஸ்கிரைபர் அப்போ இருந்தாங்க. கிட்டத்தட்ட 150 வீடியோஸ் போட்டிருப்பேன், அதுவும் லாங் வீடியோ, யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. ஒரு 12-13 தான் பார்ப்பாங்க. அதுலேயுமே லைவ்லாம் போடுவேன், அதில் ஒரு 2 பேர் வருவாங்க, அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டார்டிங் வந்து யூடியூப்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன்.
0: சூப்பர் சூப்பர் ப்ரோ, கேட்கும் போதே செம இன்ஸ்பைரிங்காக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கும்னு சொல்லிட்டு நானுமே எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசணும் பிரதீபா. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அந்த கேள்விக்கு நம்ம நேயர்கள்லாம் கால் பண்ணி அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது கேட்குறதுக்கு.
2: யார் யார் அப்படின்னா, திருப்பூர்லேருந்து கஸ்தூரி அண்ணா, ஆதவன் அண்ணா, சந்திரசேகர் அண்ணா, அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு ருக்மணி பாட்டி, ஆனந்தி அக்கா சேலம்லேருந்து, இவங்க எல்லாரும், தாமோதரன் சென்னையிலேருந்து, இவங்க எல்லாருமே கால் பண்ணி சூப்பராக அருமையாக சொன்னாங்கண்ணா,
0: அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் கேட்கவும் அவ்வளோ சூப்பராக இருந்தது பிரதீபா. ஸோ இப்போ இங்கேருந்து நாங்கள் ரெண்டு பேருமே கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் உங்ககிட்ட டாடா பேபை சொல்லிட்டு கிளம்புறோம். ஸோ அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களையும் வந்து மீட் பண்ணுறோம். ஸோ இந்த வீக்கெண்டை நீங்கள் ஜாலியாக ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். வீக்கெண்டுக்கு வெளியே போகிற பிளான்லாம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக ட்ரிப்லாம் பிளான் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டு வாங்க. ஸோ அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நாங்கள் மீட் பண்ணலாமா? பாய்
2: பாய் பாய்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: நெருக்கடி நேரத்துல தயங்கி நிக்காம முடிவெடுக்கக்கூடிய துணிவே ஒரு பெண்ண எந்த சூறாவளியாலும் சாயாத பெரும் மரமா நிலைநிறுத்த முடியும். அதாவது இந்த நெருக்கடி நேரத்துல தயங்கி நிக்காம முடிவெடுக்கக்கூடிய துணிவு இருக்கக்கூடிய பெண், இந்த திறன் அதிகமா இருக்கு அப்படின்னும் போது எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் யாருடைய உதவிக்காகவும் ஏங்கி நிக்க மாட்டாங்க. எதிர்பாராத ஆபத்துகள் வந்தாலும் அடுத்த நொடியே துணிவோடு களமிறங்கி தன்னையும் தன்னோட குடும்பத்தையும் காப்பாற்றக்கூடிய அசைக்க முடியாத தலைவியா வந்து அவங்களுடைய வாழ்க்கை நாட்கள் இருக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மனப்பான் பெண்கள் அவசர நிலைகளை சுயமா முடிவெடுக்கக்கூடிய திறனை வளர்த்துக் கொள்றது அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம், அது ஏன் அவசியம் அப்படின்றதான் நிகழ்ச்சியுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு 9787070 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம ராஜ்குமார் ஏன் கேட்டு நீங்க தெரிவிக்கலாம். ஏன்னா வாழ்க்கையில அந்த அவசர நிலைகள் அப்படின்றது எப்பவுமே வந்து சொல்லிக்கிட்டுலாம் வரவே வராது. திடீர்னு மருத்துவ நெருக்கடி ஏற்படலாம், எதிர்பாராத விபத்துகள் ஏற்பட ஆரம்பிக்கலாம், குடும்ப இழப்புகள் அப்படி இல்லைன்னா பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் அப்படின்னு சொல்லி எதுவா இருந்தாலும் அது டக்குன்னு தான் நடக்க ஆரம்பிக்கும். நமக்கு வந்து சொல்லிக்கிட்டுலாம் எந்த ஒரு விஷயமும் வராது இல்லையா. அந்த நேரத்துல ஒரு பொண்ணு சுயமா முடிவெடுக்கக்கூடிய திறன் மட்டும் இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில எப்படியெல்லாம் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றேன், அவங்க பயந்து அவங்க அழுது ஒரு மூலையில முடங்கி போய்விட மாட்டாங்க. யாராவது வந்து காப்பாத்துவாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கவே இருக்காது. நமக்கு தான் யாரும் சப்போர்ட் பண்ணலையே, அவங்க கிட்ட நாம போய் ஹெல்ப் கேட்டு அதை வந்து செய்யலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஒரு பொண்ணு சுயமா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு நேரத்தையும் தங்கமா நினைச்சு அந்த நேரத்தை வந்து வீணடிக்கவே மாட்டாங்க. பதற்றத எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஆம்புலன்ஸுக்கு போன் பண்றதா இருக்கட்டும், இல்ல முதல உதவி செய்யறதா இருக்கட்டும், இல்ல உடனடியா மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்க்கறதா இருக்கட்டும், இல்ல ஏதாவது அடிதடி பிரச்சனை அப்படின்னும் போது காவல்துறைக்கு தொடர்பு கொள்றதா இருக்கட்டும், இது எல்லாமே அடுத்த நொடிய செய்யக்கூடியவங்களா பெண்கள் இருக்க ஆரம்பிப்பாங்க. சுயமா முடிவெடுக்கக்கூடிய பெண்கள் அதே மாதிரி வங்கி கணக்குகளை வந்து பாக்குறது, அவசர பணத்தை வந்து எடுக்கிறது, சட்டப்பூர்வமான ஆவணங்கள்ல கையாளுறது அப்படின்னு சொல்லி அத்தனையும் அடுத்தவங்களுடைய தயவு இல்லாம தன்னோட கையாலே வந்து செஞ்சு முடிக்கக்கூடியவங்களா பெண்கள் இருக்க ஆரம்பிப்பாங்க. இந்த துணிவு இருக்கக்கூடிய பெண் எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவங்களை நம்பி வாழக்கூடிய பலவீனமான நபரா இருக்கவே மாட்டாங்க. ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் வழிகாட்டியாவும் தைரியமான தூணாவும் நிமிர்ந்து இருக்கக்கூடிய பெண்களா இருக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ ஏதாவது ஒரு அவசர நிலை ஏற்படுது அப்படின்னு போது அந்த நேரத்துல உங்களுடைய மௌனத்தை எல்லாம் உடைச்சிட்டு ஆபத்தான நொடிகள் இருக்கு அப்படின்னு போது அந்த நேரத்தை வீணடிக்காம குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதை உடனே சரி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லா பெண்களுக்குள்ளேயுமே இருக்க ஆரம்பிக்கணும். அதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பெண்கள் எல்லாருக்காகவும் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் அவசர நிலைகள்ல சுயமா முடிவெடுக்கக்கூடிய திறனை வளர்த்துக் கொள்றது அப்படின்றது எந்த அளவுக்கு அவசியம் அப்படின்றதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு 9787070107 என்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நேயர்களே, இப்போ தொடர்ந்து உங்களுக்காக அடுத்தடுத்து பாடல் வந்துட்டு இருக்கு, கேரிட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

தசமியை முன்னிட்டு ப்ரீ கேஜி, எல்கேஜி அண்ட் யூகேஜி வகுப்புகளுக்கு சோனா வள்ளியப்பா பப்ளிக் பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மேலும் 2027-28 கல்வியாண்டிற்கான கிரேட் 1 முதல் கிரேட் 9 வரையிலான வகுப்புகளுக்கு முன்பதிவு அக்டோபர் 20 விஜயதசமி நாளில் துவங்குகிறது. உங்கள் குழந்தையின் சிறந்த எதிர்காலத்திற்கு உடனே தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்திடுங்கள். தொடர்புக்கு 9442592160.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக, சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அவருடைய நினைவுகளை வந்து இன்னைக்கு சுமந்துகிட்டு அந்த சாலை வந்து செரி ரோடுன்னு இருக்கிறது பெருமையா இருக்கு. அவர் வந்து உண்மையிலே இந்த ஒரு புகழுக்கும் இந்த ஒரு நிலைநிற்கக்கூடிய அந்த பெயருக்கும் அவர் வந்து என்னைக்குமே பாத்திரமானவர், இன்னைக்கும் போற்றப்பட வேண்டியவர். அவருடைய கருத்துக்கள், அவருடைய எண்ணங்கள், இந்த வனங்களை பாதுகாக்கிறதுக்கான அவருடைய ஒரு அக்கறை, அது மேல இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு நேசம், அதெல்லாம் சிறப்பாகவே இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த முன்னாள் சேலம் ஃபாரஸ்ட் ஆபீசர், டிஸ்ட்ரிக் ஃபாரஸ்ட் ஆபீசர் சுகீந்தராஜ் கோயில் பிள்ளை அப்படின்றவர் அவரை பத்தி புகழ்ந்து என்கிட்ட பேசினார். இதெல்லாம் வந்து இன்னைக்கும் நான் வந்து சேலம் வரலாற்று சங்க சார்பாக இதெல்லாம் நினைச்சு பாக்குறேன். ஏன்னா இவங்க வந்து ஒரு ஆட்சியாளர்களா மட்டும் இங்க வராம இந்த விஷயங்களை எல்லாம் பாதுகாக்கணும்ன்ற ஒரு பொறுப்பு அவங்களுக்கு வந்தோடனே அவங்க வந்து அதை வந்து சிறப்பா செஞ்சு நமக்கு ஒரு முன்மாதிரியான பாதையை அவங்க வகுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதைதான் நம்ம இன்னைக்கும் நினைக்கணும். அவர் பேர்ல அந்த செரி ரோடு இன்னைக்கு இருக்குது. ஆனா சில காலங்களுக்கு முன்பு அது வந்து சேரராஜன் சாலை அப்படின்ற மாதிரி அது பெயர் மாற்றம் செய்யப்பட்டாலும் கெசட்ல வந்து செரி ரோடு தான் இருக்கு. அந்த பெயர் வந்து நிலைக்கணும் தான் நாங்க வந்து சேலம் வரலாற்று சங்கத்துல வந்து நினைக்கிறோம். சேலம் மாவட்டத்துக்கும் நீதித்துறைக்கும் வனத்துறைக்கும் அவர் செஞ்ச சேவைகளுடைய நினைவாகத்தான் இந்த சாலை அவருடைய பெயரில் அழைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பணிகள் வந்து நமக்கு வந்து ஒரு முன்மாதிரியாக இருக்குது. அதனால அவருடைய பெயர் வந்து செரி ரோடு அப்படின்றதுல அவருடைய பெயர் நிலைக்கிறத நாங்கள் ரொம்ப

0: விரும்புகிறோம். அந்த சாலையின் பெயர் செரி ரோடாகவே இருக்க வேண்டும் என்றும் அவருடைய சேவைகளையும் அவருடைய கருத்துக்களையும் அவருடைய அந்த நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்தில் செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம்தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: குட்டீஸ் எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: குடும்ப வன்முறை, கணவனை இழந்த தனிமை, சமூக புறக்கணிப்பு, இது எல்லாத்தையும் தகர்த்தெறிஞ்சு 40 ஆண்டுகளாக போராடி பல்லாயிரக்கணக்கான பெண்களுடைய வாழ்வில் ஒளியேற்றி இருக்கக்கூடிய, பத்மஸ்ரீ விருது வென்றிருக்கக்கூடிய மிசோரம் தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய சாங்தாங்குமி அவங்கள பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ கேட்டுட்டு இருக்கேங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலையும். மிசோரம் மாநிலத்தில் ஒரு எளிய பின்னணியில் பிறந்தவங்க தான் வந்து சாந்தாங்குமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு. சின்ன வயசுல இருந்தே இவங்களுக்கு வந்து சமூகத்துல அனுபவிச்ச அந்த துயரங்கள் எல்லாத்தையுமே நேர்ல பார்த்து வளர்ந்துருக்கக்கூடியவங்களா தான் இருந்திருக்காங்க. கணவனை இழந்து தவிக்கக்கூடிய கைம்பொண்கள் இருக்காங்களே, அவங்க ஆதரவற்றிருக்கக்கூடிய பெண்கள், குடும்ப வன்முறையால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தாய்மார்கள், சமூகத்துல எந்த பாதுகாப்பும் இல்லாம இருக்கக்கூடிய நிலையை கண்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்காகவே தன்னோட வாழ்க்கை நாட்களை அர்ப்பணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த ஊர்ல வந்து பெண்களுக்கு சொத்துரிமையோ சுயமா முடிவெடுக்கக்கூடிய அதிகாரமோ இதெல்லாம் மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடமா இருந்திருக்கு. அதே மாதிரி ஆணாதிக்க கட்டுப்பாடுகள், விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பெண்களை புறக்கணிச்ச இந்த சமூகம், இந்த மாதிரியான மனப்பான்மை எல்லாமே அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையும் ஒரு தனியூர் பெண்ணா துணிச்சலோட நின்று போராட வேண்டிய சூழ்நிலையில இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரியான சவால்களை கடந்து பல தலைமுறைகளா மறுக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து பூர்வீக சொத்துரிமைக்கான சட்ட போராட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்காங்க. ஒரு பொண்ணு தலை நிமிந்து வாழ அவங்களுக்கு பொருளாதார உரிமையும் சட்ட விழிப்புணர்வையும் எவ்வளவு அவசியம் அப்படின்றத ஒரு பெண்ணுடைய மனசுல பதிவு வச்சிருக்கக்கூடிய ஒரு பொண்ணா மாறி இருக்காங்க. கணவனை இழந்த காரணத்தினாலோ இல்ல குடும்ப வன்முறை தனிமையில் நிற்கக்கூடிய பெண்களுக்கு வந்து யாரோட தயவும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தையல், நெசவு, கைவினை தொழில் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான பயிற்சிகள் எல்லாத்தையும் வழங்கி சுயமரியாதை உள்ள தொழில் முனைவோரா மாத்தி கொடுத்துருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கை முறைய. அதே மாதிரி அடிபட்டு வஞ்சிக்கப்பட்டு வீட்டை விட்டு வெளியேற்றப்படக்கூடிய பெண்களுக்கு பிரத்யேக புகலிடமா இருக்கக்கூடிய, அதாவது ஷெல்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த ஷெல்டர் எல்லாத்தையும் அமைச்சு அவங்களுக்கு உளவியல் ரீதியா ஆலோசனை, சட்ட உதவிகள் எல்லாத்தையும் வழங்கி ஒரு புதிய வாழ்க்கை அமைச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க சாத்தாங்குமி. இந்த மாதிரி கடந்த 40 ஆண்டுகாலமா விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய பெண்களுடைய கண்ணியத்திற்கும் மறுவாழ்விற்கும் ஓயாம உழைச்சிருக்கக்கூடிய இந்த மகத்தான மனிதநேய பணியை பாராட்டி 2024 இந்திய அரசு இவங்களுக்கு நாட்டினுடைய உயரிய விருதா இருக்கக்கூடிய பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பொருளாதார ரீதியா வந்து பெண்கள் சவால்களை கடந்துகிட்டு இருக்காங்க. அப்படி எந்த ஒரு பெண்ணுமே பொருளாதார ரீதியா எந்தவித சவால்களும் கடந்துடக்கூடாது, அவங்க கஷ்டத்தை அனுபவிச்சிடக்கூடாது, தனிமையில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆதரவா நான் நிப்பேன் அப்படின்னு சொல்லி சாத்தாங்குமி அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஷெல்டர் உருவாக்கி அதை வந்து மிசோரம் மாநிலத்துல வந்து உருவாக்கி அவங்க வந்து சாதனையை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கையில இருந்து பெண்கள் உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா மூளையில உட்கார்ந்து கண்ணீர் வடிக்கிறது எல்லாத்தையும் நிறுத்திட்டு உங்களுடைய பலவீனங்களை உடைச்செறிஞ்சு சுய மரியாதையோடு வீர நடை போட ஆரம்பிச்சுங்க அப்படின்னா உங்களால எந்த ஒரு சூழலையும் ஈஸியா ஜெயிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். சோ அதான் வந்து சாத்தாங்குமி அவங்களுடைய வாழ்க்கையில 40 ஆண்டு காலமா வந்து பெண்கள் எல்லாருக்கும் பல விழிப்புணர்வு கொடுத்திருக்காங்க, பல பேருக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்காங்க. நீங்களும் உங்களால புதிய வாழ்க்கையை இன்னிலிருந்து வாழ முடியும் நான் பெண்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் லேச லேச நிகழ்ச்சியில் இருக்கு, அதெல்லாத்தையும் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நீங்களே கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: மூடி.
1: அப்பா அப்பா
2: கயல், என்ன ஆச்சு? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
1: ஒன்னும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட்டு. அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்ல ஏன் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு? அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
2: என்னமா உரல்ல தண்ணி தேங்கினா என்ன ஆக போகுது?
1: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு, இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
2: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
1: ஆமாப்பா, அதுதான் சரி.
3: சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து டெங்கு காய்ச்சல் மாதிரியான நோயிடமிருந்து பாதுகாப்பாக இருப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரர்களே. இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைலரிங் வேலை செய்யக்கூடிய பெண்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கலாம் வந்து கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷமாச்சும் எக்ஸசைஸ் அப்படின்னு பண்ண ஆரம்பிக்கணும். கை கால் ஸ்ட்ரெச்சிங்கா இருக்கட்டும் இல்ல எளிய உடற்பயிற்சி அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் பண்றது மூலியமா அவங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது. சோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் சொல்லலாம் இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து அது பண்றது மூலியமா என்ன நடக்கும் ராஜ்குமார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு 8 மணி நேரத்திலிருந்து 10 மணி நேரம் வரைக்கும் இந்த டைலரிங் மிஷின்லேயே உட்காந்துட்டு இருக்கக்கூடியவங்களா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 40 நிமிஷத்துக்கு மேல ஒரு சேர்ல உட்காரக்கூடாது, அப்படி உட்கார்ந்தா இடுப்பு அப்படின்றது பலவீனம் அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரத்த ஓட்டம் அப்படின்றது சீரா இருக்காது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்போ பெண்கள் நீங்க கேட்டு இருக்கீங்க அப்படின்னு போது, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக நீங்க கேட்டு இருக்கீங்க அப்படின்னு போது, அவங்க வந்து ரொம்ப நேரம் வந்து இந்த டைலரிங் மிஷின்ல உட்காந்துகிட்டே இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க அப்படின்னு போது, அவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் வந்து நீங்க சொல்லிக் கொடுங்க. இல்ல இந்த டைலரிங் துறையில இருக்கக்கூடிய பெண்கள் நீங்க கேட்டு இருந்தாலுமே கண்டிப்பா வந்து தொடர ஆரம்பிங்க. முதலாவதா வந்து கழுத்தை ரொட்டேட் பண்றது. கழுத்தை ரொட்டேட் பண்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நல்லா ஒரு சேர்ல உட்காந்துட்டு இல்ல கீழே கூட உட்காந்துக்கோங்க, இல்ல நேரா நின்றுட்டு கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கழுத்தை உடம்பு எல்லாத்தையும் நேரா வச்சுக்கிட்டு மெதுவா வலது புறமும் இடது புறமும் ஒரு 5 முறை சுத்த ஆரம்பிச்சுங்க அப்படின்னா, அதாவது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நீங்க சுத்த ஆரம்பிச்சுங்க அப்படின்னா கழுத்து வந்து ஒரு அளவுக்கு ஃப்ரீயா இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமேட்டு தோள்பட்டையை வந்து சரி பண்றது. 2 கைகள் இருக்கு இல்லையா, ஒரு கை வந்து ஃப்ரீயா விட்டுட்டு இன்னொரு கை வந்து நல்லா சுத்த ஆரம்பிக்கலாம். கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 10 முறை சுத்துங்க. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டியும் வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் வந்து நீங்க ஒரு 10 முறை சுத்த ஆரம்பிக்கிறது மூலமா உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெச்சிங் அப்படின்றது கிடைக்கும். அந்த தோள்பட்டை இருக்கு இல்லையா, அந்த தோள்பட்டையில இருக்கக்கூடிய வலிகள் வந்து ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி மணிக்கட்டு அசைவுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ மணிக்கட்டுகளை நல்லா நீட்டி அதையுமே வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நீங்க வந்து சுத்த ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி எளிய உடற்பயிற்சிகளை நீங்க செய்யறது மூலியமா உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி வெறும் காலில் மெஷின்ல பெடல் பண்ணாதீங்க. குஷன் வச்ச மாதிரி இருக்கக்கூடிய சப்பலோ இல்ல அந்த பெடல் மேலேயே குஷன் மாதிரி நீங்க வந்து துணியெல்லாம் வச்சுட்டு நீங்க அதுக்கப்புறமேட்டு வந்து பெடல் பண்ணலாம். அதுக்கப்புறம் துணியை வெட்டும் போது காட்டன் மாஸ்க் இது எல்லாத்தையும் அணிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தூசி எல்லாமே வந்து மூக்குக்குள்ள போகாம இருக்காது. அதுக்கப்புறம் இந்த ஃபோக்கஸ் லைட்னு இருக்கும் இல்லையா, அந்த ஃபோக்கஸ் லைட்டை கரெக்டாக வந்து இந்த டைலரிங் மிஷினில் வந்து கரெக்டாக வைங்க. ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வந்து அந்த ஊத்து ஊத்து பார்க்குற மாதிரி இருக்கும், அது வந்து உங்களுடைய கண்களுக்கு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால அதை வந்து ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி ரொம்ப நேரம் வந்து வேலையில் பிஸியாக இருக்கும் அப்படின்னும் போது நம்ம பாட்டு கேட்டுகிட்டே வேலை பார்க்க ஆரம்பிப்போம், ஏதாவது ஒரு சீரியலை பார்த்துக்கிட்டே வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படிலாம் பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா தண்ணி குடிக்கிறத மறந்துடுறாங்க. அதனால அந்த தண்ணி குடிக்கிறத வந்து எனக்குமே மறக்கக்கூடாது. தாகமே எடுக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டாச்சு நீங்க வந்து வேலை செய்ய ஆரம்பிங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து உலக சுகாதார நிறுவனத்தினுடைய தொழில்சார் ஆரோக்கிய வழிகாட்டுதல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த டைலரிங் வேலை பார்க்கக்கூடியவங்க கைவினைப் பொருட்கள் வச்சு வேலை பார்க்கக்கூடிய பெண்கள்லாம் வந்து 45 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒரு 3 நிமிஷம் எந்திரிச்சு வாக்கிங் பண்றது, ஒரு சின்ன உடற்பயிற்சி பண்றது மூலியமா அவங்களுடைய வாழ்க்கை நாட்கள்ல 50% வந்து வேலை திறன் அதிகரிக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மூட்டு தேய்மானம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தடுக்க முடியும் அப்படின்றதையுமே வந்து சொல்லியிருக்காங்க. அதனால இந்த விஷயத்தெல்லாமே வந்து பெண்கள் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நான் நிகழ்ச்சியின் மூலமா வந்து சொல்லிக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் லேசலேச நிகழ்ச்சியில் இருக்கு, அதெல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரிலே கேரட்டு வாங்க, தொடர்ந்து லேசலேச நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ் வந்ததுல இருந்து ரொம்ப டென்ஷனாவே இருக்க.
2: ஒண்ணும் நம்ம சாணி சொந்தக்காரங்க வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு தெரியாத ஒரு ஊர்

0: போயிட்டேன்
1: வலி
2: கேட்கலான்னு
3: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
5: கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில் கண்ணம்ம பகுதியில் நம்ம கூட யார் பேச போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிஸ் சவுத் இந்தியா 2026 அப்படின்ற ஒரு பட்டத்தை வெல்றதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுவும் காலேஜ் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. 12th படிச்சுட்டு இருக்கும்போதே தன்னோட இளம் வயசுலேயே வந்து மிஸ் சவுத் இந்தியா 2026 அப்படின்ற ஒரு பட்டத்தை வென்றிருக்கக்கூடிய சுபா அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் நினைஞ்சு பேச போகிறாங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசலாம். சுபா, வணக்கம். சுபா, சுபா, இப்போ நீங்கள் வந்து ஒரு மாடல் துறையில் இருக்கீங்க அப்படின்னு போது கண்டிப்பா வந்து சமூகத்தில இருந்து எக்கச்சக்கமான கேள்விகள் அப்படின்னு வர ஆரம்பிக்கும். ஒரு பொண்ணு எதுக்கு மாடலிங் துறையில இருக்கணும், மாடலிங் துறையில இருக்காங்க அப்படின்னு போது கண்டிப்பா தவறான கண்ணோட்டங்கள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். சோ இப்படி இருக்கு அப்படின்னு போது அதெல்லாத்தையும் எப்படி நீங்க சமாளிச்சு வரீங்க?
6: சில பேர் அப்படி இருக்காங்க அப்படின்றனால எல்லாரும் அப்படி இல்லை. அதனால இப்ப புதுசா ஸ்டார்ட் பண்றவங்க கூட வந்துட்டு பயப்படுறாங்க. நம்ம டிசிப்ளின்டா இருந்தாவே போதும். ஃபர்ஸ்ட் நம்ம நம்மளை திருத்திக்கிட்டாதான் உலகத்தை நம்மளால வந்து மாற்ற முடியும். ஸோ நம்ம டிசிப்ளின்டா இருந்துட்டு இப்படி இருந்து கூட இந்த ஃபீல்டுல சாதிக்க முடியும் அப்படின்னு காமிச்சிட்டாலே போதும், அடுத்தடுத்து வந்துருவாங்க. நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும். ஸோ எனக்குமே அதுதான், ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்துட்டு இந்த பிளாட்ஃபார்ம் கிடைக்காம இருக்கவங்க, டிசிப்ளினா இருந்து அது பண்ண முடியுமான்னு டவுட்டோட இருக்கவங்க, அவங்களுக்குலாம் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும். இதுவரையும் என்னை பொறுத்தவரை நான் ரொம்ப டிசிப்ளின்டா தான் இருக்கேன். அண்ட் வந்துட்டு நான் வந்துட்டு அது ஒரு டீமுக்குள்ளே போகிறேன் அப்படின்னா முன்னாடியே அனலைஸ் பண்ணிட்டு தான் போவேன். அங்கே வந்துட்டு ஏதோ ஒரு இதாக இருக்குது, இந்த மாதிரி எல்லா சொசைட்டி நினைக்கிற மாதிரி ஏதோ இருக்குன்னா உடனே அதில் யோசிக்காமல் வெளியே வந்துடும். நமக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது.
5: எல்லா இடங்கள்லையுமே வந்து வாய்ப்புகள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. அந்த வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கணுன்றதுக்காக நம்ம ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம், அந்த இடத்துல தவறு ஏதோ நடக்குது அப்படின்றதுக்காக அந்த இடத்துல இருக்க வேணாம் அப்படின்றத வந்து சுபா சொல்லியிருக்காங்க. சுபா, இப்போ நீங்கள் மாடலிங் துறையில் இருக்கீங்க அப்படின்போது இந்த துறையில் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது யார், நீங்கள் யாரை இன்ஸ்பிரேஷனாக வந்து எடுத்துட்டு நீங்கள் இந்த மாடலிங் துறையில் ஒவ்வொரு சக்ஸஸும் கொடுத்துட்டு இருக்கீங்க?
6: இது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான க்வெஸ்டின். ஏன்னா என்னோட ஃபைனல் ரவுண்டில் எனக்கு கேட்ட க்வெஸ்டினே இதுதான் சவுத் இந்தியாவில். ஸோ நான் அப்போ சொன்ன ஆன்சர் தான் இப்போவும். இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறத தாண்டி அடுத்தவங்களை இன்ஸ்பயர் பண்ணணும், நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆசைப்பட்றேன். சில பேர் இன்ஸ்பயர் ஆயிருக்கேன்னு என்கிட்டயும் வந்து சொல்லியிருக்காங்க, அவங்கள பார்க்கும்போது இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. மெயினாக வந்துட்டு இந்த டஸ்கி டோன் ஃபேர் டோன்

0: உனக்கு கூட ஒரு இது இருக்கு. நான் வந்து ஒரு டஸ்கி கேர்ள் தான். ஸோ அதுலயுமே பியூட்டி இருக்கு. நிறைய டஸ்கி கேர்ள்ஸ்லாம் வந்து உங்களை பார்த்து வந்து நான் வந்தேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க, மாடலிங் ட்ரை பண்றேன் அப்படின்னு. அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு அந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ஸ் கேட்கும் போது.
1: அதாவது இன்ஸ்பிரேஷனா நான் யாரையும் எடுத்துக்கல, நான் வந்து ஓனா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். அதனால பல பேரை இன்ஸ்பயர் பண்ணும் அப்படின்றதுக்காக நிறைய வித்தைகளை கத்துக்கிட்டு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய எல்லா போட்டிகளையும் வின் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத வந்து சுபா அவர்கள் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும் போதே வந்து மாடலிங் துறையில கால் பதிச்சு அதுல வந்து அடுத்தடுத்து வெற்றியில காண்றது அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது எல்லாத்தையும் ரொம்ப சாதாரணமா பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களா சுபா இருக்காங்க அப்படின்னு போது கேட்கவே ரொம்ப இன்ஸ்பிரேஷனா தான் இருக்கு. தொடர்ந்து நாம அவங்க கிட்ட அடுத்தடுத்து நிகழ்ச்சியில பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரில் கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேச லேச நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.
2: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
1: நாங்கள் நாலு பேரும் ஏவிபி இன்ஜினியர் எக்ஸ்னு ஒரு காம்படிஷன் ஆரம்பிச்சது. இந்த கோடிங் தெரியாதவங்க கூட இந்த ஏ மாடல் யூஸ் பண்ணி அவங்க வந்து பண்ணலாம்.
2: எங்கள் டீம் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் இதில் ஒரு வருட காலமாக இந்த ப்ராஜெக்டில் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம்.
1: ப்ரோட்டோடைப் வந்து பண்ணால் நாங்கள் பூனேக்கு எடுத்து போகிறப்ப இட் வாஸ் 350 கிலோ. கம்ப்ளீட்டாக எங்கள் கிளாஸ்மேட்ஸ் 30 பேர் வந்தாங்க.
0: நாளை மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை சேலத்திலிருந்து டோக்கியோ சென்று மிட்சுபிஷி நடத்திய MECA 2020 பங்கு பெற்று வெற்றி பெற்ற சோனா தொழில்நுட்ப

0: கல்லூரியின் மின்னியல் மற்றும் மின்னணுவியல் பொறியியல் பயிலும் மாணவர்களின் சிறப்பு நிகழ்ச்சி.
1: வண்ண வண்ண உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம், ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
2: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ். ஷக்கலக்க குட்டீஸ்
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலையும். இன்னைக்கே லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணாமா பகுதியில் நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிஸ் சவுத் இந்தியா 2026 அப்படின்ற ஒரு பட்டத்தை வென்றிருக்கக்கூடிய சுபா அவர்கள் தான்.

0: நம்ம கூட நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியில பேசலாம். சுபா, அப்ப நீங்க வந்து உங்களை பத்தி எல்லாம் சொல்லிருக்கீங்க, வீட்டுல இருக்கக்கூடிய அப்பா அம்மா பத்தி சொல்லுங்க, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லுங்க.
1: அப்பா வந்துட்டு ஸ்பின்னிங் மில்ஸ்ல மேனேஜரா ஒர்க் பண்றாங்க, அம்மா வந்துட்டு ஹோம் மேக்கர். ஸோ அப்பாவுக்கு ஒரு கரெக்டான பிளாட்ஃபார்ம் கிடைக்கல, அதனால அந்த மாதிரி கிடைக்காம இருக்கவங்களுக்குலாம் நிறைய பிளாட்ஃபார்ம் கொடுக்கணும், ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும், மோட்டிவேட் பண்ணணும், அதெல்லாம் தான் எனக்கு முக்கியமான கோலாக இருக்கு.
0: ஓகே ஓகே. அப்பா வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காரு. அவர் வந்து சினிமா துறையில் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது, ஆனால் அவரால் முடியல, நான் ஒரு கரியராக சூஸ் பண்ணி அதில் வந்து அடுத்தடுத்து சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. சுபா, இப்போ நீங்கள் வந்து மாடலிங் துறையில் அடுத்தடுத்து எக்கச்சக்கமான வெற்றிகளை கண்டுட்டு இருக்கீங்க. இப்போ இதே மாதிரி மாடலிங் துறையில் ஒரு பொண்ணு களமிறங்கி அவங்களும் வந்து அடுத்தடுத்து அவங்களுடைய திறமைகளை காட்டணும், அவங்களுடைய திறமைகளை நிரூபிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க எப்படி இருக்கணும், அந்த மாடலிங் துறைக்கு எப்படி வரணும் அப்படின்ற எல்லா வழிமுறைகளும் நீங்கள் மற்ற பெண்களுக்கு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க?
1: So one thing you can't recycle is wasted time. So அப்புறம் பார்த்துக்கலாம், ஒரு ஏஜ்க்கு அப்புறம் பார்த்துக்கலாம், ஜாப் கிடைச்சதுக்கு அப்புறம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கிடையாது. எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். எப்போ வேணா என்ன வேணா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரலாம், இல்லை நம்ம ட்ரை பண்ணுறப்போ அது கிடைக்காம கூட இருக்கலாம். ஸோ தட் அது கன்சிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுங்கள், டிசிப்ளின்டாக இருங்க, பஞ்சுவாலிட்டியாக ரெஸ்பான்சிபிலிட்டியாக எல்லாம் இதெல்லாம் இருக்கணும் எந்த ஜாப்க்காக இருந்தாலும் சரி.
0: ஸோ நமக்கு பிடிச்ச துறையில் வந்து சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லா பெண்களுக்கும் இருக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு வந்து கன்சிஸ்டன்சியாக வந்து உழைக்க ஆரம்பிக்கணும், டிசிப்ளின்டாக இருக்க ஆரம்பிக்கணும். அதை தாண்டி மனப்பக்குவம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ மைண்ட் வந்து எல்லா விஷயத்துக்கும் வந்து அழைப்பாயிறது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயத்தில் இருக்க ஆரம்பிக்கணும், அதுதான் வந்து பிற்காலத்தில் நமக்கு கை கொடுக்கும் அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து இன்னைக்கு நம்ம கூட வந்து சுபா அவர்கள் ரொம்ப அருமையாக வந்து பகிர்ந்திருந்தாங்க. சுபா, இப்போ இவ்வளோ நேரம் எங்கள் கூட நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பகிர்ந்திருக்கீங்க, உங்களை பற்றியும் நீங்கள் இந்த மாடலிங் துறையில் என்ன மாதிரி சாதனைகளை பண்ணியிருக்கீங்க அப்படின்ற எல்லாத்தையும் வந்து எங்கள் கூட பகிர்ந்திருக்கீங்க. இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கு சுபா, அதை பற்றி சொல்லுங்க.
1: ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு எஃப்எம்ல இன்டர்வியூ கூப்பிட்டுருக்கீங்க, ரொம்ப ஸ்பெஷல்.
2: தேங்க்யூ
1: ஸோ மச்.
0: ரொம்ப தேங்க்யூ சுபா, இவ்வளோ நேரம் எங்க கூட நிகழ்ச்சியில் பேசினதுக்கு. நேர்களை, இன்னைக்கு நம்ம கூட வந்து மிஸ் சவுத் இந்தியா 2026 அப்படின்ற ஒரு பட்டத்தை வென்றிருக்கக்கூடிய நம்ம சேலத்தை சேர்ந்த சுபா அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் பேசியிருந்தாங்க. ரொம்ப நன்றி சுபா இவ்வளோ நேரம் எங்க கூட நிகழ்ச்சியில் பேசினதுக்கு. நேர்களை, இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக போச்சு. ஸோ இந்த நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காம 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை ராஜ்குமார் ஏன் கிட்ட நீங்க தெரிவிக்கலாம். நேர்களே, இப்போ நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால இன்னைக்கு நிகழ்ச்சியிலிருந்து நான் விடைபெறேன். அதே மாதிரி அடுத்ததா உங்க கூட நிகழ்ச்சியில பேசுறதுக்காக சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வாங்குறதுக்காக ஸ்ரீஹரணி வந்துட்டாங்க. நானுமே இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறேன், அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிற நேர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி. நேர்களே.

0: எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி நான் உங்க கூட பேச வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசுறதுக்காக ஒரு கியூட் ரோஸ் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட தான் இன்னைக்கு நிகழ்ச்சி ஃபுல்லா நம்ம பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த வகையில இன்னைக்குமே ஒரு குட்டி கதை தான் சொல்ல போறேன். இந்த கதையோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா எறும்பும் பட்டாம்பூச்சியும். இதுதான் இந்த கதையோட பேரு. ஒரு பெரிய காட்டுல சின்ன எறும்பு ஒன்று இருந்துச்சு. அந்த எறும்புக்கு எப்பயுமே எல்லாருக்கும் உதவி பண்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யாருக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் எறும்பு வந்து தாராளமா கூப்பிடலாம். அவங்க வந்து அயங்கவே மாட்டாங்க உதவி பண்றதுக்காகட்டும், இல்ல அவங்களுக்கு ஏதாச்சும் தேவை அப்படின்னா ஒரு வேலை செஞ்சு கொடுக்கறதாகட்டும். அதனால எல்லாருமே வந்து எறும்பு கிட்ட அதிகமா உதவி வந்து கேட்பாங்க. அதை பார்த்துட்டு ஒரு தேனி என்ன சொன்னுச்சுன்னா,

0: எல்லாரும் உன்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க, நீ ஏன் எல்லாருக்கும் தேடி தேடி போய் உதவி பண்ற அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கு எறும்பு சொன்னிச்சு, யாருக்கு தேவையா இருக்கோ அவங்களுக்கு உதவி பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது, நான் வேற எதுவும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னிச்சு. அண்ட் அதே மாதிரி ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, பட்டாம்பூச்சி, புதுசா ஒரு பட்டாம்பூச்சி ஊர்ல இருந்து, வேற ஏதோ ஒரு ஊர்ல இருந்து தவறுதலா இந்த காட்டுக்கு வந்துருச்சு. அதுக்கு எங்க போறது என்ன பண்றதுன்னு வழி தெரியல, எதுவுமே தெரியல. அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த தேனிய பார்த்துச்சு அந்த பட்டாம்பூச்சி. தேனி வந்து சொன்னிச்சு, உனக்கு உதவி வேணும் அப்படின்னா என்னோட ஃப்ரெண்டு எறும்பு ஒருத்தவங்க இருக்காங்க, நீங்க வந்து அவங்கள போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து உதவி கிடைக்கும் அப்படின்னு சொன்னிச்சு. அதே போல பட்டாம்பூச்சியும் தேடி கண்டுபிடிச்சு எறும்பு எங்க இருக்கு அப்படின்னு அந்த இடத்துக்கு வந்துருச்சு. வந்துட்டு எறும்பு கிட்ட இந்த மாதிரி உதவி கேட்டுச்சு, என்னோட வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு வழி தெரியல, எனக்கு ரொம்ப பசிக்குது, என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு உடனே எறும்பு அதுகிட்ட இருந்த சாப்பாடெல்லாம் கொடுத்து சாப்பிட வச்சுட்டு அதோட வீடு எங்க இருக்கு என்ன அப்படின்றத கேட்டு அதோட வீட்டுக்கே கொண்டு போய் பட்டாம்பூச்சியை விட்டுட்டு வந்துச்சு. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, யார் என்ன சொன்னாலும் சரி நம்மளோட கேரக்டரை நம்ம மாத்திக்கவே கூடாது. ஸோ மற்றவங்களுக்கு உதவி பண்றது நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா பண்ணலாம், தாராளமா பண்ணலாம், அதுதான் ரொம்ப ரொம்ப நல்ல செயல். மற்றவங்க சொல்றாங்க அப்படின்றதுக்காக அதை நம்ம மாத்திக்கவே கூடாது. ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ,
0: ஹாய், உங்க நேம்? கீதாஞ்சலி. கியூட்டா இருக்கீங்க, நேமும் கியூட்டா இருக்கு. சரி, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? ஓகே, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: பிங்கோ கிட்ஸ்.
0: பிங்கோ கிட்ஸ் ப்ரீ ஸ்கூல். சரி, ஸ்கூல்ல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? இருக்காங்க. யார் யாரெல்லாம் அது சொல்லுங்க. இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க. சரி ஓகே. சரி, தொடர்ச்சியா இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கீதாஞ்சலி கூட பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்ப பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ச்சியா இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

விஜயதசமி முன்னிட்டு ப்ரீ கேஜி, எல்கேஜி அண்ட் யூகேஜி வகுப்புகளுக்கு சோனா வள்ளியப்பா பப்ளிக் பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மேலும் 2027-28 கல்வியாண்டிற்கான கிரேட் 1 முதல் கிரேட் 9 வரையிலான வகுப்புகளுக்கு

முன்பதிவு அக்டோபர் 20 விஜயதசமி நாளில் துவங்குகிறது. உங்கள் குழந்தையின் சிறந்த எதிர்காலத்திற்கு உடனே தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்திடுங்கள். தொடர்புக்கு 9442592160.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, ஜப்பானிய உளவியலாளர் ஆல்பர்ட் அட்லர் அவருடைய சிந்தனைகளை அடிப்படையா வச்சு இச்சிரோ கிஷ்மி அவர்கள் எழுதின ஒரு புத்தகம் தான் விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகம் ஆங்கிலத்தில் த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்னைக்கு நம்மள எல்லாருமே மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு பயத்திலேயே நம்ம வந்து வாழ்ந்துட்டுருப்போம். எல்லாரும் நம்மளை வந்து பாராட்டணும், எல்லாருக்கும் நம்ம நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து நினைப்போம். ஆனால் எல்லாருக்கும் பிடிச்சவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே கஷ்டப்படுத்திக்கிட்டும் இருப்போம். ஐயோயோ, அவர் நம்மளை தப்பாக நினச்சிருப்பார், ஐயோ அவர் நம்மளை பற்றி இன்னைக்கு என்ன நினச்சிருப்பார் தெரியலையே அப்படின்ற ஒரு மன உளைச்சல்லையே நம்ம வந்து நம்மளுடைய நாட்களை வந்து கடந்து வருவோம். ஸோ இந்த ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க இந்த ஒரு புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அதாவது விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையை பார்க்குற பார்வையே மாறிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது இண்டிபெண்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது, ஆனால் உண்மையான

0: சுதந்திரம் அப்படின்றது மற்றவர்கள் நம்மளை எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற அந்த கவலையிலிருந்து வெளியே வர்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட ஆத்தர் வந்து சொல்கிறாரு. மற்றவர்கள் நம்மளை வெறுத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற அந்த துணிச்சல் நமக்கு வந்து வரணும். அதாவது அவங்க என்ன தப்பாக நினச்சா என்ன ஆயிரப்போகுது, அவங்க தப்பாகவே நினச்சிக்கிட்டுமே அப்படின்ற ஒரு மனநிலை, அப்படின்ற ஒரு துணிச்சல் வேணும். த கரேஜ் டு பி டிஸ்லைக்கட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட எழுத்தாளர் ஆழமாக இந்த புத்தகத்தில் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த புத்தகம் பேசுகிற இன்னும் சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, பணிப்பிரிவினை, செப்பரேஷன் ஆஃப் டாஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளுடைய வேலை என்ன, நம்மளுடைய கடமை என்ன, ஸோ அதை மட்டும் நம்ம வந்து செய்யணும். இப்போ ஏதாவது நம்ம வந்து ஒரு புது முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா கூட யோசிப்போம், ஐயோ இதை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ஸோ அதனால் இதை நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வேலையை, நம்ம கடமையை நம்ம வந்து செய்யணும். மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளாரே நம்ம வந்து போகவே கூடாது. இந்த ஒரு புத்தகத்தில் ரொம்ப ஆழமான ஒரு விஷயமா வந்து இருக்குது. கட்டாயமாக இந்த ஒரு புத்தகத்தை யார் படிக்கணும் அப்படின்னா, மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை வந்து படித்தாங்க அப்படின்னா உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எல்லாருமே இந்த ஒரு புத்தகத்தை வந்து படிக்கலாம். விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல், த கரேஜ் டு பி டிஸ்லைக்கட். நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
4: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா, ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: FM 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி, சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட கீதாஞ்சலி தான் ரொம்ப சூப்பராக ஜாலியாக நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்ததான் நம்ம இன்னும் சில விஷயங்களை கீதாஞ்சலி கூட பேசிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஸ்ரீகுமரன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட குழந்தைகளோட ஆரோக்கியத்தை பற்றியும் அவங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் நம்ம சைட்ல இருந்து ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கறத பத்தியும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், பொதுவாகவே குழந்தைங்க பிறந்த உடனே தாய்ப்பால் கொடுப்பாங்க. ஸோ அந்த முதல் தாய்ப்பாலில் எப்படி அவ்வளோ சத்துக்கள் இருக்கோ அந்த சத்துக்கள் மூலிமா குழந்தைங்களுக்கு பல விதமான பெனிஃபிட்ஸ் கிடைக்குதோ அது வந்து எவ்வளோ நேரத்துக்கு கண்டினியூ ஆகும் சார்? ஸோ குழந்தை பிறந்து 1-2 மணி நேரத்துக்குள்ள பால் கொடுத்து முடித்த உடனே அந்த ஒரு கொலஸ்ட்ரம் அப்படிங்கிற தாய்ப்பால் தீந்துருமா, இல்லை அதுக்கு மேலேயும் கிடைக்குமா சார்?
7: அடுத்து அந்த 30 hours கொலஸ்ட்ரம் வந்து நல்ல செக்ரேட்டடாக இருக்கும். இந்த கொலஸ்ட்ரம் கொடுக்குறனால குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வரக்கூடிய அந்த மஞ்சக்காமலை, பிறந்து ஒரு 3 நாளில் வரக்கூடிய மஞ்சக்காமலை எல்லாமே கொஞ்சம் நம்ம தடுத்துக்கலாம். இந்த கொலஸ்ட்ரம் வந்து இந்த மோஷன் ஈஸியாக மெக்கோனியம்னு சொல்லுவோம், அந்த காட்டுப்பின்னு சொல்லுவோம், அது வந்து வெளியே போகிறதுக்கு இந்த கொலஸ்ட்ரம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கொலஸ்ட்ரம் எடுக்கும்போது அந்த மோஷன் போகிறது, யூரின் போகிறதுல வந்து நிறைய அந்த ஜாண்டிஸ்லாம் மஞ்சக்காமலை வந்து வெளியே போயிடும். ஸோ இதனால் பேபியும் ஹெல்த்தியாக இருப்பாங்க. தேவையில்லாத நிறைய ட்ரீட்மெண்ட்ஸு எதுவும் அவசியமாக எதுவும் இருக்காதுங்க. ஸோ முக்கியமாக தாய்ப்பால் பிறந்தவொடனே தாய்ப்பால் கொடுக்கறது, ஈவன் நார்மல் டெலிவரியாக இருக்கட்டும், சிசிரன் டெலிவரியாக இருக்கட்டும், அது வந்து கண்டிப்பாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுங்க. சிசிரன் டெலிவரினாலும் ஸ்டாஃப் வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னாலும் முதல் ஒரு 2 மணி நேரத்தில் ஒரு டைம் நம்ம ஃபீட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேபிக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணால் ரெண்டு பேருக்குமே நல்லதுங்க.
6: கண்டிப்பாக கண்டிப்பாக சார். ஸோ நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ 30 hours அந்த கொலஸ்ட்ரால் செக்ரிகேஷன் அப்படியே தான் இருக்கும். ஸோ இது மூலிமா குழந்தைங்க தாய்ப்பால் எடுத்துக்கிறது மூலிமா ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருந்தீங்க. ஸோ தாய்க்குமே இதில் பெனிஃபிட் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருந்தீங்க. வெறுமனே குழந்தைங்களுக்கு மட்டும் ஒரு பெனிஃபிட் இல்லாமல் டியூவல் பெனிஃபிட் இது மூலிமா நமக்கு வந்து கிடைக்குது. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே மைண்டில் வச்சுக்கலாம். அண்டு தொடர்ச்சியாக இப்போ 2 இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாட்டை

0: வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்காக கீதாஞ்சலி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து கீதாஞ்சலி கூட நெக்ஸ்ட் நீங்க என்னென்ன கிளாஸ்ல கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி சேட்டப் பண்ணுவீங்களா இல்ல அமைதியா இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப பாட்டை கேட்டு வந்துருங்க, ஸ்டேடியூண்டா இருங்க. சோனா எஃப்எம் 107.8
1: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: நீதானே.
1: அப்பா அப்பா,
2: கயல் என்னாச்சு? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
1: ஒன்னும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட்டு. அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்ல ஏன் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு? அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
2: என்னமா உரல்ல தண்ணி தேங்கினா என்ன ஆக போகுது?
1: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு, இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
2: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
1: ஆமாப்பா, அதுதான் சரி.
3: சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து டெங்கு காய்ச்சல் மாதிரியான நோயிடமிருந்து பாதுகாப்பாக இருப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: 107.8 ஷக்கலக்க குட்டீஸ்.
1: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம கீதாஞ்சலி கூட தான் பேச போறோம். அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. கீதாஞ்சலி, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து லஞ்ச் பிரேக்ல அப்புறமேட்டு இன்டர்வல் எல்லாம் என்ன பண்ணுவீங்க?
2: என்னது
1: சாப்பிடுவீங்க? ஓகே ஓகே, சரி. உங்களுக்கு டெய்லியுமே ஸ்கூலுக்கு வரதுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஏன்?

0: சூரியன் தந்துட்டாங்க.
1: என்னது?
0: சூரிய மாமன் சாக்லேட் தந்துடுறாங்க.
1: ஓஹோ, சாக்லேட் தந்துடுறாங்க, அதனால ரொம்ப பிடிக்கும்ன்றீங்க. சரி, இன்னைக்கு ஸ்நாக்ஸ் என்ன சாப்பிட்டீங்க?
0: சாக்லேட்.
1: சாக்லேட் தானா? ஓகே. சரி, நம்ம அப்படியே கொஞ்சம் இந்த ஸ்டடிஸ்க்குள்ள போவோம். ஏதாச்சும் ரைம் சொல்றீங்களா? ஃபிஷ் ரைம் சொல்றீங்களா? சரி சொல்லுங்க.
0: Summer, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24.
1: Wow, super! Fish rhymes சொல்கிறேன். நானும் ஆர்வமாக வெயிட் பண்ணேன். பார்த்தா நீங்கள் 1, 2, 3 கரெக்டாக 17 வரைக்கும் சொல்லிட்டீங்க. சரி, யார் சொல்லிக் கொடுத்தா இந்த இது? அண்ணா சொல்லி கொடுத்தாரு. ஓகே ஓகே, வெரி குட். சரி, நெக்ஸ்ட் ஏபிசிடி சொல்கிறீங்களா? சொல்லுங்கள்.
0: ஏபிசிடி.

வெரி குட். கேட்ட உடனே டக்கு டக்கு டக்கு டக்குன்னு ஏபிசிடி சொல்லிட்டீங்களே, சரி ஓகே. அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க ரொம்ப சூப்பரா பேசுனீங்க, தேங்க்யூ. வெல்கம். ஸோ கீதாஞ்சலி எவ்வளோ சூப்பராக க்யூட்டாக வந்து பேசினாங்க நம்ம கூட. ஸோ இதுலேயே வந்து நமக்கு 1, 2, 3 ஏபிசிடி இதெல்லாம் வந்து சொன்னாங்க. நான் வந்து அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ஃபஸ்ட்டு ஃபிஷ் ரைம்ஸ் சொல்கிறேன்னு சொன்னாங்க, அதனால் நான் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், சரி ஃபிஷ் ரைம்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்கலான்னு. பார்த்தா அவங்க 1, 2, 3, 17 வரைக்கும் அவ்வளோ அழகாக சொன்னாங்க. அடுத்து ஏபிசிடி சொன்னாங்க. ஸோ இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களும் பயங்கரமாக பேசுவாங்களா, செம்மையாக வாய் அடிப்பாங்களா, அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலையை என்னான்னா 9787770178 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள், அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். இப்போ பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாட்டை கேட்டு வந்துடுங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் அதே நம்ம சோனா எஃப்எம்மோட நிலை எனக்கு எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு உங்களோட ஓட்டை பதிவு பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக்கெண்டில் டாப் 10 ஷோ நிகழ்ச்சியில் இடம்பெறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இப்ப பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன கேள்வி?
2: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அண்ட் சப்பாத்திக்கே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ் தான் சொல்ல போறேன். சப்பாத்தி மட்டும் இல்ல, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இந்த ஒரு டிஷ்ஷை வந்து பேர் பண்ணி சாப்பிட்டோம்னா செம்ம காம்பினேஷனா இருக்கும். ஸோ அப்படி ஒரு டிஷ் தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா ஆலு சப்ஜி தான். சொல்லவே வேணாம், உருளைக்கிழங்கு வச்சு எந்த டிஷ் பண்ணாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆலு சப்ஜி எப்படி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டாக பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு 4, வேக வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக பெரிய வெங்காயம் 2, பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். தக்காளி 2, அதையுமே நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன், பச்சை மிளகாய் 2, மஞ்சத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள்ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள்ஸ்பூன், கடுகு 1/2 டேபிள்ஸ்பூன், சீரகம் 1/2 டேபிள்ஸ்பூன், கருவேப்பிலை கொத்தமல்லி தேவையான அளவு, எண்ணெய் 4 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தண்ணி 1.5 லிருந்து 2 கப். இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. ஸோ இந்த ஒரு ஆலு சப்ஜி எப்படி செய்யறது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடணும். அது கூடவே வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இது மூணுமே சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். அண்ட் அது கூடவே இந்த மசாலா ஐட்டம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுறணும். இப்போ அதுலேருந்து ஒரு நல்ல அரோமா வரும்போது வேக வச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்க அது கூட உதிர்த்து விட்டு சேர்த்து 5 லிருந்து 7 நிமிஷம் நல்லா மூடி வச்சிடணும். இப்போ நல்லா கெட்டியாக ஒரு மசாலா மாதிரி வந்திருக்கும். அது கூட 1/2 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ தண்ணி நல்லா கெட்டியாக ஆரம்பித்ததும் அதில் தேவையான அளவு உப்பு சரி பார்த்துட்டு மிளகுத்தூளையும் போட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையும் போட்டு இறக்கணுன்னா சூப்பரான இந்த ஆலு சப்ஜி ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பூரி மசால் ட்ரை பண்ணுறதுக்கு போர் அடிச்சிருச்சு அப்படின்னா இந்த ஒரு ஆலு சப்ஜியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பூரிக்கு, சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக வித்தியாசமாக நம்ம செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களும் வேண்டான்னு சொல்லாமல் சாப்பிட்ருவாங்க. அண்டு இந்த ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு குழந்தைங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சோனா எஃப்எம்மோட நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 9 7 8 7 7 0 107 8 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை ஒரு மெசேஜ் மூலமாகவோ உங்களோட கருத்துக்களை என்கிட்ட பகிர்ந்துக்கலாம். இப்போ பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். ஷகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீயரணி கூட.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
1: நாங்கள் நாலு பேரும் ஏவிபி இன்ஜினியர் எக்ஸ்னு ஒரு காம்படிஷன் ஆரம்பிச்சது.
2: இந்த கோடிங் தெரியாதவங்க கூட இந்த ஏ மாடல் யூஸ் பண்ணி அவங்க வந்து பண்ணலாம்.
3: எங்கள் டீம் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் இதில் ஒரு வருட காலமாக இந்த ப்ராஜெக்டில் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம்.
1: ப்ரோட்டோடைப் வந்து பண்ணால் நாங்கள் பூனேக்கு எடுத்து போகிறப்ப இட் வாஸ் 350 கிலோ. கம்ப்ளீட்டாக எங்கள் கிளாஸ்மேட்ஸ் 30 பேர் வந்தாங்க.
0: நாளை மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை சேலத்திலிருந்து டோக்கியோ சென்று மிட்சுபிஷி நடத்திய MECA 2026 பங்கு பெற்று வெற்றி பெற்ற சோனா தொழில்நுட்ப கல்லூரியின் மின்னியல் மற்றும் மின்னணுவியல் பொறியியல் பயிலும் மாணவர்களின் சிறப்பு நிகழ்ச்சி.
4: பாரம்பரியமிக்க நம்ம ஊர் உணவுகள் நம் உடலின் பலத்தை ஊக்கப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
5: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று. மலையோரம் வீசும் காற்று
2: சோனா எஃப்எம் நம்ம மக்களின் குரல்.
3: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட கீதாஞ்சலி தான் ரொம்ப சூப்பராக ஜாலியாக நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ கீதாஞ்சலி மாதிரியே உங்க குழந்தைங்களும் சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில் பேசணுமா? கண்டிப்பாக பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலையை என்னான 9787707 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ சொல்லுங்க. அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். ஓகே, தொடர்ச்சியாக இப்போ நம்ம கூட நம்ம நிகழ்ச்சியோட கடைசி பகுதியில் ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் தனலட்சுமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட இந்த எஜுகேஷன் சம்மந்தமாக நமக்கு டவுட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, எப்படி இவ்வளோ சிலபஸ் அவங்க வந்து படிக்கிறாங்க, டவுட்டே கேட்க மாட்டாங்களா அப்படி

0: மாதிரி நமக்கு சில டவுட் இருக்கும், அதெல்லாம் வந்து நம்ம மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், இப்போ ஒரு கிளாஸில் 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா 40 ஸ்டூடெண்ட்ஸுமே டவுட் கேட்க மாட்டாங்க, அதில் ஒரு 10 பேர் டவுட் கேட்பாங்க, மீதி 30 பேரில் 20 பேருக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். ஸோ 10 பேர் வந்து கேட்கணுமா வேணாமா அப்படின்ற ஒரு சந்தேகத்திலே இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட டவுட்டை கிளியர் பண்ணுறது மேம்?
1: டவுட் கேட்காத ஸ்டூடெண்ட்டை கான்ஃபிடென்ஸ் பில்ட் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எல்லா குழந்தையும் டவுட் கேட்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு குழந்தைங்க கேட்குற டவுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாடத்துக்குமே அந்த கிளாஸ் ரூம் சுச்சுவேஷனுக்குமே சம்மந்தம் இல்லாத டவுட் கேட்குற குழந்தைங்களும் இருக்காங்க. அதே மாதிரி அந்த பாடத்துக்கு சம்மந்தப்பட்ட டவுட்டையுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராஆர்டினரியாக கேட்குற குழந்தைங்களும் இருக்காங்க. எதுவுமே இல்லாமல் டீச்சர்ஸ் சொல்கிறாங்களா பாடம் நடத்துகிறோமா அப்படின்னு டவுட் கேட்காத குழந்தைங்களும் இருக்காங்க. அந்த டவுட் கேட்காத குழந்தைங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லைன்னா சொல்ல முடியாது. அந்த குழந்தைங்க டவுட் கேட்கல அப்படின்னாலும் கண்டிப்பா அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும். உடனே கிளாஸ் ரூம்லயே கூட அதுங்களுக்கு டவுட் வரலாம், இல்ல அந்த பாடத்தை பின்னாடி படிக்கக்குள்ளாரே டவுட் வரலாம். எப்ப ஒரு மாணவன் டவுட் கேட்டாலுமே அதை சொல்லி கொடுக்கற இது வந்து டீச்சர்ஸ்க்கு இருக்கு. கண்டிப்பா எல்லா குழந்தைங்களுக்கு டவுட் இல்லாமலாம் இருக்காது, டவுட் இருக்கும்.
0: சோ கண்டிப்பா மேம், அதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிட்டா அது வந்து ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். சோ கண்டிப்பா இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. ஈவன் வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து ஹோம்ஒர்க் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா, அப்பயுமே அவங்களோட மைண்ட் செட் எல்லாம் எப்ப டிவி ஆன் பண்ணலாம், எப்ப விளையாட போகலாம், மம்மி எப்போ ஓகே சொல்லுவாங்க எடுத்து வைக்கிறதுக்கு அப்படின்னு தான் இருக்கும். அதை வந்து கொஞ்சம் கிறிஸ்பாக மாற்றுறதுக்கு நம்ம சின்ன சின்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் அது கூட ஆட் பண்ணணும். அதில் மொதல் விஷயமா பிக்சர் ப்ரெசன்டேஷனை நம்ம கொண்டு வரணும். ஸோ எக்ஸாம்பிள் வச்சு சொல்லி கொடுக்கறது, அவங்கக்கிட்ட நம்ம டவுட் கேட்கறது. ஸோ நமக்கு ஈவன் அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் ஆப்பிளுக்கு ஸ்பெல்லிங் என்னப்பா எனக்கு தெரியல நீ சொல்லி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்கறது மூலயமா அவங்களோட அந்த ஸ்கில்ஸ் வெளியில் வரத்துக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயங்களையும் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து நான் இங்கிருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி, டாடா பாபாய் நேர்களே.

வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பராக இருக்கேங்க. உலகத்தில் வியக்கத்தக்க இடங்களையும் தெரிஞ்சிக்கக்கூடிய நம்மளோட பயணத்தில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி தெரியுமா தெரிஞ்சுக்க போகிறோம்? ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அழகான மலை பிரதேசமான நீலமலையை பற்றி தாங்க நிகழ்ச்சியோட முதல் பகுதியில் தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன் நான் அவங்க தருந்தாங்க. நேர்களே, ஆஸ்திரேலியாவோட நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த நீல மலைகள் சிட்னி நகரத்திலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் தொடங்குது. தொலைவிலிருந்து பார்க்கும்போது மலைகள் நீல நிறத்தில் காட்சி அளிக்கிறதுனால இதுக்கு இந்த நீல மலைகள் அப்படின்ற பேர் வந்ததுன்னு சொல்லப்படுதுங்க. ஆனால் இந்த நீல நிறத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் காரணம் என்னென்னு தெரியுமா? இந்த பகுதியில் அதிகமாக வளர்ந்துருக்கக்கூடிய யூகலிப்டஸ் மரங்கள் வெளியிடக்கூடிய சில ஆவி தான். வேதிப்பொருட்களும் வளிமண்டலத்தில் ஒளி சிதறடிக்கப்படக்கூடிய விதமும் இணைஞ்சு அந்த நீல நிற புகைமூட்ட தோற்றத்தை உருவாக்க உதவுது. நேர்களே, நீல மலைகளோட அழகு அதோட நிறத்தில் மட்டும் இல்லை, அதோட இயற்கை வளங்கள்லையுமே இருக்குது. இங்கே பரந்த யூகலிப்டஸ் காடுகள், ஆழமான பள்ளத்தாக்குகள், செங்குத்தான மணற்கள் பாறைகள் மற்றும் அழகிய நீர்வீழ்ச்சிகள் அப்படின்னு இயற்கையோட பல அற்புதங்களை நம்மளால் பார்க்க முடியும். இங்கே இருக்கக்கூடிய புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்று தான் 3 சிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 சகோதரிகள் பாறை அமைப்பு. இந்த இடம் ஆஸ்திரேலியாவோட புகைப்படங்களில் அதிகமாக இடம்பெறக்கூடிய இயற்கை அடையாளங்களில் ஒன்றா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஜேமிசன் பள்ளத்தாக்கு, வென்ட்வர்த் நீர்வீழ்ச்சி மற்றும் ஜெனோலன் குகைகள் மாதிரியான இடங்களும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்குது. மலைப்பாதைகளோட நடைப்பயணம் மேற்கொள்றது, பாறை ஏறுறது மாதிரியான சாகச செயல்பாடுகளுக்கு இந்த பகுதி புகழ் பெற்றதாக இருக்கு. இந்த மலைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு, அது தெரியுமா உங்களுக்கு? குண்டுங்குர்ரா மற்றும் தருக் பழங்குடி மக்கள் இந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களோட கலாச்சாரம், மரபுகள் மற்றும் இயற்கையுடனான உறவு இந்த பகுதியோட முக்கியமான அடையாளங்களாக இருக்கும். 1813 கிரிகோரி பிளாக்ஸ்லாண்ட், வில்லியம் லாசன் மற்றும் வில்லியம் வென்ட்வர்த் அவங்களால இந்த மலைகளை கடந்து போன பயணம் ஆஸ்திரேலியாவோட காலனித்துவ வரலாற்றில் முக்கிய நிகழ்வாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நீல மலைகளோட இயற்கை வளங்களையும் உயிரின பன்மையையும் அங்கீகரிக்கக்கூடிய வகையில் கிரேட்டர் ப்ளூ மவுண்டெயின்ஸ் ஏரியா 2000 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பகுதியாக அறிவிக்கப்பட்டதுங்க. சுவாரஸ்யமாக இருக்குல்ல? தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறீர்களே நம்ம நிகழ்ச்சியில். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

விஜயதசமியை முன்னிட்டு ப்ரீ கேஜி, எல்கேஜி அண்ட் யுகேஜி வகுப்புகளுக்கு சோனா வல்லியப்பா பப்ளிக் பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மேலும் 2027-28 கல்வியாண்டிற்கான கிரேட் 1 முதல் கிரேட் 9 வரையிலான வகுப்புகளுக்கு முன்பதிவு அக்டோபர் 20 விஜயதசமி நாளில் துவங்குகிறது. உங்கள் குழந்தையின் சிறந்த எதிர்காலத்திற்கு உடனே தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்திடுங்கள். தொடர்புக்கு 9442592160.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அவருடைய நினைவுகளை வந்து இன்னைக்கு சுமந்துகிட்டு அந்த சாலை வந்து செரி ரோடுன்னு இருக்கிறது பெருமையா இருக்கு. அவர் வந்து உண்மையிலே இந்த ஒரு புகழுக்கும் இந்த ஒரு நிலைநிற்கக்கூடிய அந்த பெயருக்கும் அவர் வந்து என்னைக்குமே பாத்திரமானவர், இன்னைக்கும் போற்றப்பட வேண்டியவர். அவருடைய கருத்துக்கள், அவருடைய எண்ணங்கள், இந்த வனங்களை பாதுகாக்கிறதுக்கான அவருடைய ஒரு அக்கறை, அது மேல இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு நேசம், அதெல்லாம் சிறப்பாகவே இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த முன்னாள் சேலம் ஃபாரஸ்ட் ஆபீசர், டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர் சுகீந்தராஜ் கோயில் பிள்ளை அப்படின்றவர் அவரை பத்தி புகழ்ந்து என்கிட்ட பேசினார். இதெல்லாம் வந்து இன்னைக்கும் நான் வந்து சேலம் வரலாற்று சங்க சார்பாக இதெல்லாம் நினைச்சு பாக்குறேன். ஏன்னா இவங்க வந்து ஒரு ஆட்சியாளர்களா மட்டும் இங்க வராம இந்த விஷயங்களை எல்லாம் பாதுகாக்கணும்ன்ற ஒரு பொறுப்பு அவங்களுக்கு வந்தோடனே அவங்க வந்து அதை சிறப்பா செஞ்சு நமக்கு ஒரு முன்மாதிரியான பாதையை அவங்க வகுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதைதான் நம்ம இன்னைக்கும் நினைக்கணும். அவர் பேர்ல அந்த செரி ரோடு இன்னைக்கு இருக்குது. ஆனா சில காலங்களுக்கு முன்பு அது வந்து சேரராஜன் சாலை அப்படின்ற மாதிரி அது பெயர் மாற்றம் செய்யப்பட்டாலும் கெசட்ல வந்து செரி ரோடு தான் இருக்கு. அந்த பெயர் வந்து நிலைக்கணும் தான் நாங்க வந்து சேலம் வரலாற்று சங்கத்துல வந்து நினைக்கிறோம். சேலம் மாவட்டத்துக்கும் நீதித்துறைக்கும் வனத்துறைக்கும் அவர் செஞ்ச சேவைகளுடைய நினைவாகத்தான் இந்த சாலை அவருடைய பெயர்ல அழைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பணிகள் வந்து நமக்கு வந்து ஒரு முன்மாதிரியா இருக்குது. அதனால அவருடைய பெயர் வந்து செரி ரோடு அப்படின்றதுல அவருடைய பெயர் நிலைக்கிறத நாங்க ரொம்பவே விரும்புறோம். அந்த சாலையின் பெயர் செரி ரோடாகவே இருக்க வேண்டும் என்றும் அவருடைய சேவைகளையும் அவருடைய கருத்துக்களையும் அவருடைய அந்த நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்துல செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்னா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் அவங்க தருந்தாங்க. நேரில் நம்ம ஏற்காட்டில் மொத்தமாக 69 கிராமங்கள் இருக்குது. அந்த 69 கிராமத்தில் ஒரு கிராமம் தான் காக்கம்பாடி கிராமம். கடைசியாக நான் அந்த கிராமத்துக்கு போயிருந்தேன். அங்கேருந்து நிறைய மக்களோடு சேர்ந்து நிறைய விஷயங்களாக பேசியிருந்தேன். ஒவ்வொருத்தருக்குமே ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்குங்க. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அத்தியாவசிய வசதி பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்சஸை பற்றியும். ஸோ அதனால் ஒவ்வொருத்தருக்கிட்டேயுமே என்ன விஷயம் ஏது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்படியே ஐஸ்வர்யா அப்படின்ற ஒரு அக்காவை சந்திச்சு அவங்க கிட்ட நான் பேசினப்போ அவங்க என்னென்ன சொன்னாங்க அப்படின்றத அவங்களோட குரல்லையே கேட்டுட்டு வாங்களேன்.
4: வணக்கம் ஐஸ்வர்யா. காக்கம்பாடினா?
5: காக்கம்பாடியில் எத்தனை வருஷமா இருக்கீங்க?
4: ஒரு 7 வருஷமா இருக்கேன்.
5: 7 வருஷமா இருக்கீங்க. கிளைமேட் சேஞ்சஸ் வந்துட்டு எப்படி இருக்கு?
4: கிளைமேட் வந்து ரொம்ப நாளா வந்து ஃபர்ஸ்ட்லாம் மழை ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ வந்து மழை சேஞ்ச் ஆகுதுனா மழை இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கும். மழை எப்படி இல்லைனா
5: இங்கே விலைவாசி எல்லாம் எப்படி இருக்குது? உயர்வு
4: விலைவாசி ஃபஸ்ட்டெலாம் ஒரு 10 ரூபா வச்சு போனால் பரவாயில்ல. இப்போ வந்து 10 ரூபா வச்சு போனால் ஒரு சோப்பு கூட வாங்க முடியல. ரொம்ப விலைவாசி அதிகமாகிடுச்சுண்ணா.
5: இங்கே மக்கள் வந்துட்டு வாழ்வாதாரத்துக்காக என்னென்ன வேலைலாம் செய்கிறாங்க?
4: காப்பி, மிளகு, இந்த மாதிரி விவசாயம் தானே பண்ணிகிட்ருக்குறோம். வேறு எந்த இதோ கூலி வேலை கிடைச்சா அந்த மாதிரி கொத்த வேலைக்கு தானே போயிட்டுருக்குறோம்.
5: இங்கே தேவையான அத்தியாவசிய வசதிகள்லாம் என்னவா இருக்குது?
4: இங்கே வந்து பஸ் அதிகமாக இல்லைண்ணா. காலைல ஈவினிங் மட்டும் தான் வருது. அந்த மாதிரி ஒரு 11:30 ஒரு மதிய டைமில் பஸ் வருது வேணும் உங்களுக்கு. அப்புறம் அங்கனுடைய ஸ்கூல் இல்லை. அது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப படிப்புக்கு அதிகமாக இல்லை. அதே மாதிரி வந்து ரேஷன் கடை இல்லை. அதெல்லாம் எங்களுக்கு வேணும் வசதி.
5: மருத்துவமனை வசதி இருக்குங்களா?
4: இல்லைண்ணா. அது போகணும் ஒரு 10 கிலோமீட்டர் போகணும். ஒரு அர்ஜென்ட்டு குழந்தைங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் பக்கத்து போய் அர்ஜென்ட்டு பார்க்க முடியல. அதுதானே பிரச்சனை. பெரியவங்க முடியலன்னா கூட மருத்துவமனை பக்கமாக இருந்தால் ஈஸியாக பார்த்துக்கலாம். 10 கிலோமீட்டர் நம்மளால் தூக்கிட்டு போக முடியல. போகிறதுனா குழந்தைங்க ரொம்ப கஷ்டம்ண்ணா. அதெல்லாம் பிரச்சனை.
5: இங்கே பள்ளிக்கூட வசதி இருக்குங்களா?
4: இல்லைண்ணா. பெரிய குழந்தைங்களுக்கு இருக்குண்ணா. சின்ன குழந்தைங்களுக்கு இல்லைண்ணா. அங்கனுடைய மட்டும்தான் இல்லை, பெரிய குழந்தைங்களுக்கு இருக்குண்ணா. ஒரு 5th வரைக்கும்ண்ணா. 1st to 5th வரைக்கும் இருக்குண்ணா.
5: இங்கே வனவிலங்கு பிரச்சனைகள் ஏதாவது இருக்குங்களா?
4: காட்டேரமாண்ணா. அதனால வந்து அது வந்து மிளகு இதெல்லாம் இது பண்ணிட்டா எங்களோட வயிற்று பழப்பே அதுதான். அதே வந்து கெடுத்துட்டு போயிருதுண்ணா. அது இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் ஊருக்கு நல்லாயிருக்கும். அதுதான் பிரச்சனைண்ணா.
5: ரொம்ப நன்றி அக்கா.
3: எனங்க ரொம்ப பொறுமையாக தெளிவாக நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்கல்ல. ரொம்ப நன்றி அக்கா இவ்வளோ விஷயங்களை எனக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக. எங்களே தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் அவங்க தருந்தாங்க. உங்களுக்கான பாடல் வந்தாச்சு. பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: அப்பா அப்பா
1: கயல், என்ன ஆச்சு? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
0: ஒண்ணும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட்டு. அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்ல ஏன் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு? அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
1: என்னமா உரல்ல தண்ணி தேங்கினா என்ன ஆக போகுது?
0: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
1: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
0: ஆமாப்பா, அதுதான் சரி.
2: சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து டெங்கு காய்ச்சல் மாதிரியான நோயிடம் இருந்து பாதுகாப்பாக இருப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.
3: இந்து தமிழ் திசை மற்றும் கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் இணைந்து நடத்தும்
4: வரையும் விரல்கள் வளரும் கனவுகள் மாபெரும் ஓவிய போட்டி.
3: 1000 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர்.
4: 1 முதல் 4 வரை மை பியூட்டிஃபுல் கார்டன் என்ற தலைப்பிலும்,
3: 5 முதல் 8 வரை சேவ் வாட்டர் சேவ் லைஃப் என்ற தலைப்பிலும்,
4: 9 முதல் 12 வரை ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் ஃபியூச்சர் என்ற தலைப்பிலும் ஓவிய போட்டி நடைபெறுகிறது.
3: நடைபெறும் நாள் அக்டோபர் 10, 2026 சனிக்கிழமை காலை 8:30 முதல் மதியம் 1:30 வரை.
4: நடைபெறும் இடம் சோனா வலியப்பா பப்ளிக் ஸ்கூல், சோனா கேம்பஸ், ஜங்ஷன் மெயின் ரோடு, சேலம்.
3: தொடர்புக்கு 9566664633.
4: அனைவரும் வாரி, அனுமதி இலவசம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8.

0: கிராம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் அவங்க அதர்வும் தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காடு பிளியூர் கிராமத்தில் தர்மராஜா பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் பாடுவாங்கன்னு ஏற்கனவே உங்ககிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த பாட்டு ரொம்பவுமே பெருசுங்க, அதுலேருந்து சின்ன சின்ன பகுதியாக உங்களுக்காக ஒளிபரப்பு பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி அந்த தர்மராஜா பாடல்லேருந்து ஒரு சின்ன பகுதி இதோ உங்களுக்காக வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க.
1: நாட்டில ஆண்டு கொண்டிருக்கிறாரு.

நேரில் எப்படி இருக்குது இந்த பாடல்? உண்மையாலுமே நல்லா இருக்குல்ல? சத்தியமாக நேரெல்லாம் கேட்டிங்க அப்படின்னா ஃப்ளாட் ஆகிடுவீங்க. அந்தளவுக்கு அவங்களோட வாய்ஸ் வந்துட்டு சூப்பராக இருந்தது. இந்த பாடலை பாடி கொடுத்தவங்களுக்கு நம்மளுடைய சோனா எஃப்எம் சார்பாகவும் நம்மளுடைய சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நேரில் இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம் மலையோரும் வீசும் காட்டு நிகழ்ச்சியில் கேட்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நவ மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரும் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து இனிமையான அடுத்தடுத்த பாடல் உங்களுக்காக இதோ வந்தாச்சு. கேட்டுடுவாங்க, பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குது.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: முன்பதிவிற்கு 9962728

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. இயற்கையோட அழகையும் பறவைகளோட அதிசயங்களையும் நம்ம தினமுமே தெரிஞ்சுக்கிட்டு வரோங்க. அந்த வகையில் இன்னைக்கு நீல நிறத்தில் மின்னக்கூடிய ரக்கைகள், ஆரஞ்சு கலந்த பழுப்பு நிற முதுகு, வானத்தில் பறக்கும்போது கண்களை கவரக்கூடிய அழகு, இப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்ட ஒரு பறவையை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்ன பறவை அப்படின்னா ஐரோப்பிய ரோலர் அப்படின்ற பறவை தாங்க. நேர்களே, இந்த பறவை ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா மற்றும் தெற்கு ஆசியாவோட சில பகுதிகளில் இருக்குங்க. இதோட சிறப்பு என்ன தெரியுமா? ஒரு நீண்ட தூர பயணம்தான். ஆமாங்க, இனப்பெருக்கு காலத்தை ஐரோப்பா மற்றும் ஆசியாவோட சில பகுதிகளில் கழிக்கக்கூடிய இந்த பறவை குளிர்காலத்தில் ஆப்பிரிக்காவோட சஹாரா பாலைவனத்துக்கு தெற்கில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு பயணம் செய்யுது. இவ்வளவு தூரம் பறந்து போகக்கூடிய இந்த பயணம் இயற்கையோட வியக்கத்தக்க நிகழ்வுகளில் ஒன்றா இருக்கு. சரி நேர்களே, இந்த பறவையோட உணவு பழக்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? ஐரோப்பிய ரோலர் பெரும்பாலும் வண்டுகள், வெட்டி கிளிகள் மாதிரியான பூச்சிகளை உணவாக சாப்பிடும். அது மட்டும் இல்லாமல் சின்ன ஊர்வன தவளைகள் மற்றும் சின்ன விலங்குகளையும் வேட்டையாடுது. மரக்கிளைகள், மின்கம்பங்கள் அப்படி இல்லைன்னா உயரமான இடங்களில் உட்கார்ந்துக்கிட்டு இரையை உன்னிப்பாக கவனித்து சரியான நேரத்தில் பாய்ந்து பிடிக்கிறது தான் இதோட வேட்டையாடக்கூடிய முறையாக இருக்குது. இதோட இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? மரங்களோட இயற்கையாக உருவாகக்கூடிய பொந்துகளில் அப்படி இல்லைன்னா மரங்கொத்தி பறவைகள் உருவாக்கின துளைகளில் தான் இது கூடு கட்டுது. ஆண் மற்றும் பெண் பறவைகள் ரெண்டுமே குஞ்சுகளை பராமரிக்கிறதுல பங்கெடுக்குதுங்க. நேர்களே, இவ்வளவு அழகான பறவைகளுக்கு கூட இன்னைக்கு சில அச்சுறுத்தல்கள் இருக்குங்க. விவசாயத்தில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லிகள், மரங்கள் மற்றும் வேலிச்செடிகள் அழிக்கப்படுறது, இடம்பெயர்றப்போ வேட்டையாடப்படுறது, இந்த மாதிரியான காரணங்களால் இவங்களோட எண்ணிக்கை சில பகுதிகளில் குறைஞ்சிருக்கு. சர்வதேச இயற்கை பாதுகாப்பு சங்கத்தோட IUCN சிவப்பு பட்டியலில் இப்போ ஐரோப்பிய ரூலர் குறைந்த அக்கறை குறிய இனம் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் இதோட பொருள், இந்த பறவைக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்றது இல்லை. பல பகுதிகளில் இதோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கிறதுனால பாதுகாப்பு நடவடிக்கைகள் அவசியமாகுது. மரங்களை பாதுகாக்கலாம், இயற்கையான வாழிடங்களை அழிக்காமல் காப்பாற்றலாம், பூச்சிக்கொல்லிகளோட பயன்பாட்டை குறைக்க முயற்சிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு பறவையும் இயற்கையோட சமநிலையை பாதுகாக்கிறதுல முக்கிய

பங்காக இருக்கு. அழகான ரெக்கைகளோட வானத்தில் வண்ணம் தீட்டக்கூடிய பறவை தாங்க ஐரோப்பிய ரோலர். இதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கிறீர்களே நம்ம நிகழ்ச்சியில். கேட்டுட்ருக்கீங்க சொன்ன எஃப்எம் 107.8 நாம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன். நான் அவங்க தருந்தாங்க. பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
1: நாங்க நாலு பேரும் ஏபிபி இன்ஜினியர் எக்ஸ்னு ஒரு காம்படிஷன் ஆரம்பிச்சது. இந்த கோடிங் தெரியாதவங்க கூட இந்த ஏ மாடல் யூஸ் பண்ணி அவங்க வந்து பண்ணலாம்.
2: எங்க டீம் எல்லாருமே சேர்ந்து நாங்க இதுல ஒரு வருட காலமா இந்த ப்ராஜெக்ட்ல நாங்க ஒர்க் பண்ணிருக்கோம்.
1: புரோட்டோடைப் வந்து பூனைக்கு எடுத்து

0: போறப்ப இட் வாஸ் 350 கிலோ. கம்ப்ளீட்டா எங்க கிளாஸ்மேட்ஸ் 30 பேர் வந்தாங்க.
1: நாளை மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை சேலத்தில் இருந்து டோக்கியோ சென்று மிட்சுபிஷி நடத்திய MECA 2026 பங்கு பெற்று வெற்றி பெற்ற சோனா தொழில்நுட்ப கல்லூரியின் மின்னியல் மற்றும் மின்னணுவியல் பொறியியல் பயிலும் மாணவர்களின் சிறப்பு நிகழ்ச்சி.
2: துரித உணவுகளை உண்டு துன்பப்படுவதை தவிர்த்து நம் ஊரில் விளைந்த தானியங்களையும் பழங்களையும் உண்போம், இன்பமாய் வாழ்வோம்.
3: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: தினம் தினம் பழங்குடியினர் மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபுன்னு சொல்லிட்டு பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில் உலகத்தில் பல்வேறு பகுதிகளில் வாழக்கூடிய மக்களோட வாழ்க்கை முறை, கலாச்சாரங்கள் மற்றும் பாரம்பரியங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல இன்றைக்கி ஆஸ்திரேலியாவோட வடகிழக்கு பகுதியில் வாழக்கூடிய யோல்ங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்குடி மக்களை பற்றி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன். நான் உங்கள் தருண் தாங்க. நேர்களே, ஆஸ்திரேலியாவோட வடக்கு பிராந்தியத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய அர்ஹம் நிலப்பகுதியில் வாழக்கூடிய பழங்குடி மக்கள் அவங்க ஒரு சமூக கூட்டமைப்பு மாதிரியாக இருப்பாங்களாம். அவங்களோட பேர் தான் யோல்ங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள். அவங்களோட மொழியில் யோல்ங்கு அப்படின்ற சொல்லுக்கு மனிதர் அப்படி இல்லைன்னா நபர் அப்படின்னு அர்த்தமாங்க. இவங்களுக்குன்னு தனித்துவமான மொழிகள், சமூக அமைப்பு, பாரம்பரிய சட்டங்கள் மற்றும் கலை வடிவங்கள் இருக்குது. இவங்களோட வாழ்க்கை முறையில் இயற்கைக்கும் நிலத்துக்கும் முன்னோர்களோட மரபுகளுக்கும் மிக முக்கியமான இடம் வச்சுருக்காங்க. சரி நேர்களே, யோல்ங்கு மக்களோட கலாச்சாரத்தில் ரொம்பவுமே சுவாரஸ்யமான அம்சம் என்ன தெரியுமா? அவங்களோட உறவு முறை அமைப்பு தான். யோல்ங்கு சமூகத்தில் உறவுகள் அப்படின்றது பெற்றோர்கள், பிள்ளைகள், சகோதரர்கள் அப்படின்னு குடும்ப எல்லைக்குள்ளே மட்டும் நிற்க போகிறதில்ல. உறவு முறைகள், திருமண விதிகள் மற்றும் சமூக பொறுப்புகளை நிர்ணயிக்கக்கூடிய விரிவான அமைப்பு அவங்க கிட்ட இருந்தது. அவங்களோட சமூக அமைப்பு முக்கியமாக துவா அப்படி இல்லைன்னா இரிட்ஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பிரிவுகளோட தொடர்புடையதாக இருந்தது. இந்த பிரிவுகள் குடும்ப உறவுகள், திருமணம், அதோட மரபுகள், அது மட்டும் இல்லாமல் கலாச்சார பொறுப்புகளோட பங்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத இது தாங்க தெரியப்படுத்துது. இது மூலமாக ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த பிறந்ததுலேருந்து தன்னோட உறவுகள், சமூகத்தில் தனக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் மற்றும் பாரம்பரியங்களை பற்றி தெரிஞ்சுக்கிதுங்க. அடுத்ததாக யோல்ங்கு மக்களோட கலை மற்றும் இசையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மரப்பட்டைகளில் ஓவியங்கள் வரைகிறது, இயற்கை பொருட்களை கொண்டு கூடைகள் மற்றும் அணிகலன்களை உருவாக்குறது, இந்த மாதிரியான கலைகளில் இவங்க சிறந்து விளங்குறாங்க. அதே மாதிரி இவங்களோட இசை பாரம்பரியத்தில் இடாக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய பாரம்பரிய காற்றிசை கருவிக்கு முக்கிய இடம் கொடுக்குதுங்க. உலகம் முழுசுமே யோல்ங்கு மக்களோட இசையும் நடனமும் அவங்களோட கலாச்சார அடையாளத்தை ஈஸியாக வெளிப்படுத்துறதுக்கு உதவுது. யோத்து இந்தி அப்படின்ற இசைக்குழுவும் யோல்ங்கு கலாச்சாரத்தை நில உரிமைகளுக்காக விழிப்புணர்வையும் உலக அளவில் கொண்டுட்டு போயிருக்காங்க. நேர்களே, யோல்ங்கு மக்களோட வாழ்க்கையில் நிலமும் இயற்கையும் எவ்வளவு முக்கியமானது அப்படின்றத அவங்களுடைய பாரம்பரிய சட்டங்கள்லேருந்தே நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். நேர்களே, தொடர்ந்து இதே மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கேன். ஆனால் இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண் சொன்ன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டாடா பை பை நேர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க. நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையையும் வாழ்க்கை நினைவுகளையும் சொல்லக்கூடிய ஒரு கதை தான் நம்மளோட நினைவு ஒரு பறவை. இன்னைக்கு ஒரு உணர்வு பூர்வமான ஒரு கதை தான் சொல்ல போகிறேன். புதுக்கோட்டை, அந்த புதுக்கோட்டை சமஸ்தானமாக இருந்த ஒரு காலகட்டத்தில், அந்த புதுக்கோட்டை சமஸ்தானத்துக்கு அப்போ திவானாக இருந்தார். 1934-46 வரைக்கும் யார் இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர் அலெக்சாண்டர் ராபர்ட் லாஃப்டஸ் டோனன்ஹாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் வந்து இருந்தார். இவருடைய நேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு. ஸோ இவருடைய பேரக்குழந்தை, அவருக்கு வந்து 73 வயசு ஆகுது. அதாவது ராபர்ட் லாஃப்டஸ் டோட்டன்ஹாமுடைய பேரக்குழந்தைக்கு, பேரக்குழந்தைன்னு சொல்ல முடியாது, அவருக்கு வந்து 73 வயசு ஆகுது. அவருடைய பேர் இயன் கெண்டல், அவருடைய மனைவி பேர் வந்து ஹெலன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஆஸ்திரேலியாவில் வந்து வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் இயன் கெண்டலுக்கு ஒரு ஆசை வந்திருக்கு. என்னன்னா, தாத்தா வாழ்ந்த அந்த ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டு வந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு எண்ணம். அதே நேரத்தில் கேள்விப்படுறாரு, இது மாதிரி புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் திவானாக இருந்தார், அதே மாதிரி நிறைய ஹிஸ்ட்ரிலாம் வந்து அவருக்கு வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. தாத்தா வாழ்ந்த இடத்துக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேரன் இயன் ஹெண்டலுக்கு ஒரு ஏக்கம். எல்லாருக்குமே வந்து இருக்கும் இல்லைங்களா, தாத்தா வாழ்ந்த இடம் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி அவருக்கு வந்து ஒரு பெரிய ஏக்கம் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஃபேஸ்புக்கில் அவங்க தாத்தா பற்றி நிறைய விஷயங்களை வந்து தேட ஆரம்பிக்கிறார். இயன் கெண்டலோட உறவினர் அவர் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு க்வெஸ்சன் வந்து போடுறாரு. அதற்கு வந்து, புதுக்கோட்டை சமஸ்தானம் இளைய மன்னர் விஜயகுமார் தொண்டைவான் அவர் வந்து ரீப்ளை பண்ணுறாரு ஃபேஸ்புக்கிலே. அதே மாதிரி டோட்டன்ஹாம், அலெக்சாண்டர் டோட்டன்ஹாம் அவரை பற்றின அந்த ஒரு ஹிஸ்ட்ரியும், புதுக்கோட்டை அவர் செஞ்ச சில சேவைகளையும், வரலாற்று தகவல்களையும் எல்லாமே ஒரு புத்தகமாக, அதே மாதிரி சில டாக்குமெண்ட்ஸ்லாம் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து அனுப்பி வைக்கிறார். ஸோ அந்த புத்தகங்கள் இயன் கெண்டலோட தந்தையையும் சகோதரரையும் போய் சேருது. அதை படித்து பார்த்துட்டு வியந்து போகிறாங்க அந்த தாத்தா மக்களுக்கு ஆற்றின பணிகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு. தொடர்ந்து இவருடைய கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. இப்போ பாட்டு தாங்க வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கலாம்.

0: மன்னா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு, செரி ரோடு அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அவருடைய நினைவுகளை வந்து இன்னைக்கு சுமந்துகிட்டு அந்த சாலை வந்து செரி ரோடுன்னு இருக்கிறது பெருமையா இருக்கு. அவர் வந்து உண்மையிலே இந்த ஒரு புகழுக்கும் இந்த ஒரு நிலைநிற்கக்கூடிய அந்த பெயருக்கும் அவர் வந்து என்னைக்குமே பாத்திரமானவர், இன்னைக்கும் போற்றப்பட வேண்டியவர். அவருடைய கருத்துக்கள், அவருடைய எண்ணங்கள், இந்த வனங்களை பாதுகாக்கிறதுக்கான அவருடைய ஒரு அக்கறை, அது மேல இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு நேசம், அதெல்லாம் சிறப்பாகவே இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த முன்னாள் சேலம் ஃபாரஸ்ட் ஆபீசர், டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர் சுகீர்தராஜ் கோயில் பிள்ளை அப்படின்றவர் அவரை பத்தி புகழ்ந்து என்கிட்ட பேசினார். இதெல்லாம் வந்து இன்னைக்கும் நான் வந்து சேலம் வரலாற்று சங்க சார்பாக இதெல்லாம் நினைச்சு பாக்குறேன். ஏன்னா இவங்க வந்து ஒரு ஆட்சியாளர்களா மட்டும் இங்க வராம இந்த விஷயங்களை எல்லாம் பாதுகாக்கணும்ன்ற ஒரு பொறுப்பு அவங்ககிட்ட வந்தோடனே அவங்க வந்து அதை சிறப்பா செஞ்சு நமக்கு ஒரு முன்மாதிரியான பாதையை அவங்க வகுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதை தான் நம்ம இன்னைக்கும் நினைக்கணும். அவர் பேர்ல அந்த செரி ரோடு இன்னைக்கு இருக்குது. ஆனா சில காலங்களுக்கு முன்பு அது வந்து சேரராஜன் சாலை அப்படின்ற மாதிரி அது பெயர் மாற்றம் செய்யப்பட்டாலும் கெசட்ல வந்து செரி ரோடு தான் இருக்கு. அந்த பெயர் வந்து நிலைக்கணும் தான் நாங்க வந்து சேலம் வரலாற்று சங்கத்துல வந்து நினைக்கிறோம். சேலம் மாவட்டத்துக்கும் நீதித்துறைக்கும் வனத்துறைக்கும் அவர் செஞ்ச சேவைகளுடைய நினைவாகத்தான் இந்த சாலை அவருடைய பெயரில் அழைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பணிகள் வந்து நமக்கு வந்து ஒரு முன்மாதிரியா இருக்குது. அதனால அவருடைய பெயர் வந்து செரி ரோடு அப்படின்றதுல அவருடைய பெயர் நிலைக்கிறத நாங்க ரொம்பவே விரும்புறோம். அந்த சாலையின் பெயர் செரி ரோடாகவே இருக்க வேண்டும் என்றும் அவருடைய சேவைகளையும் அவருடைய கருத்துக்களையும் அவருடைய அந்த நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்தில் செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: டே தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மாலை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
2: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
1: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
3: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
5: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்குங்க. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, புதுக்கோட்டை சமஸ்தானம், அந்த ஒரு சமஸ்தானத்துக்கு திவானா இருந்த சர் அலெக்சாண்டர் ராபர்ட் லோப்டஸ் டோட்டன்ஹாம். ஸோ இவருடைய பேர குழந்தை, அவங்க வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க. ஸோ அவருக்கு தன்னுடைய தாத்தா வாழ்ந்த அந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னு ஒரு பெரிய ஆசை, ஒரு விருப்பம் இருக்குங்க. அவருடைய அந்த புகழெலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஆசை. அதனால் ஆஸ்திரேலியாவிலேருந்து புதுக்கோட்டைக்கு வந்து வரணும் அப்படின்றது அவருடைய விருப்பமாக இருக்குது. ஸோ அதனால் புதுக்கோட்டைக்கும் வந்து வராரு சர் அலெக்சாண்டர், அவருடைய அந்த பேரன். அவருடைய மனைவியை கூட்டிக்கிட்டு புதுக்கோட்டைக்கு வந்து வரார், இயான் கெண்டல் அவருடைய பேர். அங்கே வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த தொண்டைமான் அவரை வந்து நேரில் சந்தித்து பேசுகிறாரு. ஒரு பெரிய ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க, ஒரு விருந்தோம்பலோட வரவேற்கிறாங்க அவரை. அங்கே வந்ததுக்கப்புறம் புதுக்கோட்டை மச்சுவாடி அப்படின்ற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய திவான் டோட்டன்ஹாம், அதாவது இயான் கெண்டல் அவருடைய தாத்தாவுடைய அந்த சமாதிக்கு வந்து போகிறாரு. அதாவது இயான் கெண்டல் அவர் இதுவரைக்கும் அவங்க தாத்தா பற்றி நிறைய கதைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கிறாரு. அந்த கதைகள் மூலியமாக மட்டும்தான் அவருடைய தாத்தா அவருக்கு மனசில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவங்க தாத்தாவோட அந்த கல்லறையை பார்த்ததும் அவருக்கு வந்து ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு, ரொம்ப ரொம்ப உடைஞ்சி போய் அந்த இடத்துல நிற்கிறாரு இயான் கெண்டல். அதே மாதிரி அவருடைய அந்த கல்லறை மீது அந்த மலர்களை தூவி அந்த உணர்ச்சி கொந்தளிப்புனால் அவரால் பேசக்கூட முடியல. அதே நேரத்தில் ஒரு ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அவங்க தாத்தா மேலே இருக்கிற ஒரு பாசத்தில் அந்த ஆனந்த கண்ணீரும் விட்டு அந்த இடத்துல அழுகிறாரு இயான் கெண்டல். அதற்கப்புறம் இயான் கெண்டல் அந்த கல்லறையை பார்த்துட்டு, அவங்க தாத்தாவோட கல்லறையை பார்த்துட்டு கலெக்டர் பேலஸ்க்கு வந்து அழைச்சிட்டு போகிறாங்க, மாவட்ட ஆட்சியர் இல்லத்திற்கு வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த ஒரு சுவரில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புகைப்படங்கள்லாம் ஒட்டப்பட்டிருக்கும், தாத்தாவுடைய அந்த உருவப்படத்தையும். அதே மாதிரி டாட்டன்ஹாம் அவர்கள் வளர்த்தன ரிங் அப்படின்ற ஒரு செல்ல நாய்க்குட்டி, ஸோ அதோட சமாதியும் அங்கே வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து தாத்தா வாழ்ந்த அந்த ஒரு இடத்த ரசிக்கிறாரு இயான் கெண்டல். தொடர்ந்து இயான் கெண்டல் இங்கே வந்தப்போ என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன். இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: நான் ஏதோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன். இதெல்லாம் நமக்குள்ளே செட் ஆகுமா?
1: அதெல்லாம் ஆகும்.

0: அப்பா அப்பா
1: கயல், என்ன ஆச்சு? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
0: ஒண்ணும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட். அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்ல ஏன் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு? அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
1: என்னமா உரல்ல தண்ணி தேங்கினா என்ன ஆக போகுது?
0: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு, இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
1: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
0: ஆமாப்பா, அதுதான் சரி.
2: சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து டெங்கு காய்ச்சல் மாதிரியான நோயிடமிருந்து பாதுகாப்பாக இருப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. புதுக்கோட்டை திவானா புதுக்கோட்டை சமஸ்தானத்தோட திவானா இருந்த சர் அலெக்சாண்டர் ராபர்ட் லோட்டஸ் டோட்டன்ஹாம் அவர் வாழ்ந்த இடத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேர குழந்தைக்கு வந்து ஒரு ஆசை வருது. ஸோ அவர் வந்து பேர குழந்தை அப்படின்றப்ப அவருக்கு வந்து குழந்தை நார்மலாக அவருக்கும் 86 வயசு வந்து ஆகுது. அவர் தாத்தா வாழ்ந்த இடத்த பார்க்கறதுக்கு தமிழ்நாடு நோக்கி புதுக்கோட்டையை நோக்கி வராரு. அவருக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுக்குறாங்க. அவருடைய பெயர் இஎன் கெண்டல். அவர் தாத்தாவை பற்றி சொல்லக்கூடிய சில விஷயங்கள், அதாவது இவங்க ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் அவங்க தாத்தாவோட விருப்பப்படி தொண்டு நிறுவனங்களுக்கு வந்து சில நிதிகளை வந்து இன்னமும் கொடுத்துட்ருக்குறாங்க. அதே மாதிரி இவங்க புதுக்கோட்டை வந்ததுக்கப்புறம் ஸோ அந்த ஊர் மக்கள் இவங்களுக்கு காட்டின அந்த மரியாதை, அந்த ஒரு அன்பு, அதை பார்க்கும்போது இவங்களுக்கு என்ன தோணியிருக்கு அப்படின்னா, தாத்தாவை குடும்பத்தில் ஒருவராக பார்த்துருக்குறாங்க, ஒரு அதிகாரியாக பார்க்காம ஒரு ஃபேமிலியில் ஒருத்தராக பார்த்துருக்குறாங்க அப்படின்றத வந்து புரிஞ்சிருக்கிறார். எதனால் அப்படின்னா, அந்த ஊர் மக்கள் இவங்களுக்கு கொடுத்த அந்த வரவேற்பினால் ஸோ அந்தளவுக்கு வரவேற்றுருக்குறாங்க. அதே மாதிரி இவங்க வந்ததை நான் வந்து சொன்னேன், அதாவது தாத்தா வாழ்ந்த இடத்த பார்க்குறதுக்கு வந்தாங்க அப்படின்றத நான் சொன்னேன் இல்லைங்களா. ஆனால் சார் அலெக்சாண்டர் டோட்டன்ஹாம் அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாரு, அதாவது July 31 1873 பிறக்கிறாரு. 1896 அந்த காலகட்டங்களில் ICS அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிவில் சர்வீஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்று 1897 இந்தியா வராரு. December 5 சென்னை மாகாணத்தில் மாவட்ட ஆட்சியராகவும் இருந்திருக்கிறாரு. அதே மாதிரி 1924 இந்தியாவுடைய வருவாய் வாரியம் இருக்கு இல்லைங்களா, அந்த வருவாய் வாரியம் அதுக்கு வந்து தலைமை ஆணையராகவும் இருந்திருக்கிறாரு. இப்படியே காலங்கள் போயிட்டு இருக்கும்போது அவர் இந்தியாவில் தான் டிராவல் பண்ணுறாரு. 1925 CIE அந்த ஒரு பட்டம் வந்து இவருக்கு கிடைக்குது. 1931 சர் பட்டமும் இவருக்கு கிடைக்குது. சர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சர் அலெக்சாண்டர்

அப்படின்னு தான் இவரை வந்து அழைக்கிறாங்க. அதற்கப்புறம் அப்படியே காலங்கள் போது 1934 1946 வரைக்கும் புதுக்கோட்டை சமஸ்தானத்தோட திவானா இவர் வந்து பணி செய்கிறாரு. அதாவது அந்த புதுக்கோட்டை சமஸ்தானத்தோட மகாராஜா இருக்கார் இல்லைங்களா, அவருக்கு வந்து ரொம்ப சிறு வயதாக வந்து இருந்தது. ஸோ அவருக்கும் அவருடைய சகோதரர்களுக்கும் ஒரு தந்தையாகவும் வழிகாட்டியாகவும் ஆசிரியராகவும் இருந்த அந்த சமஸ்தான நிர்வாகத்தை ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொண்டு போனார் அப்படின்னு வந்து சொல்லலாம். தொடர்ந்து இவரை பற்றி இன்னும் சில விஷயங்களை அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. பாட்டை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன ரமேஷ், வந்ததுல இருந்து ரொம்ப டென்ஷனாவே இருக்க. உன்னோட மச்சான், நேத்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு தெரியாத ஒரு ஊருக்கு போயிட்டேன். வலிக்க கலன்னு ஒருத்தங்கிட்ட வலிக்கேட்டா என்ன படாத பாடு படுத்தி அலைய விட்டுட்டாங்க. இதுக்கா மச்சா ஃபீல் பண்ற? இப்ப பாரு என்ன ஃபீல் பண்ணுவ? நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கவா?
2: என்ன கேள்வி?
1: வலி காட்டுற காய் எது?
2: என்ன காய்?
1: இது கூட தெரியாதா? பீட்ரூட்.
2: ஏ, எப்

நலத்திட்டங்கள் இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க உங்கள் கூட. டாட்டன்ஹாம் அவருடைய ஒரு வாழ்க்கை கதையையும், அவருடைய பேரன் இவருடைய அந்த கல்லறையை பார்க்குறதுக்கு இந்தியா வந்து நெகிழ்ந்த ஒரு கதையும் இன்றைக்கி நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி டாட்டன்ஹாம் ஒரு ஆங்கிலோ இந்திய பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி ராபர்ட் ஜிஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெண்டு மகன்கள் வந்து இருக்கிறாங்க. அதற்கப்புறம் ஒரு கட்டத்தில் கல்கத்தாவுக்கு வந்து ஃபேமிலியோட குடும்பத்தோட குடிபெயர்றாங்க. அந்த இந்திய சுதந்திரம் அந்த கிடைக்கிற ஒரு காலகட்டத்தில் அந்த கலவர காலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு டைமில் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து திரும்ப போயிடுறாங்க. ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா தாய்நாடு அவருடைய நேட்டிவுக்கு வந்து போயிடுறாங்க டாட்டன்ஹாம். ஆனால் இதில் தான் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம், அதாவது அவர் ஓய்வு பெற்று அவருடைய நேட்டிவுக்கெல்லாம் போனதுக்கப்புறம் இந்த புதுக்கோட்டை அப்படின்ற அந்த ஒரு இடம் இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போன ஒரு இடம். ஸோ அதனால் புதுக்கோட்டை மீதான அந்த ஒரு காதல்னால் ஐ எம் கம்மிங் பேக் டு இந்தியா டு லே மை போன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இந்தியாவுக்கே வராரு. அதாவது கடிதம் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, ஐ எம் கம்மிங் பேக் டு இந்தியா டு லே மை போன்ஸ், அதாவது என்னுடைய எலும்புகளை புதைக்க நான் இந்தியாவுக்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு வராரு. புதுக்கோட்டைக்கு திரும்ப வந்து ஸோ இங்கே தான் வந்து அவர் மறைகிறாரு. ஸோ அவருடைய உடலும் அங்கே தான் வந்து புதைக்கப்படுது. ஸோ அந்த சமாதிக்கெல்லாம் கூட போகிறாங்க டாட்டன்ஹாம் அவருடைய பேரன் கெண்டல். அதாவது அப்படி ஒரு கடிதம் அவர் எழுதியிருக்கிறார் அப்படின்னா அவர் வாழ்ந்த அந்த புதுக்கோட்டையும் இந்தியாவும் அவருக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்றது தான் ஒரு பெரிய ஒரு விஷயம். அதாவது திரும்ப கெண்டல், அதாவது டாட்டன்ஹாமுடைய பேரன் இங்கே வந்தப்போ மக்கள், அந்த ஊரில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் அவ்வளோ ஒரு பிரியமாக அவங்கள வந்து வரவேற்றுருக்கிறாங்க, பிரியமாக வந்து பேசியிருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி பாருங்கள். ஸோ அவர் எப்படி ஒரு மனிதராக இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு அன்பாக மக்களுக்கு சேவை பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இருந்த ஒரு மனிதராக இருந்திருக்கிறாரு. அந்த புதுக்கோட்டை மக்கள் இவர் மேலே காட்டின அந்த அன்புக்காக, அந்த அன்பு, ஏன்னா எல்லாருக்குமே என்னதான் வந்து கொஞ்சம் காலம் வேலைக்காக தங்கியிருந்தாலும் இந்தியாவில் அப்படி தான் தங்கியிருந்தார், வேலைக்காக தான் வராரு அலெக்சாண்டர் டாட்டன்ஹாம். ஆனால் அந்த ஒரு பிரியம், அந்த வாழ்ந்த ஒரு பாசம், ஸோ அதனால் எல்லாருமே நேட்டிவாக ரொம்ப ரொம்ப விரும்புவாங்க. ஆனால் வேலைக்காக வந்த இடம் ரொம்ப பிடிச்சு போய் அங்கேயே தான் நான் இறக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, அவர் சுற்றி வாழ்ந்த மனிதர்கள் அவர் மேலே காட்டின ஒரு பிரியம் தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
1: நாங்கள் நாலு பேரும் ஏவிபி இன்ஜினியர் எக்ஸ்னு ஒரு காம்படிஷன் ஆரம்பிச்சது. இந்த கோடிங் தெரியாதவங்க கூட இந்த ஏ மாடல் யூஸ் பண்ணி அவங்க வந்து பண்ணலாம்.
2: எங்கள் டீம் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் இதில் ஒரு வருட காலமாக இந்த ப்ராஜெக்டில் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம்.
1: ப்ரோட்டோடைப் வந்து பண்ணால் நாங்கள் பூனேக்கு எடுத்து போகிறப்ப இட் வாஸ் 350 கிலோ. கம்ப்ளீட்டாக எங்கள் கிளாஸ்மேட்ஸ் 30 பேர் வந்தாங்க.
0: நாளை மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை சேலத்திலிருந்து டோக்கியோ சென்று மிட்சுபிஷி நடத்திய எம்இசிஏ 2026 பங்கு பெற்று வெற்றி பெற்ற சோனா தொழில்நுட்ப கல்லூரியின் மின்னியல் மற்றும் மின்னணுவியல் பொறியியல் பயிலும் மாணவர்களின் சிறப்பு நிகழ்ச்சி.
3: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
4: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜன் பேசி கொண்டிருக்கிறேன் உங்கள் கூட. இன்னைக்கு யாருடைய கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, டாட்டன்ஹாம், சார் அலெக்சாண்டர் டாட்டன்ஹாம் அவருடைய ஒரு கதை தான். புதுக்கோட்டை சமஸ்தானம், அந்த சமஸ்தானத்துக்கு திவானா இருந்தவர் தான் டாட்டன்ஹாம். இவருடைய நேட்டிவ்லாம் வந்து வெளிநாடு. ஸோ அந்த ஒரு சமயத்தில் இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து வேலையில் இருக்கிறாரு. ஒரு பல வருடங்கள் மாவட்ட ஆட்சியராகவும் நிறைய துறைக்கு தலைவராகவும் ஆணையராகவும் இவருடைய பணி வந்து இருக்குது. வரித்துறை, அதற்கப்புறம் இன்னும் சில துறைகள் சொல்லலாம். ஸோ அதில் எல்லாமே அவருடைய பங்கு இருக்குது. அதனால் மக்கள் ரொம்ப பயனடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் இவரை வந்து நேசித்து அவங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து பண்ணியிருக்கிறாங்க அந்த ஒரு டைமில். அதே மாதிரி புதுக்கோட்டை

சமஸ்தானத்துக்கு அந்த அந்த ஊரில் இவர் தங்கியிருந்தார் இல்லைங்களா, அந்த ஊரில் இருந்த மக்களுக்கும் நிறைய நல்லது வந்து பண்ணியிருக்கார். டோட்டன்ஹாம் வெளிநாட்டுக்காரராக இருந்தாலும் அவருடைய எலும்புகள் இந்த புதுக்கோட்டை மண்ணில் தான் வந்து புதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எலும்புகள் இல்லைங்க அவருடைய உடல், அந்த எலும்புகள் வந்து மக்கிறது வந்து இந்திய மண்ணில் தான் இருக்கணும், புதுக்கோட்டை மண்ணில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லி அவருடைய கடைசி காலத்தில் இந்தியாவுக்கும் வந்திருக்கிறார். வந்து இங்கே தான் அவருடைய அந்த அடக்கம் வந்து செய்யப்பட்டது. அதே மாதிரி எதனால் ஊர் மக்கள் அவர் மேலே ஒரு பாசம் வச்சுருக்கிறாங்க, நிறைய முன்னோடி திட்டங்களை அறிமுகப்படுத்தினார். அதே மாதிரி லண்டன்லேருந்து கொண்டு வரப்பட்ட, அதாவது இவருடைய இயற்கை பாதுகாப்பில் லண்டன்லேருந்து கொண்டு வரப்பட்ட சிவப்பு நிற பூக்கள் பூக்கிற ஒரு மரம், டோட்டன்ஹாம் மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மரத்தை கொண்டு வந்து இங்கெல்லாம் நட்டார். அதே மாதிரி புதுக்கோட்டையோட 36 குளங்களை ஒன்றோடு ஒன்று இணைச்சி சிறந்த நீர்ப்பாசன முறையை வந்து மேம்படுத்தினார். அதே மாதிரி ஏழை எளிய மக்களோட அந்த கல்விக்காக இவருடைய சொத்துக்களை புவர் ஹோம் அப்படின்ற ஒரு அமைப்புக்கு வந்து எழுதி வைக்கிறார். ஸோ இதனால தான் இவரால் பயனடைஞ்ச அந்த மக்கள் இவர் மேலே ஒரு பெரிய பிரியம் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் பல வருடங்கள் கழித்து இவருடைய பேரன், அவருக்கு 86 வயசு இருக்கும்போது தன்னுடைய தாத்தா வாழ்ந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசையோடு வரும்போது அவரை அன்போடு ஒரு பெரிய மரியாதை குடித்து விருந்தோம்பலோடு வரவேற்றுருக்கிறாங்க அந்த ஊர் மக்கள். கண்டிப்பாக இவருடைய கதை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு அழகான கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலையின் 9787 7 0 107 8. இப்போ பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டுருங்க. பாய் பாய் நேயர்களே.

நீங்கள் இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள்.